சத்யாதி பாபசமணி ஹரிதஸ்வாதி தேவிதா ஹஸ்தி கும்போ துங்க குஜா ஹஸ்தி கிருத்தி பிரியங்கர ஹரித்ரா குங்கும.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 5:54. எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்ற செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். சுவாமி விவேகானந்தர். நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, பாதிரபத மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம்

0: தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையே ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆவண கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு முகாம் சென்னை காவல் கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். பிலிப்பைன்ஸில் பயணியர் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. வில்வித்தை பிரீமியர் லீக் போட்டிகள் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: சின்ன சின்ன சந்தோஷங்கள் இசையோடு தினந்தினம் மலரட்டும். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல். இன்றைய நிகழ்ச்சிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். 7:05 முற்றத்தில் இன்று. 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை. இதில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, 3 மணி, 5 மணி, நாளை காலை 6 மணி. எட்டு 2 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரை இசை. 8:30 கணபதி உலா, ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோவில் சித்திரம். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:50 3 in 1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 இளைய பாரதம் சாதிக்க பிறந்தோர் எஸ் எம்

0: அவர்களுடன் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria.

0: திருநமடி இலக்கியமாகிய மூதுரையில் நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்ற பாடல் கைமாறு கருதாத உதவிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். இப்பாடலின் பொருள்தான் என்ன என்று பார்ப்போமா? ஒரே இடத்தில் நிலைத்துச் சோராமல் வளர்கின்ற தென்னை மரமானது தன் வேரால் உண்ட தண்ணீரை தன் தலையாலே சுவையுள்ள இளநீராக்கி தருகின்றது. அதுபோல நல்ல குணமுடைய ஒருவனுக்கு ஓர் உதவி செய்தால் அவ்வுதவியை அவன் மீண்டும் நமக்கு எப்பொழுது செய்வானோ என்று ஐயம் வேண்டுவதில்லை, உறுதியாகச் செய்வான் என்று சொல்கிறது மூதுரை. மற்றொரு பாடலிலோ நல்லார் ஒருவருக்கு செய்கின்ற உதவி கருங்கல்லின் மேல் செதுக்கப்பட்ட எழுத்தைப் போல அழியாது விளங்கும் என்று சொல்கின்றது மூதுரை. நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே என்பதே அவ்வரிகள். எனவே கைமாறு கருதாது செய்கின்ற உதவியே மிகச்சிறந்த உதவி. ஓர் அழகான கவிதை. காரிருள் நீக்க கதிரவன் தோன்றுவான், காசுகள் கேட்டுத்தானா ஒளிருவான், மாறியாய் மேகம் மழையை பொழியுமே, மாறுதல் ஏதேனும் மண்ணிடம் கேட்குமோ, கேளாமல் செய்யும் உதவிக்கு ஈடான செல்வம் வேறில்லை, கைமாறு ஒன்றும் கருதாமல் பூமி தரும் அன்பிற்கு அளவில்லை, விடியலின்றி சூரியன் சுடரவில்லை, பிரதிபலன் பேசி இயற்கை மலரவில்லை என்பதை நாம் உணர்ந்திடுவோம். இயற்கை என்றும் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் உதவி செய்கின்றது. இயற்கையைப் போல எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உயிர்களிடத்தில் கருணை காட்டிய வள்ளல்களாக போற்றப்படுகின்றனர் கடையேழு வள்ளல்கள். பாரி தனது தேரை முல்லைக்கொடி படர வழங்கினார். குளிரில் நடுங்கிய மயிலுக்கு தனது போர்வையை வழங்கினார் பேகன். தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் தமிழ் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் அவ்வைக்கு வழங்கினார் அதியமான். இதுபோல எத்தனையோ சான்றுகளை கூறலாம். கண்ணகியின் அறநெறி, நீதிக்காக வாழ்ந்த பண்பு, பிறர் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்த மனப்பான்மை ஆகியவை தன்னலமற்ற வாழ்வின் உயர்வை எடுத்துரைக்கின்றன. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கருணையின் வடிவமாக இருந்த மணிமேகலை தனக்கு கிடைத்த அமுத சுரபி பாத்திரத்தின் மூலம் மக்களின் பசித்துயர் போக்கினார். புறாவை காப்பாற்ற உடல் சதையை தர துணிந்தார் சிபி சக்கரவர்த்தி. பசுவின் கண்ணீரை துடைக்க தன்னுயிர் தர துணிந்தான் மனுநீதி சோழன். தன்னிடம் வந்தவர்களை வெறும் கையுடன் அனுப்பாத கொடை வள்ளலாக விளங்கியவர் கர்ணன். எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்கின்றவர்கள் வரலாற்றில் எத்தனையோ பேர். இவர்களைப் போல எத்தனையோ பேர் கைமாறு கருதாமல் உதவி செய்து மக்களின் மனங்களில் நீக்கமர வாழ்கிறார்கள். பல்வேறு இலக்கியங்கள் கைமாறு கருதாத உதவி பற்றி பலவாறு விளக்குகின்றன. பிரதிபலன் எதிர்பாராமல் பசி போக்குவதே உண்மையான தவம் என்று சிறுபஞ்சமூலம் என்னும் பழந்தமிழ் இலக்கியம் விளக்குகின்றது. எனவே கைமாறு கருதாத உதவி செய்வோமாக, மக்கள் மனங்களில் நீக்கமர வாழ்வோமாக.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
0: குமரியின் மண்வாசனையோடு இசையின் இனிமையோடு இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி FM 101. நேரம் 6:15.

0: நீரலை. பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நினையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இன்ஹீலர் தீர்வாகுமா என்று விளக்கம் அளிக்கிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். குருத்தங்கோடு வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் TR திருமுருக பொன் பகவதி அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி. 1:55 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம். இதில் என்ன டாபிக் அப்படின்னா மறக்க முடியாத பள்ளி பருவ நினைவுகள் நேரலை. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். மாலை 5:02 முல்லைச்சரம், 5 முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். 5:30 உழவர் உலகம், உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடைகள் வளர்ப்பும் பராமரிப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கார்த்திகை வடலி சி மனோஜ்குமார் அவர்கள். அமுத சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், வாழையில் வாடல் நோய் தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஸ்லின் ஜோசி அவர்கள். 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 கிரிக்கெட், துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் பெண்களுக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் போட்டிகள் 2026. இறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை ஒலிபரப்பாகும் நேரங்கள் இரவு 7:30 முதல் 9 மணி வரை, இரவு 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 10 மணிக்கு ரவி வாஸ்ரிய அகில பாரத் சங்கீத் சபா சுமித் சிங் பதம் அவர்களின் சித்தார் இசை. 11 மணிக்கு மனசுமயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 மணி வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 6:19. இரண்டடியில் இனிய சிந்தனை தரும் குரல் அமுதம் இப்போது.
1: தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை.
2: தலையில் இருக்கும் மட்டும் பெருமையோடு பேணி காக்கப்படும் மயிர் கீழே விழுந்தபோது தாழ்ச்சியுடன் இகழப்படுவது போல தன் பெருமைக்குரிய நிலையிலிருந்து தாழ்ச்சியடைகிற மனிதனும் இகழ்ச்சி உருவான். குரல் எண் 964 அதிகாரம் மானம்.
1: தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை.
2: தலையில் இருக்கும் மட்டும் பெருமையோடு பேணி காக்கப்படும் மயிர் கீழே விழுந்தபோது தாழ்ச்சியுடன் இகழப்படுவது போல தன் பெருமைக்குரிய நிலையிலிருந்து தாழ்ச்சியடைகிற மனிதனும் இகழ்ச்சி உருவான். குரல் எண் 964 அதிகாரம் மானம்.
0: குரல் அமுதம் கேட்டீர்கள். இறைவனை நினைத்து இனிய நாளை தொடங்குவோம். கேட்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலையை இனிமையோடு தொடங்கும் முதல் பாடல் முரளி கிருஷ்ணாவின் குரலில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. பக்தி மாலை அடுத்த ஒளிக்கவிருக்கும் பக்தி பாடலை தேப்ராதா மாணிக்கம் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது.

உங்கள் காலை நேரத்தை இறை நினைவால் இனிமையாக்கிய நிகழ்ச்சி பக்தி மாலை. நம்முடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101 உடன்.

0: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடையே வளர்ச்சி அடிப்படையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். செவிலியர் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில்

0: நியமனம் செய்வதற்கான ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி.வி. தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புத்தாக்கம், நிலைத்தன்மை, மக்கள் தொடர்பு உள்ளிட்ட வளர்ச்சி அடிப்படையிலான நடவடிக்கைகள் நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்த உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரகடனத்தை பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, குவாண்டம் தொழில்நுட்பம், அறிவியல் ஆராய்ச்சி, புத்தொழில் நிறுவனங்களுக்கான சூழல் அமைப்பு ஆகிய துறைகளில் உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். புதிய மேம்பாட்டு வங்கி கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்து உணவு, சுகாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இத்திட்டம் பெண்களின் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியாகும் என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மகளிர் சுய உதவிக் குழுக்களின் பயனாளிகளுடன் காணொலி வாயிலாக அமைச்சர் கலந்துரையாடினார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக தெரிவித்தார். கர்ப்பிணி பெண்கள் உரிய பரிசோதனைகளை செய்து கொள்வதுடன் ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் யோகா பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. காற்றாலை மின் உற்பத்தி குறைந்துள்ளது, மின் அழுத்த குறைபாடு போன்ற பல்வேறு காரணங்களால் மின்தடை ஏற்படுவதை தவிர்க்கும் வகையிலும் சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் விநியோகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை உடனடியாக சரி செய்யும் வகையில் சிறப்பு குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா இம்மாதம் 17 தேதி நடைபெறவுள்ள நிலையில் யாகசாலை பூஜைகள் தொடங்கியுள்ளன. இதனையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வரும் 17 தேதி நடைபெறவுள்ள நிலையில் யாகசாலை பூஜைகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. இன்று காலை 4 கால யாகசாலை பூஜையும் மாலையில் 5 கால யாகசாலை பூஜைகளும் நடைபெறுகிறது. யாகசாலை பூஜையை துவங்கியதை முன்னிட்டு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் வந்திருந்து யாகசாலை பூஜையில் பங்கேற்று தரிசனம் செய்து வருகின்றனர். கும்பாபிஷேக விழாவை காண பல லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களுக்கென்று தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பாதுகாப்புக்கு 6000 காவலர்கள் ஈடுபட உள்ள நிலையில் தேவையான மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழாவை ஒட்டி பள்ளிகளுக்கும் 17 தேதி உள்ளூர் விடுமுறையும் அறிவித்து மதுரை மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார்.

0: தென்காசி மாவட்டம் சிவகாமிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து சமூகத்தினருக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்த சட்டம் இருக்கும் என்று கூறினார். பழங்குடியின மக்களின் கல்வி, பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்த மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். சாதி உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை தடுப்பதுடன் வேலைவாய்ப்பின்றி இருக்கும் இளைஞர்கள் நல்வழிப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 475,000 செவிலியர்கள் அரசு பணிக்காக பதிவு செய்து காத்திருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டுள்ளது கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு கூடுதலாக பணியாற்றி வரும் ஊழியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தாவேகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனையடுத்து நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தமிழக எல்லையான பிலிகுண்டலில் மத்திய நீராணை அதிகாரிகள் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: இருவரி செய்திகள். பலோச்சிஸ்தானில் மக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்துள்ளதாக அந்நாட்டு மனித உரிமை அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பிலிப்பீன்ஸில் பயணியர் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. மணிப்பூரில் இந்தோ மியான்மர் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஹரியானா மாநிலம் தொடர்ந்து 3வது ஆண்டாக இரத்த தானம் செய்வதில் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த தலைமறைவு குற்றவாளியான அம்ரித்பால் சிங் என்ற குருபால் சிங் மால்டோவா நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்படுவதை சிபிஐ அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையையொட்டி மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆட்சியர் திரு நல்லசிவம் ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு மன்றத்தில் 1161 வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு முகாம் சென்னை காவல் கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடைபெற்ற காளைகள் விடும் திருவிழாவில் தென் மாநிலங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. விளையாட்டுச் செய்திகள். ஆசியக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசியக்கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடையே வளர்ச்சி அடிப்படையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். செவிலியர் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசியக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: உலகத்தின் முக்கிய தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.

நேரம் 6:55. மண்ணை நம்பி வாழும் உழவர்களுக்காக மண்ணோடு தொடர்புடைய முக்கிய தகவல்கள் இதோ.

0: உங்களுக்கான அறிவிப்புகள்.
1: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 நாட்களில் மழை 0.9 மில்லிமீட்டர் அளவு பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸிலிருந்து 25.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருந்தது. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸிலிருந்து 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸிலிருந்து 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். அகசீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. வால் நெல் கழை என்பது பயிரிடப்படும் நெல் வகை மற்றும் இனத்தை சேர்ந்தது. இதன் வளர்ச்சி பயிரிடப்பட்ட நெல் பயிரை மிகவும் ஒத்திருப்பதால் இதனை வேறுபடுத்துவது மிகவும் கடினம். இதன் நெல்மணியில் வால் போன்ற அமைப்பு இருப்பதால் வால் நெல் என்று அழைக்கப்படுகிறது. நெற்பயிருக்கு பயன்படுத்தப்படும் களைக்கொல்லிகளால் வால் கட்டுப்படாது. கழை நெல் மூலம் நெல் மகசூல் இழப்பு 50% வரை பாதிப்பு ஏற்படுகிறது. வால் நெல் வேகமாக வளரும் இயல்புடையதால் நெல் ரகங்களை காட்டிலும் சீக்கிரமாக விதை முதிர்ச்சியடைந்து நிலத்தில் உதிர்ந்து விடுகிறது. இதனால் வயலிலேயே இதன் விதைகள் நீண்ட உறக்க நிலையில் இருந்து கொண்டு அடுத்த பருவம் நெல் விதைக்கும் போது முளைத்து போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக வளரும் இயல்புடையது. மேலும் அறுவடை கருவிகள் மூலம் வால்நெல் பரவல் அதிகரித்து வருகின்றது. பாசன நீரின் மூலமாகவும் வயலுக்கு வயல் வேகமாக பரவும் தன்மையுடையது. வளர்ச்சி பருவத்தில் வழக்கமான நெல் பயிர் போன்று இருப்பதால் இதனை கண்டுபிடித்து அழிப்பது என்பது விவசாயிகளுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. இந்த கழை நெல் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் உடையது. எல்லா வகை காலநிலைகளிலும் தாங்கி வளரக்கூடிய தன்மையுடையது. வால்நெல்லை கட்டுப்படுத்தும் முறைகள். விதைகள் விதைக்கும் போது சான்றளிக்கப்பட்ட விதைகளை மட்டுமே விதைக்க வேண்டும். உழவு இயந்திரங்கள், கதிரடிக்கும் இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்களை முறையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும். நேரடி விதைப்பிற்கு பதிலாக நாற்று நடவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், கழை விதை நிலைத்தன்மையை குறைக்கவும், பசுந்தாள் உர பயிரான தக்கை பூண்டை மண்ணில் கோடை மழையை பயன்படுத்தி விதைத்து பின்னர் 40-45 நாள் உழுதால் வால்நெல் கழை விதைகளை முற்றிலுமாக அழிக்கலாம். பயிர் அறுவடை முடிந்த பிறகு நீர் பாய்ச்சி களைகள் மற்றும் வால்நெல் வளர செய்து உழவு செய்து அழித்தல் அல்லது கிளைபோஸ்டிட் களை கொல்லி 10-15 மில்லி லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகளை அழிக்கலாம். விதைப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு 2 சென்டிமீட்டர் தேங்கி நிற்கும் நீரில் ஏக்கருக்கு 80 கிராம் என்ற அளவில் ஆக்சி புளூரோபென் களை கொல்லியை மண்ணின் மேற்பரப்பில் தெளிக்கவும். பயிர் அறுவடை முடிந்தவுடன் மீதி உள்ள தூர்களை அழிப்பதன் மூலம் நிலத்தில் உள்ள களை நெல் விதைகளை அழிக்கலாம். நேரடி விதைப்பு முறையை பின்பற்றும் பட்சத்தில் வரிசை முறையில் விதை விதைக்கும் உருளும் கருவி கொண்டு விதைக்கும் போது வால் நெல்களை வயல்களில் எளிதில் அடையாளம் கண்டு அகற்றலாம். களை நெல் விதைகள் சாதாரண நெல் ரகங்களை காட்டிலும் உயரமாக வளர்வதால் களை நெல் பூ பூக்கும் சமயத்திலும் மற்றும் 15 நாள் பூ பூத்த பிறகும் 2 முறை வயலில் இறங்கி வேலையாட்களை கொண்டு அகற்ற வேண்டும். அறுவடை முடிந்த வயல்களில் நீரை தேக்கி வைப்பதன் மூலம் களை நெல் விதைகளை அடுத்த பருவத்தில் முளைப்பதை தவிர்க்கலாம். இந்த முறைகளை அனைத்து விவசாயிகளும் ஒருங்கிணைந்து கடைபிடிக்கும் பட்சத்தில் வால்நெல் களையினை முற்றிலும் ஒழித்து விடலாம் என அகசீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரிப் மார்க்கெட் சீசன் 2026-27 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் 1/9/2026 முதல் திறக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் சன்ன ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ₹2,750 மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ₹2,260 வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்ன ரகம் ₹2,545 பொது ரகம் ₹2,500 கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி கொள்முதல் நிலையங்கள் பறக்கை, புத்தளம், பால்பநாபன் புதூர், தேரூர், திட்டுவிளை, குருந்தன்கோடு, தாழாக்குடி, கடுக்குறை மற்றும் கிருஷ்ணன் கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செண்பகராமன் புதூர், கண்ணன் புதூர், சிரமடம், நாவல்காடு, குலசேகரம் புதூர் ஆகிய இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. விவசாயிகள் நடப்பு ஆண்டில் சாகுபடி செய்யப்பட்டதற்கான பட்டா, சிட்டா, நகல், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர் சான்றிதழுடன் விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லிற்கு

0: டோக்கன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை ECS மூலம் 48 மணி நேரத்திற்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
2: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16 தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை, சுங்கான் கடை.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித்தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி அரசு பேருந்து நிலையத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் வண்ணக்கற்கள் பதித்து புதுப்பிக்கும் பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் துவக்கி வைத்தார். மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறப்பு, மாவட்ட ஆட்சியர் தகவல். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரியில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து நிலையத்தில் வண்ணக்கற்கள் பதிக்கும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் முன்னிலையில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்கள் நேற்று முன்தினம் துவக்கி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கன்னியாகுமரி சுற்றுலா தலத்திற்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கான பயணிகள் மற்றும் பொதுமக்களின் வசதிக்காக கன்னியாகுமரி பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து வளர்ச்சி நிதிக் கழகத்தின் சமுதாய பொறுப்புணர்வு நிதியின் கீழ் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீன வண்ணக்கற்கள் பதித்து புதுப்பிக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. மேலும் கன்னியாகுமரி பேருந்து நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள கட்டிடங்களை புதுப்பித்து சுற்றுலா பயணிகள் வந்து தங்குவதற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு அறைகளையும் சீரமைத்து குறைந்த கட்டணத்தில் பயணிகள் வந்து தங்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். மீனவர் குறைதீர்க்கும் கூட்டம் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. மீனவர்களின் குடியிருப்புகளுக்கு CRZ விதிமுறைகளின்படி விதிவிலக்களிக்க கோரியும் வாணியக்குடியில் துறைமுக பணியை தொடர்ந்து நடத்திடக் கோரியும் பல்வேறு கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை துணை இயக்குநர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களின் பதில் விவரம் தெரிவிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் KMS காரிஃப் மார்க்கெட்டிங் சீசன் 2026-27 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் திறக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி சன்னரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2750 ரூபாயும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2600 ரூபாயும் வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் பறக்கை, புத்தளம், பல்பநாபன்புதூர், தேரூர், திட்டுவிளை, குருந்தன்கோடு, தாழாக்குடி, கடுக்கரை மற்றும் கிருஷ்ணன்கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் அறுவடையை பொறுத்து செண்பகராமன்புதூர், கண்ணன்புதூர், சிரமடம், நாவல்காடு, குலசேகரன்புதூர் ஆகிய இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளது. நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை ECS மூலம் 48 மணி நேரத்திற்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்த

0: பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். இத்துடன் நிறைவு பெற்றது வட்டார செய்திகள்.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
3: மற்றும்
4: என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம

0: தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஏய், அலங்கார தோரணங்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கணும். நாளைக்கு இந்த ஊருக்காரங்க வந்து பாத்துட்டு என்ன ஒரு குறை சொல்ல கூடாது. குமார், கால்லாம் எப்படி பாருக்கு? அன்னைக்கு தகடு உளுந்தது ஓரளவு சரியாயிட்டா. முகத்தை பாரு குமாருக்கு, சிரிப்ப பாரு. ஏ அண்ணா வாராம் பாரு. ஏய், அவன்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். அன்னைக்கு அவன் பேசும்போது வெளியேதான் சிரிச்சு பேசலாம், உள்ளுக்குள்ள என்கிட்ட இருந்து உங்களை கலத்தியறணும் கையில கவனமா இருக்கான்பா.
1: இளே இளே, என்ன பேசிட்டு இருக்கீங்க?
0: வாப்பா வாப்பா, உன்னதான் பெருந்தன்மையா பேசினேன்.
1: ஓய், என்ன சொல்லிடுறு? அவனோட உங்ககிட்ட இருந்து பிரிக்க பாக்குறனா? எல்லாம் கேட்டுட்டு தான் வாரேன். இது என்ன பழைய காது நினைச்சிரோ? உம்மள மாதிரி ஷார்ப்பா கேக்கும்.
0: என்ன வந்த இடத்துல என்ன கோவப்படுற? குமாரு, ராஜா வேண்டாம், ஒதுங்குங்க.
1: இளே பாருங்க, என்ன அடிக்க வரானு? எதுவும் வாங்கி எதுவும் குடுத்தீங்களானே?
0: என்ன வாங்கி குடுக்கணும்? ஒருவருடைய பழக்க வழக்கத்தை பொறுத்து இருக்கு. அவனால திண்ணையில இருந்து வெடிக்கொண்டு வந்து பிறனா செயல்படுற மாதிரி வேலை வாய்ப்புகளை கொடுத்து 600 ரூபாய் சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்துல 1000 ரூபாய் கொடுக்க. அவன் ஏன் பக்கம் இருப்பானா ஓம் பக்கம் இருப்பானா?
1: இளே, திண்ணையில 2 வருஷமா கதை பேசிட்டு இருந்தோம்னே.
0: கதை பேசினீங்கப்பா. அவங்க மனைவி குழந்தைகள் வாழ்க்கையில முன்னேறது மாதிரி அவங்களுக்கு படிப்பு செலவு குடும்ப செலவுக்கு ஏற்ற வகையில தம்பி ஏதாவது செய்தியா?
1: இளே, அந்த சிந்தனை எல்லாம் எனக்கு உண்மை கிடையாதுன்னு நான் இப்ப எதுக்கு வந்தேன்னு கேட்டீங்களா?
0: ஏ கேக்குறதுக்கு அப்பா நேரம். உங்க ஊரு கோயில்ல நீங்க செய்யாத ஒரு செய்கிய கோயில பாரு, என்ன புனரமைப்புல கொண்டு வந்திருக்க பாரு.
1: இளே, கோயில்னா இப்படிதான் இருக்கணும், இந்த கலர்ல தான் பெயிண்ட் அடிக்கணும்னு தத்ரூபமா எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்தது மாதிரி அப்படியே கொண்டு வந்துட்டீங்களே.
0: உங்க கிராம மக்களை உறுதி ஏக்கமாய் செய்ய போறேன்.
1: அப்படி என்னென்ன செய்ய போறீங்க? எங்க ஊர் மக்கள் கேப்பாங்களே நீங்க சொல்றத.
0: என்ன கேப்பாங்களா? அங்க பாரு, வரிசை கட்டி வருது யாருன்னு பாரு.
1: ஏனே, எங்க ஊர் பெரியவங்க அவ்வளவு பேரையும் உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டீங்களே.
0: என்ன தம்பி பேசுற? பழைய காலத்து நடைமுறை, ஒரு ஆலயம்னா இன்னென்ன வர்ணத்துலதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைய ஞாபகப்படுத்துற மாதிரி நான் செய்ததுக்கு பிறகு என்ன பாராட்டு உங்க கிராமத்துல? ஒரு கிராமம்னா ஆன்மீக ஸ்தலம்ங்கிறது எவ்வளவு சுத்தமா இருக்கோ அந்த அளவுல அந்த கிராமம் செழிப்படையும். அண்ணன் ஏதேச்சியா அந்த கோயில் பக்கம் வந்து கும்பிட்டேன். அன்னைக்கு கூட சொன்னாரு, இந்த அம்மனுடைய அருள்னால என்னுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்குன்னு. சொன்னா
1: சொன்னீங்கண்ணே எங்க தாத்தா கூட சொல்லிட்டு இருப்பாங்கண்ணே, இந்த கோயில்ல போய் வழிபட்டா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த காதல வாங்கி அந்த காதலையா விட்டுருவோம்னே.
0: தம்பி, இப்ப என்ன அவசியத்துக்காக வந்த?
1: ஏனே இன்னாங்கண்ணே, 1000 ரூபாய் வச்சுடுங்கண்ணே.
0: எதுக்குப்பா குடுக்குற?
1: ஏனே எங்க ஊர் திருவிழாவில ஏன் கணக்குல கொழுக்கட்டைய போடுங்கண்ணே.
0: ஒரு கொழுக்கட்டையும் போடாண்டாம், அந்தைய செலவு முழுமையுமே நான் தான் ஏத்திருக்கேன். தம்பி, உன் அந்த உண்டியல்ல போடான்.
1: ஏய் மனுஷரை பாரு, கடையில போய் 1 டீயும் 1 வடையும் வாங்கி கொடுத்தா 10 வடைய பார்சல் பண்ணுன்னு சொல்லக்கூடிய மனுஷன் எப்படி மாறிட்டாரு?
0: தம்பி, ஓம் உள் மனசு பேச எல்லாம் எனக்கு கேக்கு. நான் இனி அந்த மாதிரி செய்கைக்கெல்லாம் போறதில்ல. எனக்கு ஆண்டவ புண்ணியத்துல பரப்புற ரீதியா நல்ல காசு வந்துட்டு இருக்கு. தம்பி, நீ இந்த ஆலயத்துல காலையில 1:30 இருந்து 9:30 வர ஏன் கூட இருந்து ஒத்தாசை பண்ண முடியுமா? இப்படி
1: என்னென்ன சொல்றீங்க? உறங்கி கிடந்த கோயில எங்க இருந்தோ வந்து நீங்க இவ்வளவு பிரம்மாண்டம் ஆக்கிருக்கீங்க. இந்த ஊருக்காரன் நான் உங்களுக்கு ஒத்தாசை பண்ண மாட்டேன். அன்னைக்கு என்ன நிகழ்வுன்னு அத சொல்லுங்க.
0: காலையில குழந்தைகள் வந்து ஆன்மீக ரீதியா பாடல்கள் இருக்கு. மத்தியான 2:00 to 5:00 வர கபடி.
1: என்னன்னு சொல்றீங்க? ஆன்மீக திருவிழாவில கபடின்னு சொல்றீங்க? ஏனே நீங்க நல்லா தானே இருக்கீங்க.
0: ஏ தம்பி, பக்கத்து கிராமங்கள்ல இருந்து மொத்தம் 6 அணி பங்கெடுக்குதப்பா. உளுந்தணி, சிறுவயர் அணி, கேழ்வரகு அணி, வரகு அணி.
1: ஏனே அப்போ குதிரவாளி அணி இருக்கும் போல இருக்க, சோழ அணி இருக்கும் போல இருக்க.
0: பார்த்தையா, இப்படி ஒரு 8 அணிய வச்சு விளையாட்டு நடத்தும் போது அதுல எப்படி வெற்றி பெறுகிறது? தானிய ரீதியான ஒரு அணிதான் வெற்றி பெறும்.
1: ஆமா,
0: அப்ப அந்த இடத்துல பரிசு வழங்கல் அப்படிங்கிற

0: நிகழ்வு சாயங்காலம். அதுல அண்ண பரப்புரை எப்படி இருக்கும் பாரு.
1: முச்சத்தில் இன்று உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
1: இந்த சூப்பரான மார்னிங்க இன்னும் கலக்கலா கொண்டு போறதுக்காக ஒரு தேவதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
3: ஆர்சி திருவாயாழினி.
1: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: நாகர்கோவில்.
1: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க?
3: ஃபர்ஸ்ட் பி.
1: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: அப்பா, அம்மா, தங்கச்சி, பாட்டி.
1: அவங்க பேர்லாம் சொல்லுங்க.
3: அப்பா பேரு ராஜாராம், அம்மா பேரு சித்தரா, தங்கச்சி பேரு வாஹினி, பாட்டிக்கு பேரு ரேணுகா.
1: ஓகே, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல என்னெல்லாம் சொல்லி தரணும்னு ரெடியா ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்க? ரைம்ஸா? யார் சொல்லி கொடுத்தாங்க?
3: அம்மா.
1: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? சரி சொல்லுங்க அந்த ரைம்ஸ.
3: Two little dicky bats set up on a wall. One name Peter, other name Paul. Fly away Peter, fly away Paul. Come back Peter, come back Paul. Thank you.
1: அழகா இங்கிலீஷ் ரைம்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. சரி, நம்ம செல்லக்குட்டிக்கு வந்து எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல்ல?
3: 4.
1: 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? யாரெல்லாமா?
3: ஸ்மிரா, அனர்கா, சாண்டினா, கிஷிகா.
1: நிகழ்ச்சியில அழகா பேசிருக்கீங்க. உங்களோட ஃபியூச்சர் ட்ரீம் என்ன?
3: டாக்டர்.
1: டாக்டர் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
3: எனக்கு ஊசி போடணும்.
1: ஊசி போடணுமா எல்லாத்துக்கும்? சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
4: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று காலை 8:45 சர்வரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜி மார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்
2: மற்றும் தக்கலை.

0: தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னையஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என இரு நாடுகளின் தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர். கியூபா வெளியுறவு அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். சிலியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது என்ற இரு நாடுகளின் தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின்போது இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள் மோதலாக உருவெடுக்காமல் தவிர்ப்பது என வேண்டும் என்று ஒப்புக் கொண்டனர். பரஸ்பர மரியாதை, நலன்கள் உள்ளிட்ட அம்சங்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். எல்லைப்பகுதியில் அமைதியை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பொருளாதார மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளில் பரஸ்பர

0: பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்த உச்சிமாநாட்டில் நிறைவு நாளான இன்று மீள்திறன், புத்தாக்கம் மற்றும் நிலைத்தன்மை குறித்து பிரிக்ஸ் நாடுகள் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனையடுத்து பிரதமர் திரு நரேந்திரமோடி கஜகஸ்தான், பிலிப்பைன்ஸ், எகிப்து, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் நேற்று பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். மேற்காசியாவில் அண்மையில் ஏற்பட்டுள்ள நிகழ்வுகள் குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அனைத்து பிரச்சினைகளும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை பிரதமர் மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் அப்பகுதியில் நீடித்த அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்தல், தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்தல், மாலுமிகளின் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானிடம் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தினார். இதனையடுத்து ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கஜகஸ்தான் அதிபர் திரு காசிம் ஜோமார்ட் நேற்று புதுதில்லி வந்துள்ளார். தில்லி விமான நிலையத்தில் அவருக்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு சுகந்த் மஜூம்தார் வரவேற்றார். இந்தியா கஜகஸ்தான் இடையே வலுவான கலாச்சாரம் மற்றும் மக்கள் தொடர்பை அடிப்படையாக கொண்ட வலுவான உத்திசார் நட்புறவை கொண்டுள்ளன. வளரும் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து கியூபா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு புருனோ ரோட்ரிக்ஸ் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின்போது பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பயனுள்ள வகையில் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வழக்கமான பயணிகள் விமான சேவைகள் இம்மாதம் 21ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் குவாங்சோ நகருக்கும் புதுதில்லிக்கும் இடையே விமான சேவைகள் தொடங்கப்பட உள்ளது. 2020ஆம் ஆண்டில் கோவிட் பெருந்தொற்று பரவல் காலத்தில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. இதன் மூலம் 6 ஆண்டுகால இடைவெளி முடிவுக்கு வந்துள்ளது. பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் இந்தியா வந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்தியாவின் இண்டிகோ நிறுவனம் ஷாங்காய் கொல்கத்தா இடையே தினசரி விமான சேவைகளை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக மும்பை சென்றுள்ளார். அவரது இந்த பயணத்தின்போது மும்பையில் உள்ள ஆசிய சொசைட்டியை பார்வையிடுகிறார். பந்த்ரா குர்லா வளாகத்தில் உள்ள பாரத் டைமண்ட் போர்லேட் நடைபெறும் விருது வழங்கும் விழாவில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் லால்பாக்கா ராஜாவில் உள்ள விநாயகர் கோயிலில் வழிபடும் அவர் மும்பை ஆசியாட்டிக் சொசைட்டியில் ஸ்ரீ கணேஷ் ஞானரதி என்று பெயரிடப்பட்டு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கையெழுத்து பிரதிகளின் கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் அங்குள்ள நூலகத்திற்கு சென்று கையெழுத்து பிரதி பாதுகாப்பு ஆய்வகத்தின் பணிகளை அவர் ஆய்வு செய்கிறார். நாளை நவி மும்பை செல்லும் திரு அமித்ஷா காஷி உள்ள சிட்கோ கண்காட்சி மையத்தில் ஹிந்தி மொழியை மையமாக கொண்ட 6வது அகில பாரதிய ராஜ்பாஷா மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையேயான ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு வசதிகள், மேம்பாடு, போக்குவரத்து திட்டங்களுக்கு நிதியுதவி அளிப்பது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில்

0: வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாட்டின் பாதுகாப்பிற்கு பொது சுகாதார பாதுகாப்பு வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் அரசு மருத்துவமனையில் 10 தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் 12 ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகங்களை திறந்து வைத்து அவர் பேசினார். தீவிர சிகிச்சை வழங்குவதற்கும் நோய் பரவலை முன்கூட்டியே கண்டறிவதற்கும் மருத்துவமனையின் செயல்திறனை இந்த புதிய வசதிகள் மேம்படுத்தும் என்று அவர் கூறினார். வழக்கமான சுகாதார சேவைகளை பாதிக்காத வகையில் அவசர நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய சுகாதார கட்டமைப்பின் அவசியத்தை கோவிட் பெருந்தொற்று உணர்த்தியதாக அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டம் தொடங்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 631 தீவிர சிகிச்சை பிரிவுகள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தில் 606 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 24 தீவிர சிகிச்சை பிரிவுகள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மக்களின் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே விரிவான ஆரம்ப சுகாதார சேவைகள் வழங்குவதற்காக நாடு முழுவதும் 175,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக திரு நட்டா தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்கரில் எஃகு கழிவுகளை கொண்டு உலகின் மிக நீளமான சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக இந்தியா கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது. 1.85 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை பதப்படுத்தப்பட்ட எஃகு கழிவை சாலை அமைப்பதற்கான மூலப்பொருளாக மாற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற கின்னஸ் உலக சாதனை அங்கீகார விழாவில் பேசிய மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், எஃகு கழிவுகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள சாலை வழக்கமான தார் சாலைகளை விட 4 மடங்கு அதிக வலிமையை அளிப்பதுடன் சாலை அமைப்பதற்கான செலவை 40% வரை குறைக்கும் என்று கூறினார். கழிவிலிருந்து செல்வம் என்ற மறுசுழற்சி முறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு வலுச்சேர்க்கும் வகையில் முன்னுரிமைகளை இத்திட்டம் அமைத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சிலியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டு தலைநகர் சாண்டியாகோ நகரின் தென்பகுதியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மருத்துவமனையில் 26 அதிகமான மூத்த குடிமக்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அவர்களில் 10 பேர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அதிபர் திரு ஜோஸ் ஆண்டனியோ காஸ்ட் உத்தரவிட்டுள்ளார். குஜராத் மாநிலத்தில் ஒரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், சௌராஷ்டிரா, கட்ச் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹுலுன்பியூர் நகரில் இப்போட்டி பிற்பகல் 2 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என இரு நாட்டின் தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர். கியூபா வெளியுறவு அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். சிலியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் 16 உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரிப்பண்பரை 101.
4: தகவல்களோடு தேன் சுவை பாடல்களையும் தந்து கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
5: மற்றும்
6: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
7: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
8: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8800.

0: செய்திகள்.
1: ராஜகமங்கலம் அருள்மிகு சந்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா மற்றும் 50வது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் இன்று காலை 9 மணிக்கு மகா பூர்ணகுதி தீபாராதனை, காலை 9:30 விமான கும்பாபிஷேகம், காலை 10 மணிக்கு அருள்மிகு சந்தி விநாயகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம், தொடர்ந்து அபிஷேகங்கள், மாலை 6 மணிக்கு திருவிளக்கு பூஜை, இரவு 8 மணிக்கு அலங்கார தீபாராதனை. பார்வதிபுரம் அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் 38ஆம் வருட விநாயகர் சதுர்த்தி விழாவில் இன்று காலை 8:30 சிறப்பு பூஜை, பகல் 10:30 உச்சகால பூஜை, மாலை 6:30 சிறப்பு பூஜை மற்றும் அலங்கார தீபாராதனை, இரவு 8:30 சிறப்பு பூஜை. மேலச்சூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா மற்றும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவில் இன்று பகல் 12:30 அலங்கார தீபாராதனை, இரவு 7 மணிக்கு தீபாராதனை.
2: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை, சுங்கான் கடை.
1: குறிச்சி ஐயா வைகுண்டர் செல்லப்பதி ஆவணி ஏடு வாசிப்பு திருவிழாவில் இன்று பகல் 12 மணிக்கு உச்சப்படிப்பு, இரவு 9 மணிக்கு மேல் சரவிளக்கு பணிவிடை, உகப்படிப்பு, ஐயா இந்திர வாகனத்தில் பவனி வருதல். மேலப்பெருவிளை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலைமாட சுவாமி திருக்கோவில் புனருத்தாரண ஜீர்ணோத்தாரண நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கொடை விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு தீபாராதனை, இரவு 8 மணிக்கு சிறப்பு வழிபாடு.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கீழ் கல்குளம் வட்டத்தில் வரும் 16-17ஆம் தேதிகளில் காலை 9 மணிக்கு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நடைபெற உள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்வர். வரும் 16ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணி முதல் 5 மணி வரை மாவட்ட ஆட்சியர் பத்மநாபபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற உள்ளனர். எனவே கல்குளம் வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திட இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:30. நகைச்சுவையோடு நல்ல சிந்தனையும் சேரும் நேரம் வந்துவிட்டது.
5: இன்றைய குறுஞ்செய்தி.

0: மந்திரியாரே, உமது மனதில் நீர் என்னத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்?
1: ஒன்றுமே நினைக்கவில்லையே மன்னா.
0: போய் கூறாதீர். எனது நண்பனின் புதுமனை புகுவிழாவிற்கு நான் தாமதமாக செல்ல வேண்டும், நான் அவமானப்பட வேண்டும், அதுதானே உமது நோக்கம்?
1: ஐயோ மன்னா, நான் அப்படி எண்ணுவேனா?
0: பிறகு எதற்காக காரை இவ்வளவு மெதுவாக ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்? நீ வேகமாக ஓட்டினால் தானே சரியான நேரத்தில் விழாவிற்கு செல்ல முடியும். 40 என்ன 40, 100 வேகமாக செல்லும்.
1: மன்னா, இது நகர் பகுதி, மக்கள் நடமாட்டம் மிக்க பகுதி, அதனால் 40 to 50 km வேகத்தில் தான் செல்ல முடியும். நகரத்தில், அதுவும் ஹார்ட் ஆஃப் தி சிட்டி வந்து விட்டால் 40 to 30 km

0: கிலோமீட்டர் வேகத்தில் தான் செல்ல வேண்டும். இது சாலை விதிமுறை.
1: நான் நாடாளும் 73 இளையேசி மன்னர், எனக்கு விதிமுறையே கிடையாது.
0: அப்படி இல்லை மன்னா, சாலை விதிகள் என்பது நம் அனைவருக்கும் பொதுவானது.
1: விதிமுறை விதிமுறை என்று பேசிக் கொண்டிருந்தால் வேலைக்காகாது. நான் நேரத்திற்கு செல்லவும் முடியாது, 100 செல்லும்.
0: இதற்கு தான் ராஜமாதா தங்களை சீக்கிரமாகவே கிளம்ப சொன்னார். தாங்கள் தான் லேட் ஆக்கி விட்டீர்கள். இப்போது தாம் தூம் என்று குதிக்கிறீர்கள்.
1: என்ன இந்த மன்னரை? இதோ பாரும், நமக்கு பின்னால் வந்த கார்கள் வண்டிகள் எல்லாம் வேகமாக நம்மை கடந்து செல்கின்றன. நீதான் ஆமை வேகத்தில் காரை ஓட்டுகிறேன். புலி போல ஸ்பீடாக சீறிப்பாய வேண்டாமா? வேகத்தில் செல்லும்.
0: வேண்டாம் அண்ணா, அதிவேகம் வேண்டாம்.
1: இதோ பாரு மந்திரியாரே, நமக்கு பின்னால் வந்த பச்சை நிற கார் கூட வேகமாக நம்மை கடந்து முன்னால் போகிறது. அந்த பச்சை நிற காரை முந்தி செல்ல வேண்டும். ஸ்பீடாக செல்லும், வேகமாக செல்லும்.
0: மன்னா, இந்த மந்திரியார் சொல்வதை கேளுங்கள். அதிவேகம் ஆபத்து.
1: ஸ்பீடாக செல்லும், இன்னும் வேகமாக. மந்திரியாரே, ஏன் காரை திடீரென்று நிறுத்திவிட்டீர்?
0: மன்னா, அதோ அந்த வளைவில் ஏதோ பயங்கர சப்தம் கேட்டது. ஒரே கூட்டமாகவே இருக்கிறது.
1: புதுமனை புகு விழாவிற்கு நேரமாகிறது. என்னவென்று சென்று விசாரித்து விட்டு வருகிறேன்.
0: என்னடா இது, பரபரப்பாக சென்று நமது மன்னர் ஏன் இவ்வளவு அடக்க ஒடுக்கமாக திரும்ப வருகிறார்? மன்னா, அங்கே என்ன சப்தம் கேட்டது? ஏதாவது விபத்தா?
1: ஆம் மந்திரியாரி, வளைவில் வேகமாக சென்ற ஒரு கார் விபத்துக்குள்ளாகிவிட்டதாம். இந்த சாலையில் என்ன வேகத்தில் செல்ல வேண்டுமோ அந்த வேகத்தில் மெதுவாக மெதுவாக சென்றால் போதும், அவசரமே இல்லை. மந்திரியாரே, காரை ஸ்டார்ட் செய்யுங்கள், நாம் மெதுவாக சென்றால் போதும்.
0: என்னடா இது, அதிசயமாக இருக்கிறது. இதுவரை வேகம் வேகம் என்றவர் இப்போது மெதுவாக மெதுவாக என்று கூறுகிறார். ஆஹா, விபத்தில் கவிழ்ந்து கிடப்பது நம்மை அதிவேகமாக கடந்து சென்ற பச்சை நிற கார் தானே மன்னர் வேந்தி?
1: அதே பச்சை நிற கார் தான் மந்திரியாரி.
0: ஓஹோ, மன்னரின் அடக்க ஒடுக்கத்திற்கு இதுதான் காரணமா? இப்போதாவது புரிகிறதா மன்னா, அதிவேகம் ஆபத்து.
1: ஆமாம் ஆமாம், மெதுவாக செல்லும்.

உங்கள் நாளில் ஒவ்வொரு நிமிடத்தையும் இனிமையாக்கும் அலைவரிசை இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 7:35.

சண்டே, வேலை டென்ஷன் எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் ஓரமா வச்சுட்டு நல்ல சாப்பிட்டு நல்ல பாடல்களை கேட்டு நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுங்க.

0: கேட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஹாய் நானா. குமரி எஃப்எம் 101ல நீயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. சின்னதா ஒரு கேள்வி, சுவாரஸ்யமான தகவல்கள். இன்றைய பொது அறிவு கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கிராண்ட் செஸ் டூர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? கேள்வி மீண்டும் ஒருமுறை. கிராண்ட் செஸ் டூர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மினி பிரேக் போகலாம்.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
3: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
2: இருக்குங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
4: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10 ஆண்டு கொண்டாட்டம்.
5: தங்க நகைகள் செய்கொழியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
4: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
5: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
0: நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், கிராண்ட் செஸ் டூர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்?

0: இதற்கான விடை ஆர் பிரக்யானந்தா. சரி, கூடுதல் தகவல்களும் தெரிஞ்சுக்கலாமா? ஜெயின் லூஸ் செஸ் கிளப்ல நடந்த மாபெரும் இறுதிப் போட்டியில பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியோனா கர்வானாவை தோற்கடிச்சாரு. இந்த வெற்றியின் மூலமா அவருக்கு 2,00,000 அமெரிக்க டாலர் பரிசையும் 2027 கிராண்ட் செஸ் டூர்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருக்கிறாரு. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. கிராண்ட் செஸ் டூர் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? அதற்கான சரியான விடை ஆர் பிரக்யானந்தா.
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிடலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: கால் 8870198870.
4: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
5: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
4: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
7: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
9: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
10: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
9: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
10: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
0: நேரம் 7:45.
11: தேதியும் செய்தியும்
12: இன்று செப்டம்பர் மாதம் 13
13: ஆங்கிலேய நாவலாசிரியரும் சிறுகதை எழுத்தாளரும் கவிஞரும் விமானியும் திரைக்கதை எழுத்தாளருமான ரோல் டால் அவர்கள் பிறந்த தினம் இன்று. ஐக்கிய ராஜ்யத்தைச் சேர்ந்த வேல்ஸில் வாழ்ந்த புகழ்பெற்ற எழுத்தாளரான ரோல்ட் டால் அவர்கள் 1916 இதே நாளில் பிறந்தார்.
12: இவரது புதினங்கள், சிறுகதைகள் மற்றும் திரைக்கதைகள் எல்லோராலும் குறிப்பாக குழந்தைகளால் விரும்பி படிக்கப்படுகின்றன.
13: 20ஆம் நூற்றாண்டின் குழந்தைகளுக்கான சிறந்த கதை சொல்லிகளில் ஒருவர் என்று அழைக்கப்படும் இவரது புத்தகங்கள் உலகம் முழுவதிலும் 300 மில்லியன் பிரதிகள் விற்றுள்ளன.
12: சார்லி அண்ட் த சாக்லேட் ஃபேக்டரி, டேல்ஸ் ஆஃப் த அன்எக்ஸ்பெக்டட் போன்றவை இவரது புகழ்பெற்ற படைப்புகளுள் சிலவாகும். ஹிந்துஸ்தானி இசை பாடகர் பிரபா அத்ரே அவர்கள் பிறந்த தினம் இன்று.
13: ஆண்டு இதே நாளில் பிறந்த பிரபா ஆத்ரே அவர்கள் கிரானா கரானா வகையைச் சேர்ந்த ஒரு ஹிந்துஸ்தானி இசைப்பாடகர் ஆவார்.
12: இவர் 2016 ஏப்ரல் மாதம் 18 புதுடெல்லியில் உள்ள இந்திய வாழ்விட மையத்தில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இசை குறித்த 11 புத்தகங்களை ஒரே சமயத்தில் வெளியிட்டு உலக சாதனையை படைத்துள்ளார்.
13: பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, சங்கீத நாடக அகாடமி விருது, காளிதாஸ் சம்மான் விருது போன்ற பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.

0: கிரிக்கெட் வரலாற்றில் தலைசிறந்த சுழற்பந்து வீச்சாளராக பரவலாக அறியப்படும் ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷேன் வார்னே அவர்கள் 1969 இதே நாளில் பிறந்தார்.
1: 1994 ஆண்டிற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக விஸ்டன் கிரிக்கெட்டர்ஸ் ஆல்மனாக்கில் இவர் குறிப்பிடப்பட்டுள்ளார்.
0: IPL போட்டிகளில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் 2008-2011 காலப்பகுதியில் அணித்தலைவராக விளையாடியதோடு பயிற்சியாளராகவும் பணியாற்றினார்.
1: 4 பிலிம்பேர் விருதுகள், 4 தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருது, கலைமாமணி விருது போன்ற பல விருதுகளை பெற்றுவரும் பழம்பெரும் நடிகர் முத்துராமன் அவர்களது மகனுமான நடிகர் கார்த்திக் அவர்கள் 1960 இதே நாளில் பிறந்தார்.
0: இந்திய வழக்கறிஞர் மைசூர் திவான் சர் குமாரபுரம் சேஷாத்ரி ஐயர் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: மைசூரில் 18 மிக நீண்ட கால திவானாக பணியாற்றிய சேஷாத்ரி ஐயர் அவர்கள் ராஜ்யத்தில் போக்குவரத்து, நீர்ப்பாசனம், சுரங்கத்துறைகளை மேம்படுத்தினார்.
0: ரயில் பாதைகளை 270 நீட்டித்த இவர் கோலார் தங்க வயல்களை இவரது ஆட்சிக் காலத்தில் நிறுவினார்.
1: லால்பாக்கில் புகழ்பெற்ற கண்ணாடி மாளிகையையும் பெங்களூருவில் விக்டோரியா மருத்துவமனையையும் கட்டிய இவர் 1901 இதே நாளில் காலமானார்.
0: ஜத்தீன் தாஸ் என்று அறியப்படும் ஜத்தேந்திரநாத் தாஸ் அவர்கள் ஒரு புரட்சிகர இந்திய விடுதலை வீரர் ஆவார்.
1: லாகூர் சிறையில் 63 உண்ணா நோன்பிருந்து இவர் மறைந்தது இந்தியாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது.
0: 1929 இயற்கை எய்திய இவரே இந்திய விடுதலைக்கு முன்னர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து உயிர்விட்டவர் ஆவார்.
2: தேதியும் செய்தியும்

மனம் கவர்ந்த பாடலை உங்கள் விருப்பத்திற்கேற்ப கேட்டு மகிழ தயாரா? இன்று காலை 9:02 உங்கள் விருப்ப பாடலை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பாடல்களை விரும்பி கேட்கலாம்.

பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் ஜனநாயகன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. இது தெற்கின் வீட்டு எஃப்எம் 101 ரிப்பீட். நம்முடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம். குமரி பண்பலையோடு உங்கள் பயணம் எப்போதும் தொடரட்டும்.

0: காக்கி சட்டை திரைப்பட பாடல் தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆசியா உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையே ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை

0: ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். பிலிப்பைன்ஸில் பயணியர் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. வில்வித்தை பிரீமியர் லீக் போட்டிகள் அக்டோபர் மாதம் 8 தேதி தொடங்கி 18 தேதி வரை நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 8:02. தொடர்கிறது தென்குமரி தேனலை. வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். கிலோ ஒன்றுக்கு நாட்டு கத்தரிக்காய் 60 ரூபாய், கத்தரிக்காய் சாதா ரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 38 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 80 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், பாகற்காய் 65 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனை கிழங்கு 60 ரூபாய், பல்லாரி 60 ரூபாய், கேரட் 75 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் பத்தி எண்ணம் 70 ரூபாய், முருங்கைக்காய் பத்தி எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 110 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 40 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், சவ் சவ் 48 ரூபாய், தட்டை பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் 100 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 250 ரூபாய், நார்த்தங்காய் 60 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடல் 60 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 100 ரூபாய், வழுதலங்காய் 80 ரூபாய், கோவைக்காய் 50 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 55 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 60 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய். நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.

0: தர்மபுரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். பேச்சுப்பாறை அணை 24.65 அடி, பெருஞ்சாணி அணை 50.3 அடி, சிற்றாறு 1 அணை 7.28 அடி, சிற்றாறு 2 அணை 7.38 அடி, பொய்கை அணை 15.1 அடி, மாம்பழத்துறையாறு அணை 35.19 அடி.
1: பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோசுவையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை, இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை, சுங்கான் கடை.

0: மற்றும் தக்கலை
1: குலசேகரம் திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி 10th ஆனிவர்சரி செலிப்ரேஷன் செப்டம்பர் 13 ஞாயிறாழ்ச.
2: சலச்சித்ரதாரம் தன்யா மேரி வர்கீஸ் முக்கிய அதிதியாய் எத்தினு நறுக்கெடுப்பிலூടെ സമ്മാനങ്ങൾ നേടു.
1: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട് 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജുവല്ലറി കുലശേഖരം തമിഴ്നാട്.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: கேட்டது மாஸ்க் திரைப்பட பாடல்.
1: மாஷா பர்னிச்சர்லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: மெட்ராஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
4: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
5: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8780198970.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண காடு, நாகர்கோயில், மதுரை,

இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகரின் சிறப்புகளை பற்றி கோயில் அர்ச்சகர் பிரசன்ன வெங்கடேச சிவம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்.

எல்லாமல்ல, முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமான் நமது தமிழ் திருநாட்டிலே, தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் பெரும் கோவிலாக விற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார். அதுபோல நமது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் அருகே ஓடைப்பட்டி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு பெயர் மடம் சின்ன ஓடைப்பட்டி என்று, ரெவென்யூ வில்லேஜ் என்று சொல்வார்கள். அந்த ஸ்தலத்திலே ஸ்ரீ வன்னி விநாயகர் என்று பெயர் கொண்டு தனி

0: ஆலயமாக விற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார். இந்த திருக்கோவிலானது வன்னி மரம் என்று சொல்லக்கூடிய அழகிய விருட்சத்தின் அடியிலேயே விநாயகர் அமர்ந்திருப்பதனால் அவருக்கு பெயர் வன்னி விநாயகர் என்று பெயர். இந்த ஸ்தலமானது செல்லத்துறை ஒரு கிறிஸ்துவரால் கருவறை மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபமானது அமைத்து தரப்பட்டது. அதற்கு அவர்களது கனவில் விநாயகர் தோன்றி எனக்கு ஒரு தனி ஆலயம் அமைத்து தர வேண்டும் என்று விநாயகர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நிர்மாணம் செய்து கொடுத்துள்ளார்கள். அதன் வழியே பல்வேறு ஆன்றோர்களும் சான்றோர்களும் கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து திருப்பணி வேலைகள்லாம் செய்து தற்பொழுது கோவில் நல்ல முறையில் இருந்து வருகிறது. இந்த ஸ்தலத்திலே மிகவும் சிறப்பானது வன்னி மரம். இந்த வன்னி மரத்துக்கடியில் விநாயகர் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எல்லா இடங்களிலும் அரச மரத்துக்கடியில் பிள்ளையார் இருப்பார். ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்தடியினிலே என்று சொல்லக்கூடிய அரச மரத்துக்கடியில் தான் பிள்ளையார் நிறையா இருப்பாங்க. ஒவ்வொரு ஆலயத்திலும் ஸ்தல விருட்சம் என்று சொல்லக்கூடிய விருட்சமானது சுற்றி வரக்கூடிய பிரகார மண்டபத்தில் தான் அமைந்திருக்கும். நமது ஆலயத்தில் கருவறை மண்டபத்திலேயே ஸ்தல விருட்சமானது வன்னி மரம் அமையப்பட்டு அதன் அடியிலேயே விநாயகர் வீட்டிலிருந்து அனைவருக்கும் அருள் பாலித்து வருகிறார். இந்த வன்னி மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப விசேஷமானது. வன்னி அப்படின்னாலே ஜெயம், ஜெயம் என்றால் வெற்றி என்று சொல்வார்கள். இந்த வன்னி மரத்தினை சுற்றி அதனடியில் பிள்ளையாரும் சேர்ந்து இருப்பதனால இந்த வன்னி மரத்தை சுற்றி பிள்ளையாரையும் சேர்த்து சுற்றி வந்து வழிபட்டோம்னாலே நமது நினைத்த காரியங்கள் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் என்று பலரது நம்பிக்கையாக உள்ளது. விநாயகர் சொன்னால் நாயகன் என்றால் தலைவன், விநாயகன் என்றால் அவனுக்கு ஈடில்லாத தலைவன் என்று பெயர். அதன் போலே எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் விநாயகரை வழிபட்டுத்தான் அந்த காரியத்தை வந்து ஆரம்பிப்பார்கள். அப்படி செய்வதனாலே செய்யக்கூடிய காரியங்களில் வந்து எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நல்ல முறையில் அந்த காரியங்கள் வந்து நிறைவேறுவது அனைவர் நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது.
1: திருக்கோயிலின் ஸ்தல விருட்சகமாக இருக்கும் வன்னி மரத்தின் வரலாற்றை அர்ச்சகர் கூறும்போது,
0: இந்த வன்னி மரத்தினுடன் கூடிய விநாயகரானது எல்லா விதமான பக்தர்களுக்கும் தன்னை சுற்றி வழிபட்டு அர்ச்சனை செய்வோருக்கு எல்லா விதமான அவர்கள் வேண்டுவதை ஈட்டித்தரும் பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய வகையிலே விநாயகர் அருள் பாலித்து வருகிறார். இந்த வன்னி மரம் என்று சொல்லக்கூடிய மரமானது அந்த காலத்திலே ஔரவர் என்று சொல்லக்கூடிய முனிவருக்கு சமி என்றும் பெண்ணாக பிறந்து மந்தாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து வருகிறார்கள். அப்பொழுது திருமணம் எல்லாம் நிறைவுற்று அந்த மந்தாரன் சமி என்றும் இருவர்கள் வனத்திலே செல்லும் போது புருசுண்டி என்று சொல்லக்கூடிய விநாயகரனுடைய அருள் பெற்ற முனிவர், புருசுண்டி என்பது எதனால் பெயர் என்றால் அவருக்கும் விநாயகருக்கு எப்படி தும்பிக்கை உள்ளதோ அதே மாதிரியே அந்த புருசுண்டி முனிவர் அப்படிங்கிறவருக்கும் தும்பிக்கை இருக்கும். இவர் வந்து விநாயகரோடைய சிறந்த தவ வலிமை பெற்றவர். அவரை பார்த்து இப்படி தும்பிக்கை உள்ள முனிவராக இருக்கிறார் என்று ஏளனம் செய்ததாக புராண வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி செய்யும் போது அந்த புருசுண்டி முனிவரால் சாபம் பெறுகிறார்கள் இந்த மந்தாரனும் சமி என்று சொல்லக்கூடிய இருவரும். சமி என்பவள் ஒரு மரமாகவும் மந்தாரன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மரமாகவும் அவர் வந்து சாபம் இடுகிறார். அதன் போலே சமி என்பது வந்து வடமொழி சொல், அதனைத்தான் நமது தமிழில் வன்னி மரம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த ஔரவ முனிவரும் அந்த மந்தாரனுடைய தந்தையாரும் சேர்ந்து விநாயகர் இடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த மாதிரி புருசுண்டி முனிவருடைய சாபம் பெற்ற எங்களது பிள்ளைகளை வந்து மீட்டு தர வேண்டும் என்று விநாயகரிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படி செய்யும் போது விநாயகரே சொல்கிற, புருசுண்டி முனிவருடைய சாபத்தை யாராலும் நீக்க முடியாது, ஆதலால் அவர் அளித்த சாபத்தின்படியே அவர்கள் மரமாக இருந்து அவர்கள் அடியினிலே நான் வீற்று இருந்து அவர்களுக்கு எல்லா விதமான மங்களங்களும் நான் வழங்குவேன் என்று விநாயகரனுடைய ஒரு சொல்வாக்காக அமைந்து அதன்படியே வந்து இந்த சமி என்று சொல்லக்கூடிய வன்னி மரத்தின் அடியிலேயே விநாயகர் வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார். அதனால் தான் அந்த வன்னி மரத்தை சுற்றி வந்து வழிபட்டாலே நமக்கு நினைக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் நமக்கு வெற்றிகள் உண்டாகிறது. அதே போல இந்த வன்னி மரம் என்று சொல்லக்கூடியது வன்னி குச்சியினாலே ஹோமம் செய்தாலோ இந்த வன்னி இலையினாலே சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்தாலோ எல்லா விதமான சனி தோஷங்கள், இந்த அஷ்டமத்து சனி, ஏழரை சனி என்று சொல்ல அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய தோஷங்களிலிருந்து விடுபட்டு அவர்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்குது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மையாக இருக்கிறது. ஆதலால் இங்கே நமது ஆலயத்திலே வந்து மித்த சன்னதிகள் எதுவும் இல்லாமல் வன்னி மரமும் பிள்ளையாறு மட்டும் தனியாக இருந்து இந்த வன்னி மரத்தை 9 தடவை சுற்றி வந்து வழிபட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி திருமண காரியம் ஆகாதவங்களுக்கு, ரொம்ப நாள் வந்து திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நல்ல வரன்கள் அமைந்து திருமணம் நடைபெறுவதற்கும், கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு நல்ல விதமான கல்வி செல்வங்களை அளிப்பதற்கும், தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வேண்டுவோருக்கு தொழில்

0: நல்ல முன்னேற்றம் அடைந்து விநாயகரனுடைய அருளால் வந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த விநாயகருக்கு அக்னி சுரூபமாகவும் இந்த வன்னிமரம் வந்து விளங்குகிறது. அக்னி பகவானுடைய சுரூபமாக இருக்கிறதுனால மகாபாரத போரில் வந்து மகாபாரத நிகழ்வில் பஞ்சபாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் வனவாசம் முடிஞ்சு அந்த 1 வருஷம் அஜ்ஞாதவாசத்துக்கு முன்னாடி இந்த வன்னி மரத்திலே அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் மறைத்து வைத்திருந்து 1 வருட காலம் அஜ்ஞாதவாசம் முடிந்து திருப்பி இந்த வன்னி மரத்துக்கு பூஜைகள்லாம் செய்து அந்த ஆயுதங்களை திரும்ப பெற்று மகாபாரத போரிலே வந்து வெற்றி பெற்றதாக புராண வரலாறுகள்லாம் உண்டு. அதன்படி இந்த வன்னி மரத்தை சுற்றி வந்து வழிபட்டாலே நமக்கு எல்லா விதமான காரியங்களும் வெற்றி கிடைப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு உண்மையாகும்.
1: ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் கோயிலின் அமைப்பு பற்றி அவர் எடுத்துரைக்கும் போது,
0: அமைப்பு அப்படிங்கறது வந்து நம்ம ஆலயத்திலே வந்து வன்னி மரம் அப்படிங்கிறது தான் வந்து கோபுரமாக விளங்குகிறது. கோவில் முகப்பு பகுதியிலே வந்து சால கோபுரம் மட்டும் இருக்கு. கோவிலினுடைய கருவறை மண்டபத்தின் மேலே விமானங்கள் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த வன்னி மரமே ஒரு விமானமாக இருந்து அருள் பாலித்து வருகிறது. அதன்படி காஞ்சி மகா பெரியவர் வந்து அந்த காலத்துல வந்து இந்த பக்கமா வரும்போது நம்ம வன்னி விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருந்து கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்து விநாயகரோட உபதேசங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு எல்லாருக்கும், வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம். அப்ப வந்து இந்த நம்ம கோயிலோட பெருமையை பத்தி சொல்லும் போது, அதாவது எல்லா இடத்துலயும் வந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒண்ணு விசேஷம் இருக்கும். இப்போ ஒரு கோயில் எடுத்துட்டீங்கன்னா அங்க இந்த கோவில இருக்கிற மூர்த்தி விசேஷமா இருக்கும், இல்ல அந்த கோயில இருக்கிற அந்த ஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா திருவண்ணாமலையை வந்து நினைத்தாருக்கு முக்தி என்று சொல்வார்கள். அதே போல அந்த ஸ்தலத்தை வந்து நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ஸ்தலத்தினுடைய பெருமை. அப்படி சொல்லுகிற வகையில் நமது ஆலயம் வந்து விருட்ச விசேஷம் என்று சொல்லக்கூடிய இந்த வன்னி மரம் தான் வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமானது. மேலே இருக்கிற வன்னி மரமே வந்து விநாயகருக்கு கோபுரமாக இருக்கிறதுனால கோபுரங்கள் வந்து தேவையில்லை. கும்பாபிஷேக காலங்களில் அப்படி பண்ணக்கூடிய அபிஷேகம் வந்து இந்த வன்னி மரத்துக்கு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மகா பெரியவருடைய வாக்கு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. எல்லா கோவில்லையும் வந்து மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று சொல்லக்கூடிய மண்டபங்கள்லாம் அமைப்பெற்று திருக்கோவிலாக அமைந்திருக்கும். அதன்படி நமது ஆலயத்திலே கருவறை மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபமாக அமைந்து அதனுள்ளேயே வன்னி விருட்சம் என்று சொல்லக்கூடிய வன்னி மரமானது அமைப்பெற்று அதன் அடியிலேயே வன்னி விநாயகர் கருவறையின் உள்ளேயே அமைப்பெற்றிருக்கிறார். அது ரொம்ப மிகவும் விசேஷமானது. இந்த வன்னி மரமும் விநாயகரும் சுமார் 600 ஆண்டுகள் பழமையான விநாயகர். மதுரையிலிருந்து இந்த வழியாக செல்லக்கூடிய அனைவரும் நாங்கள் சுமந்து வர சுமைகளை வந்து இறக்கி வைக்கக்கூடிய நடுநிலை தளமாக வந்து இந்த ஸ்தலம் வந்து இருந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து நமது கோவில் பின்னாடியே வந்து கருங்கல் மண்டபமானது வந்து முன்னாடி இருந்தே இருந்திருக்கு. அப்போ வந்து ஒரு சித்தரானவர் வந்து அண்ணாமலை சித்தர், அவர் பெயர் வந்து அண்ணாமலையின் பேர். அண்ணாமலை சித்தர் வந்து அந்த இந்த வழியாக நடந்து வரும்போது நம்ம ஆலயத்தில் வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்து இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப பெரிய பஞ்சங்கள்லாம் ஏற்பட்டு மக்கள்கள் எல்லாருக்குமே தண்ணி கஷ்டம், சாப்பாடுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பஞ்சகாலமாக அப்போ வந்து இருந்திருக்கு. அப்போ இந்த சித்தர் வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கல் மண்டபத்தில் வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்து விநாயகருக்கு வழிபாடு ஆராதனைகள் எல்லாம் செய்து அவங்க வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வந்து சமாராதனை மாதிரி எல்லா விதமான பூஜைகளும் செய்து பக்கத்தில் வந்து ஒரு நீர்நிலை வந்து ஏற்படுத்தி தந்திருக்காரு. ஒரு கம்மாய் கிணறு அந்த மாதிரி உள்ள நீர்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நல்லா செழிப்பமாக பஞ்சங்கள்லாம் நீங்கி நல்லா செழிப்பமாக வந்து இருந்திருக்கு. அதனால் அவர் வந்துட்டு போனதுனால தான் இப்படி இருந்திருக்குன்னு சொல்லி அவருடைய ஞாபகார்த்தமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்தூபியானது வந்து அப்போ அந்த காலத்திலே பொதுமக்கள்லாம் எல்லாம் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ஸ்தூபியானது வந்து கோவில் பக்கத்திலே வந்து அமைச்சிருக்காங்க. அந்த ஸ்தூபி வந்து இப்பயுமே வந்து நம்ம விநாயகருடைய சன்னதியில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தூபி வந்து சித்தர் ஸ்தூபி அப்படின்னு சொல்லி சித்தர் வந்து இந்த நம்ம கோயிலில் வணங்கிட்டு போகும்போது விநாயகர்கிட்ட இந்த பக்தர்கள் வந்து மனசார வந்து என்ன பிரார்த்தனை வேண்டி வந்து வணங்குறாங்களோ அந்த பிரார்த்தனைலாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனதாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த சித்தர் வந்து விநாயகர் வந்து வழிபட்டதுனால நம்ம விநாயகர் வந்து ரொம்ப விசேஷமான விநாயகர். அதாவது ஒவ்வொரு பெரிய பெரிய கோவில் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சித்தர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரதானமாக இருப்பார். இப்போ பழனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போகர் இருப்பார், மருதமலைன்னு எடுத்துக்கிட்டால் அந்த பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறவர் இருப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சித்தர் வந்து ஒவ்வொரு கோவிலில் வந்து சிறப்பாக இருப்பாங்க. நம்ம கோவிலில் வந்து இந்த அண்ணாமலை சித்தர் என்று சொல்லக்கூடியவர் வந்து நம்ம விநாயகரை வழிபட்டு பண்ணதுனால நம்ம விநாயகர்கிட்ட வந்து நம்ம மனசார நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணி விநாயகர்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனை வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு. மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய விசேஷம் வந்து இந்த நம்ம கோவில் வந்து சிறப்பாக வந்து நடந்துட்டுருக்கு. மார்கழி மாதம் வரக்கூடிய 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்து சுற்றி உள்ள கிராமத்திலிருந்து அதிக அளவில் பக்தர்கள் எல்லாம் பாத யாத்திரையாக நமது விநாயகர் கோயிலுக்கு பஜனைகள்லாம் பாடி விநாயகரை வழிபட்டு செல்வார்.

0: அவர்களுக்கெல்லாம் கோவில் சார்பாக அன்னதானங்கள் எல்லாம் வந்து சிறப்பாக நடைபெறும் என்று. அது வந்து மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும்.
1: வேண்டும் வரம் தருவார் ஸ்ரீ வன்னி விநாயகர் என்ற நம்பிக்கையோடு பக்தர்கள் கூறும்போது,
2: நாங்கள் சாத்தூர் சத்திரப்பட்டியிலிருந்து வர்றோம். நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே கண்டிப்பான முதல்ல கல்யாண நாளுக்கு வருவோம். நாங்கள் நினச்சது இப்போ வரைக்கும் எல்லாமே நடந்திருக்கு. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வண்டி வாங்கியிருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணமும் நடந்திருக்கு. இப்போ தொழில் எல்லாமே நல்லா நடக்குது. அதனால் அனைவரும் இங்கே வந்து வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
3: வணக்கம். நான் வன்னி விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்கிற சின்னத்திம்பவரம் கிராமத்திலேருந்து 44 வருஷமாக வந்து இந்த விநாயகரை வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த விநாயகரை வழிபட்டால் எந்த காரியமும் வெற்றியாகவும் ஜெயமாகும். ஒவ்வொரு தடவையும் நான் போகிற காரியத்துக்கு போகிற இந்த விநாயகரை வழிபட்டுட்டு போவேன். போகிற காரியம் நல்லபடியாக முடியும். பக்தர்கள் புதுசாக எந்த வாகனம் வாங்கினாலும் இங்கே தான் வந்து வழிபாட்டுட்டு போவாங்க. அவங்களுக்கு மேலும் மேலும் வாகனம் பெருகிக்கொண்டே போகும், தொழில் பெருகிக்கொண்டே போகும்.
4: எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சின்னத்தம்பியாரம் கிராமத்திலேருந்து வர்றேன். வன்னிமரத்தடியில் விநாயகர் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டிலே இங்கே தான் நல்ல ஒரு விசேஷமான விநாயகர். மனசில் என்ன ஒரு காரியம் நினச்சாலும் வந்து சாமி கும்பிட்டு போனோம்னா நமக்கு என்ன ஒரு நோய் நொடியாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அது உடனே வந்து தீந்துடும்.
1: நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயிலை தரிசிக்க எல்லோரும் வாருங்கள்.

கணபதி உலா. கணபதி உலா நிகழ்ச்சி தொடரில் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயில் சித்திரம் கேட்டீர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி.

0: வட்டார வானொலி இது வானளாவ உயர்ந்து இன்று கடல்தாண்டியும் கதைக்கின்றது, என்றும் நம் கவனத்தை ஈர்க்கின்றது குமரி பண்பலை 101.
1: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 8:45. பண்பலையில் நாம் இப்போது கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில்
3: சைபால்
6: ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஒருத்தர் வந்தார். பேசாம ஒரு 10 நாள் லீவ் போட்டுலாமா பாக்கிறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னார். ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்கெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவிதான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு, அதில் முக்கியமாக 3 வகை. அதில் 1 வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்ககிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க.

0: இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா, ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது, எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போயிடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. மூன்றாவது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை, அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடே கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லோரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்பா உன்னுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: 3 in 1
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
0: குட் மார்னிங் நேயர்களே,
1: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
0: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை நறுநுதல். நறுநுதல் அப்படின்னா மனமிக்க நெற்றி அல்லது நறுமணம் வீசும் அழகிய நெற்றியை உடைய பெண் அப்படின்னு அர்த்தம்.
1: இதற்கான உதாரண வாக்கியம் பார்க்கலாம். மின்னிழை நறுநுதல் மகள் மேம்பட்ட அப்படிங்கிற ஒரு வரி 8 தொகை நூல்கள்ல ஒன்றான பரிபாடல்ல 11வது பாடல்ல இடம்பெற்றிருக்கு. இந்த வரி என்ன பொருள் தருது அப்படின்னா, ஒளி வீசும் அழகிய நகைகளை அணிந்து நறுமணம் வீசும் அழகிய நெற்றியை உடையவள் அப்படின்னு தலைவியை வர்ணிக்குது. இந்த வரியின் மூலம் நறுநுதல் அப்படின்னா மனம் வீசும் நெற்றி அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
0: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time on you, we're getting together.
1: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வார்த்தை டர்மாயில், TURMOIL. அப்படின்னா கன்ஃபியூஷன், குழப்பம், கலக்கம், கொந்தளிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை, இது எல்லாத்தையும் குறிக்கும்.
0: இந்த வார்த்தை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Her mind was in a state of

0: கான்ஸ்டன்ட் டர்மாயில் அப்படின்னா அவளது மனம் இடைவிடாத கொந்தளிப்பான நிலையில் இருந்தது அப்படின்னு அர்த்தம். சோ டர்மாயில் அப்படின்னா கொந்தளிப்பான மனநிலை.
1: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
0: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்த பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். எப்ப வருது, எப்படி வருது, ஏன் வருதுன்னே தெரியாது. ஆனா அப்பப்ப நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் தும்மல். சோ இந்த தும்மலுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
1: நம்ம மூக்குக்குள்ள ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமே இருக்குங்க. நாம சுவாசிக்கும் போது தூசி, போலன், ஸ்மோக் மாதிரியான இன்னும் சில இரிட்டன்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி தேவையில்லாத பொருட்கள் வந்து மூக்குக்குள்ள போகலாம் இல்லையா. இத நம்ம மூக்குல இருக்கக்கூடிய அந்த சென்சரி நர்வ் எண்டிங்
0: மற்றும் வாயில இருக்கக்கூடிய வெளியேற்ற உதவுது. நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ஒரு கிளீனிங் மெக்கானிசம் தான் இந்த தும்மல்.
1: ஆனா டஸ்ட் அலர்ஜி, போலன் அலர்ஜி, கோல்டு, ஸ்ட்ராங் ஸ்மெல், ஸ்மோக் இதெல்லாம் வந்து மூக்கு தொடர்ந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து திரும்ப திரும்ப திரும்ப ட்ரிகர் ஆகலாம். சோ ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பிரைட் லைட்டை பார்த்தா கூட ஸ்னீசிங் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு போட்டிக் ஸ்னீஸ் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
0: ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கணும், என்ன அப்படின்னா இப்படி தும்மல் வர்றப்ப நாம தும்மிடணும், கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. ஏன்னா தும்மும் போது நம்மளுடைய பாடியில பிரஷர் அதிகரிக்கும். அதை நாம அடக்கி வைக்கிறப்ப அந்த அதிக பிரஷர்ல ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. சோ தும்மல் வந்தா அதை அடக்கி வைக்காம நாம உடனே தும்மிடணும். இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி எஃப்எம் 101. இது தெற்கின் பீட்டு எஃப்எம் 101 ரிப்பீட். ஆரம்பமாவது கே கே எக்ஸ்பிரஸ்.

0: கேட்டது ஜனநாயகன் திரைப்பட பாடல்.
1: ஏங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
2: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்
1: இருக்குங்க? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண கார்டு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
4: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
6: இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th ஆண்டு கொண்டாட்டம்.
10: தங்க நகைகள் செய்குலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
9: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
10: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.

0: நீங்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கே கே எக்ஸ்பிரஸ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101, இது தெற்கின் வீட்டு. நம்ம எஃப்எம் 101 ரிப்பீட் தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: செய்தி சுருக்கம் வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன் செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையே ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்தம் அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று.

0: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
0: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101.
2: நிலையத்தில் இருக்கும் பொழுது 9:02 ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்களே, காற்றலைகளில் இனி வளமர இருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேரிருப்பு நேர்லை. நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் விருப்பப்பாடுகளை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்பப்பாடுகளை கேட்டு மகள நேர்களை நீங்கள் தொடர்பு வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260 240 290 722 மற்றும் ஒரு அலைபேசி 8903-2575-7039. நம்மளோட பேச காத்திருக்கும் முதல் நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா? யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் கரங்கல் பார்ல இருந்து பிரான்ஸ் சார். படம் சிவப்பதிகாரம் பாடல். சித்திரையில் என்ன வரும், வெயில் தந்துவதால் வெக்க வரும். நித்திரையில் என்ன வரும், கொட்ட சொற்பனங்கள் முட்ட வரும். கண்ணான கண்ணுக்குள்ளே காதல் வந்தால் உண்மையில் என்ன வரும், தேசங்கள் அத்தனையும் வென்றுவிட சித்திப்பு நெஞ்சில் வரும். அந்த இனிமையான பாடலாங்க சார்.
2: சரி சார், உங்க உருப்படல் காற்றில் தாழ்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பு இருக்கு.
4: அப்படியா செப்புக்கல்லி சீரழக சின்ன சம்பவம்.

0: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ்ஆ?
1: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
0: பிளாக் ஆக கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.
2: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
5: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
4: வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
5: நகர் ஜெயகுமார்.
4: சரி சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
5: படம் வந்து சொன்னால்தான் காதலா. அத பாடல்
4: சரி சார், உங்க விருப்பப்படல் காட்சியில் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி. நன்றி சார்.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டூ ருபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டூ ருபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டூ ருபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டூ ருபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டூ ருபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
5: இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியம் குமரிப்பண்பில் 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தினர் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
7: நன்றி.

0: இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கலக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைடு மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கலையன்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையும் HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
4: என்ன உண்மையாவா?
5: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
6: மேலும் விவரங்களுக்கு
7: 1-800-419-1800
8: 1097.
9: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
10: நிலையத்தில் இருப்பது 9:22 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் மனநிலையம் குமரி பண்பலையின் 101. நேர்கள் கேட்டுச் சென்றிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
11: வணக்கம் இனிய சகோதரருக்கு, உற்சாகமான இனிய காலை குடியிருப்பு சலீம் ரஹ்மான் சார்.
10: வணக்கமே, உங்களுக்கு என்ன படத்தில என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
11: சலீம் படத்துல இருந்து ஒரு இனிமையான ஒரு காதல் பாடல், உன்னை கண்ட நாள் போனதே, அப்படி சொல்ற இனிமையான பாடல். இந்த காலை நேரத்தை மேலே தாண்டி எனக்கு
10: சரி சார், உங்க ஒரு பாடல் காதல் தாழ்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
11: வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: குலசேகரம் திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி 10th anniversary celebration செப்டம்பர் 13 ஞாயிறாழ்ச.
3: சலச்சித்ர தாரம் தன்யா மேரி வர்கீஸ் முக்கிய அதிதியாய் எத்தனு நறுக்கெடுப்பிலூடെ സമ്മാനങ്ങൾ നേടു.
2: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, കുലശേഖരം, തമിഴ്നാട്.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியம் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நிறையார்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறேன்.
0: சரி சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
1: படம் கிழக்கு வாசல். அந்த படத்துல பாடல் வேணும்.
0: சரி சார், உங்க விருப்ப பாடல் காய்ச்சல் தொடர்ந்து இருக்கிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி.
2: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: உங்கட்டி இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
4: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
3: எப்படி?
4: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
3: இவ்வளவு ஈஸியா?
5: என்ன ஈஸி, இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க, இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
6: வேணாம்ப்பா வேணாம்.
7: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: நிலையத்தில் இருப்பொழுது 9:37 ஆகாஷ்வாணி நாகர்கோயில் மனநிலையம் குமரி பண்பலின் நிதி ஒன்று நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேர யாரும் பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
10: வணக்கம் இளங்கோ கிருஷ்ணன்.
9: வணக்கம் ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
10: படம் தெய்வ வாக்கு, பாடல் வந்து பார்த்தாலே சொல்லி அழைச்சேன்.
9: சரி சார், உங்க ரொம்ப காட்சியில் தாழ்ந்து வருது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிருக்கு, நன்றி.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
1: லட்சுமி படத்துல இருந்து நிஷா தேவி.
0: உங்களுக்கு என்ன படத்துல என்ன பால் வேணும் சொல்லுங்க.
1: போக்கிரி படத்துல இருந்து வசந்த முல்லை போலே வந்து அறிந்து ஆடும் புறா.
0: சரி, உங்க விருப்பப்படல் காற்றில் தாழ்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி,
0: நன்றி.

0: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th ஆண்டு கொண்டாட்டம்.
1: தங்க நகைகள் செய்குளியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
0: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய தேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு.
1: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: காதலில் விழுந்து இது திரைப்படத்தின் பெயர். ஹரிஷ் ராகவேந்திரா அவர்களுடைய அற்புதமான குரல்ல தோழியா என் காதலியா அந்த பாட்டு, சாங்கோட மியூசிக் லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல காற்றில் எங்களை தழுவ விடுறீங்களா ஐயா?
0: நிச்சயமாக உங்க ஒரு பாடல் காற்றில் தாழ்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா.
0: நன்றி, நன்றி.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பிசை காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் கோயம்புத்தூர் தர்மத்தம்பட்டிலிருந்து வெள்ளிங்கிரி
0: பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
1: இன்னைக்கு மூடு பணி படத்துலங்க என் இனிய பொன்னிலாவை இந்த பாட்டு கொடுங்க. நன்றி, வணக்கம்.
0: சரி, உங்க ஒரு படம் காற்றில் தாழ்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.

0: இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜே மணிகண்ட பிரபு. நேர்களில் வருவது செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என பிரதமர் திரு நரேந்திரமோடியும் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கும் முடிவு செய்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் பேச்சுவார்த்தைகள் மூலம் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். கியூபா வெளியுறவு அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு குஜராத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்து ஈரானும் ஓமன் நாடும் ஒப்பந்தம் செய்ய முடிவெடுத்துள்ளன. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ஈஷாராணி பருவா தாய்லாந்தின் செருன்ராக் ஐ எதிர்கொள்கிறார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: நிலையத்தில் இருப்பது 10:02 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் மணல் நிலையம் குவரி பண்பலை 101. நேர்களில் வருவது இளைய பாரதம்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வணக்கம் நண்பர்களே, இன்றைய இளையபாத நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னெல்லாம் செக்மெண்ட்ஸ் வரப்போகுது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாதிக்க பிறந்தோர் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. நிகழ்ச்சியில் இன்று சாதிக்க பிறந்தோர் பகுதியில் எடலாக்குடி பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவரான இளம் விஞ்ஞானி எஸ் எம் விகாஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில சாதிக்க பிறந்தோர் வரிசையில இதுவரைக்கும் நம்ம நிறைய சாதனையாளர்களை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு இளம் விஞ்ஞானி விகாஷ்குமார் அவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்களை நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: நீங்க இப்போ ஒரு யங் சயின்டிஸ்டா, உங்களோட பயணத்தை நீங்க எந்த காலத்துல ஆரம்பிச்சீங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: நான் ஸ்கூல்ல தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போகும்போதே ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்துச்சு, நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன், எனக்கு அதுல செகண்ட் பிளேஸ் கிடைச்சிருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ண எக்ஸிபிஷன்லயே எனக்கு செகண்ட் பிளேஸ் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் ஆர்வமும் அதிகரிச்சு. அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் அதில் நான் சின்ன சின்னதாக புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும்னு அப்படி ஆர்வம் வந்துச்சு. தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸாக பண்ணி நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி பிளேஸ்கள் ஜெயிச்சதுக்கு.
0: ஓகே, நீங்க வந்து முதன் முதலா தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல கலந்து கொண்டிருக்கீங்க, நீங்க வந்து அதுல என்ன எக்ஸிபிஷன் வச்சீங்க சொல்லலாமா?
1: நான் வந்து ஒரு நேச்சுரல் மெத்தட் மூலமா வாட்டர் பியூரிஃபிகேஷன் பண்ணது மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். தேய்தான் கொட்டை அப்படின்னு ஒரு சீடு சொல்லுவாங்க. நான் இதை எப்படி படிச்சேன்னா, போன்ல பார்க்க போகும்போது நிறைய ஆற்றங்கத ஓதத்திலயோ இல்ல குளத்தங்கத ஓதத்திலயோ இந்த தேய்தான்கொட்டை மரம் வந்து வச்சிருப்பாங்க. எதனால பார்த்தோம்னா, இந்த தேய்தான்கொட்டை வந்து அந்த தண்ணியில விழுந்து அந்த வாட்டர்ல உள்ள சால்ட் கண்டென்ட்டை, மற்றபடி அந்த வாட்டர்ல உள்ள ஹார்ட் இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும், அதுக்காண்டி அதை வச்சிருப்பாங்க. அந்த சீடை யூஸ் பண்ணி நான் நேச்சுரலாவே வாட்டர் பியூரிஃபிகேஷன் பண்ண மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி வந்தேன், அதுக்கு எனக்கு செகண்ட் பிளேஸ் கிடைச்சிருந்தது.
0: அப்போ நீங்க வந்து ஆரம்ப காலம் உங்களோட மூன்றாம் வகுப்புல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்புறமா நீங்க வந்து நிறைய எக்ஸ்பிரஷன் கலந்து கொண்டு ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல போயிருக்கீங்க. உங்களுடைய எக்ஸ்பிரஷன்ல முதன் முதலா நீங்க வந்து உங்க ஸ்கூல் லெவல் தாண்டி நீங்க வெளியே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்களா, அந்த காம்படிஷன்ஸ் எல்லாம் வச்சிடலாமா?
1: ஆமா மேம், நான் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமாவே கூடிய சீக்கிரமாவே இன்னொரு காம்படிஷன் வந்து திருச்செந்தூர்ல இருக்க சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அது ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன், அங்கேயும் இதே ப்ராஜெக்ட் தான், இந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் இதுதான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதுல பிரைஸ் கிடைக்கல, பட் எனக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைச்சிருச்சு. இன்னும் மேல் அடுத்த கட்டத்துக்கு போவதுக்கு எப்படிப்பட்ட புதிய ப்ராஜெக்ட்கள் பண்ணணும், எப்படி மக்களுக்கு யூட்டிலைஸ் பண்ண மாதிரிப்பட்ட ப்ராஜெக்ட்கள் பண்ணணும் எனக்கு அதுல ஒரு ஐடியா கிடைச்சு. அதுல இருந்து நான் மேல் மேலும் நிறைய ப்ராஜெக்ட் புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன்.
0: ஓகே ஓகே, இப்போ நீங்க வந்து வாட்டர் பியூரிஃபையர் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, இது தவிர நீங்க வேற என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க அதை பத்தி சொல்லலாமா?
1: ஆமா மேம், நான் வந்து லேட்டஸ்டா இப்போ ஒரு ஸ்மார்ட் ஹெல்மெட் ஒன்னு பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, நான் இடையில நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்க்க போகும்போது நிறைய பேர் வந்து அண்டர் கிரவுண்ட் சீவேஜ்ல நிறைய பேர் வந்து மூச்சு திணறி அந்த மாதிரியும், அதுமாதிரி கோல் மைன்ஸ்ல வந்து டேஞ்சரான கேஸ் லீக் ஆகி நிறைய பேர் அந்த மாதிரியும் படிச்சிருந்தேன். ஸோ அவங்க உயிருக்கு காக்கும் மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஹெல்மெட் பண்ணியிருந்தேன். அந்த ஹெல்மெட்ல என்னன்னா, உள்ள என்ன நடந்தாலும் அது வெளியில வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். உள்ள இப்போ சப்போஸ் ஒரு கேஸ் லீக்கேஜ் ஆனாலோ, இல்லாட்டி டெம்பரேச்சர் கூடுனாலோ, இல்ல அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாலோ, எல்லாமே மேல இருக்க சூப்பர்வைசருக்கு உடனே உடனே இண்டிகேட் பண்ண மாதிரி. அது மாதிரி இப்போ
0: ஏதாவது
1: இந்தியா கவர்மெண்ட் வந்து

0: ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி நேஷனல் லெவல் ஹேக்கத்தான் நடத்தியிருந்தாங்க. நான் அதில் ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆகி நேஷனல் லெவலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தேன். 25,000 கேஷ் ப்ரைஸோட கிடச்சிருந்து. இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக எனக்கு அந்த டைமில் ஃபீல் ஆச்சு.
1: இப்போ நீங்க இந்த ஹெல்மெட் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, இதுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, இதுக்காக வேற பாராட்டுகள் ஏதாவது கிடைச்சிருக்கா உங்களுக்கு?
0: இதை வந்து அந்த டைம்ல நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் சேனல்ஸ்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க. அது போக திருச்சியில் இருக்க கன்கார்டுங்கிற ஒரு ஹெல்மெட் மேனுஃபேக்சர் கம்பெனி, அவங்க எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட போய் எங்கள் ஐடியாஸ் ஃபியூச்சர் ஐடியாஸ் இந்த ஹெல்மெட்டில் இன்னும் ஹீட் கம்மி பண்ணதுக்காண்டி, மற்றபடி அவங்க கோல் மைன் ஒர்க்கர்ஸ்க்காண்டி எப்படி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு பேசும்போது அவங்க வந்து இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது, ஒரு பெஸ்ட் இனோவேட்டிவ் ஐடியா அப்படின்ட்டு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் அண்டு ஒரு பெஸ்ட் இனோவேஷன் அவார்டுன்னுட்டு ஒரு ஷீல்டு கொடுத்துருந்தாங்க. நான் இது 10th ஸ்டாண்டர்ட் படிக்க போகும்போதே இந்த இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் பண்ணதுனால எனக்கு ஏஷியா புக் ரெக்கார்ட்லையும் இந்தியன் புக்

0: ஏசியாவுக்கு போகும்போதே இந்த இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் பண்ணதுனால எனக்கு ஏசியா புக் ரெக்கார்ட்லையும் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்லையும் ஒரு ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த வயசுலேயே இன்னோவேஷனான ஹெல்மெட் பண்ணதுனால எனக்கு இந்த ரெக்கார்ட் ஆகிருக்கு.
1: நீங்க இப்போ 10th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போது இந்த ஸ்மார்ட் ஹெல்மெட்டுக்காக நேஷனல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. இது தவிர நீங்க வந்து வேற நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா, அந்த அவார்ட்ஸ் பத்தி சொல்லலாமா?
0: இந்தியா கவர்மெண்ட் வந்து இன்ஸ்பயர் அவார்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி 6th to 10th வந்து நடத்துறாங்க. நான் அந்த 6th to 10th 5 வருஷமும் கன்சிக்யூட்டிவா வின் பண்ணியிருந்தேன், வின் பண்ணி அவார்ட் வாங்கி ஈச் டைம் 10,000 கேஷ் பிரைஸோட அவார்ட் வின் பண்ணியிருந்தேன். இது வந்து 5 times கன்சிக்யூட்டிவா இந்தியாவில யாருமே வின் பண்ணது கிடையாது. நான் 5 times கன்சிக்யூட்டிவா வின் பண்ணதுனால எனக்கு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இது ஒரு ரெக்கார்டாக இருக்கு.
1: இந்தியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து உங்களுக்கு 5 times நீங்க வந்து வின் பண்ணல, இந்தியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து இடம் பெற்றிருக்கீங்க. அப்ப நீங்க 5 இயர்ஸா நீங்க வந்து என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க அதுல?
0: நான் ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு போகும்போது சிபிஎஸ்சியில் ஸ்கூலில் ரீஜினல் லெவல் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்துவாங்க. நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அது ஃபஸ்ட்டு ரீஜினல் லெவல் வந்து மதுரையில் நடந்துச்சு. நான் அதில் வந்து IoT பேஸ்ட் இரிகேஷன் சிஸ்டம், அதாவது ஒரு விவசாயி வந்து வெளியூர் போனாலும் அதுக்கு பயிர்களை தண்ணி ஊற்றுற மாதிரியும் மானிட்டர் பண்ணி அதுக்கு டெம்பரேச்சர் என்ன இருக்குது, எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, எல்லாமே மானிட்டர் பண்ண மாதிரியும் ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து மதுரையில் ரீஜினல் லெவலில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணி நேஷனல் லெவல் டெல்ஹிக்கு நான் செலக்ட் ஆகி போயிருந்தேன். அங்கேயும் ப்ராஜெக்ட் எக்ஸிபிட் பண்ணி எனக்கு ஒரு நேஷனலில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தது.
1: நீங்க இந்த விவசாயிகளுக்காக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, இதுக்கு வந்து நீங்க வந்து அவார்ட்ஸும் பிரைஸும் வாங்கியிருக்கீங்க. இது வந்து இப்போ விவசாயிகள் வந்து யூஸ் பண்றாங்களா எப்படி?
0: ஆமாம் மேம், இப்போ அது வந்து பயன்பாட்டுக்கு வந்துட்டு நிறைய விவசாயிகள் வீட்டிலேயே இருக்கட்டும், வீட்டில் இருக்க கார்டனில், மற்றபடி பெரிய பெரிய தோட்டங்கள், அடுத்து விவசாயம் பண்ண இடத்துல நிறைய பேர் இப்போ பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. அதாவது இப்போ ஒரு நாள் விவசாயினா தண்ணி ஊற்றாமல் இருக்க முடியாது, உடம்பு சரி இல்லைனாலும் அவங்க தான் விவசாயத்துக்கு போகணும். இது மொபைல் மூலமாகவோ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்குது.
1: ஓகே, நீ கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப எல்லாத்தையும் போய் சேரணும் தானே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம், இது வந்து எப்படி எல்லாத்தையும் ரீச் ஆகுது?
0: மேம், இதுக்கு நான் பேட்டன்ட் ரைட்ஸ் வச்சிருக்கேன். அது போக நான் வந்து சின்ன வயசுலயே நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணது எல்லாமே வீடியோ எடுத்து இன்னொருத்தவங்க அதை பார்த்து எப்படி பண்ணலாங்கிற முதல்ல ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவிலையும் அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதாவது 66 ப்ராஜெக்ட் வீடியோ, சயின்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நான் 6th to 10th வரை அந்த 16 வயசுக்குள்ள அப்லோட் பண்ணதுனால எனக்கு வந்து இதுக்குமே வேர்ல்டு ரெக்கார்டு கிடைச்சிருந்து, அதாவது 66 வீடியோவை நான் வந்து சயின்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணதுனால எனக்கு வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்லையும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது போக நான் சின்ன வயசுல நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போகும்போது எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும், எப்படி பண்ணணும்னு தெரியாது, நிறைய பேர்ட்ட கேட்கற மாதிரி இருக்கும். என்னை போல ஆர்வம் உள்ள நிறைய பேர் வந்து இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும், அப்படி அவங்களுக்கு ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷில் வந்து ஃப்ரம் ஐடியாஸ் டு இம்பாக்ட் யங் இன்னோவேட்டர்ஸ் கைடுன்னு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதாவது இதில் எப்படி இருக்கும்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வர ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர்ஸாக இருக்கட்டும், IoTயாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும், டிராஃபிக் லைட்டாக இருக்கட்டும், எப்படி ஒர்க் ஆகுது, அதுலேருந்து இரிகேஷன் சிஸ்டம் அட்வான்ஸாக இப்போ ஒரு மானிட்டர் பண்ணுற மாதிரி அப்படிப்பட்ட சிஸ்டம் எல்லாமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரை கொடுத்துருக்கேன். அதுலேயே நான் QR கோடு கொடுத்துருக்கேன். அதில் வந்து அந்த வீடியோவை எப்படி பண்ணணும், எப்படி அவங்க சர்க்கியூட் கனெக்ஷனாக இருக்கட்டும், கோடிங்காக இருக்கட்டும், எப்படி பண்ணணும், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் ஆட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புக்கு ஏதாச்சும் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி பண்ணணும், மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல் குயிக்காக லேர்ன் பண்ணணும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதே புக்கை நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். யோசனை முதல் தாக்கம் வரை ஒரு இளம் கண்டுபிடிப்பாளரின் வழிகாட்டின்ட்டு ஒரு புக்கு கொடுத்துருக்கேன். அது போக இந்த புக்கை வச்சு நான் வந்து நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், பாலிடெக்னிக் காலேஜ், ITI காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் இல்லைலாம் போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அவங்களுக்கு ஒரு எப்படி ஐடியா கிடைக்கும், எப்படி அவங்க இன்னும் இன்னோவேட்டிவாக புதுசான ஐடியாக்களை எப்படி கொண்டு வந்து ப்ராடக்டாக டெலிவர் பண்ணி மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பெனிஃபிட்டரியாக நான் வந்து 10 காலேஜில் போய் கிளாஸ் எடுத்திருக்கேன். இதுக்குமே எனக்கு வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கு.
1: இப்போ நீங்கள் வந்து விவசாயிகளுக்காக இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இது தவிர வந்து நீங்கள் உங்களுடைய கண்டுபிடிப்புகள் சொல்லி என்ன சொல்லலாம்?
0: AI மூலமாக ஆஸ்மா அண்ட் COPD டிசீஸ், அதாவது பேஷண்ட்டுக்கு வந்து ஆஸ்மாவோ இல்லாட்டி COPD டிசீஸ் இருந்துச்சுன்னா அவங்க வெளிவிடுற மூச்சிலேருந்து எக்ஸைல் பிரீத்தை வச்சு அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்குது, அது எந்த அளவுக்கு சிவியராக இருக்குது, அதுக்கு அவங்க ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் போகணுமா, எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி AI யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன் மேம்.
1: ஓகே ஓகே, அட்வான்ஸ் டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்காக நீங்கள் வந்து நியூ டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது வந்து இப்போ உள்ள சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வரை யூஸ் பண்ணுறாங்களா எப்படி?
0: ஆமாம் மேம், இது ஒரு சின்ன ப்ராடக்டாகிட்ட இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக ஒருத்தங்களுக்கு ஆஸ்மா COPD இருந்ததுன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போய் பெரிய பெரிய ஸ்கேன்ஸ் MRI எப்படி எடுக்கணும், இது வந்து சின்ன ப்ராடக்டாக இருக்க போகும்போது அவங்க அதில் ஊதும்போது அவங்க வெளியிட மூச்சை வச்சு அதில் இருக்க கண்டென்ட்டை வச்சு அவங்களுக்கு ஆஸ்மா இருக்கா இல்லை COPD இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம்.
1: இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய இந்த கண்டுபிடிப்பினால நம்ம அந்த டெஸ்டிங் எல்லாம் கம்மி பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து நல்ல

0: பிக்ஸாக கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய இந்த கண்டுபிடிப்புக்காக உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரைஸஸ் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கா?
1: ஆமாம் மேம், நான் வந்து நேஷனல் லெவல் ஸ்பேஸ் கிட்ஸ் காம்படிஷன்ட்டு காம்படிஷன் நடத்துவாங்க. அங்கே என் இனோவேட்டிவான இந்த ஏஐ பேஸ்டு ஆஸ்மா அண்ட் சிஓபிடி டிசீஸ் ப்ராடக்டை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருந்தேன். எனக்கு இதுக்கு வந்து நேஷனலில் ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்து 10,000 கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருந்தாங்க மேம்.
0: உங்களுடைய சயின்ஸ் ரிலேட்டடா நீங்க வந்து நேஷனல் லெவல்ல காம்படிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்களா, அதை பத்தி சொல்லலாமா?
1: இந்தியா கவர்மெண்ட் வந்து IRIS இனிஷியேட்டிவ் ஃபார் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் இன் ஸ்டெம் அப்படின்ட்டு ஒரு காம்படிஷன் இந்தியா லெவலில் நடத்துகிறாங்க. நான் அதில் வந்து 2 வருஷமும் 2022லையும் 2023லையும் கன்சிக்யூட்டிவாக 2 வருஷமாக ஸ்டேட் லெவலில் வின் பண்ணி நேஷனல் லெவலில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். இது டெல்லியில் நடந்துச்சு. இதுக்கு எல்லா சார்ஜுமே அவங்க பண்ணிக்கிட்டாங்க, ட்ராவலாக இருக்கட்டும் அக்கமடேஷனாக இருக்கட்டும். நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோஷர் கிடச்சிச்சு ஸ்டேட் லெவல். இதுலேருந்து இந்தியா லெவலில் இன்னும் மேலும் நம்ம ப்ராஜெக்ட் இன்னோவேஷன் வந்து எந்த லெவலுக்கு போகணும், இந்தியாவுக்கு பயன்படும் அளவுக்கு எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோஷர் கிடச்சிச்சு.
0: இந்த காம்படிஷன் கலந்து கொண்டிருக்கீங்களா, அதுல உங்களுடைய ப்ராஜெக்ட் நீங்க என்ன சப்மிட் பண்ணீங்கன்னு சொல்லலாமா?
1: இந்த ஏஐ பேஸ்டு ஆஸ்மா அண்ட் சிஓபிடி டிசீஸ் தான் பண்ணியிருந்தேன் அந்த காம்படிஷனில். அது வந்து அங்கே ரொம்ப வரவேற்பு பெற்றுச்சு. ஏன்னா இது வந்து இப்போ நார்மலாக ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா அவங்க வந்து காஸ்ட்லியான டெஸ்ட்டெல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி. மேபி இதில் வந்து அவங்க இப்போ அவங்களுக்கு ஆஸ்மா இதுக்குன்னிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இண்டிகேஷன் கிடச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபர்தரான மெல் டெஸ்ட்டுக்கு போனால் போதும். இல்லாட்டி இதோட அவங்களுக்கு அந்த டெஸ்ட் முடியாதனால அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு.
0: ஓகே.
1: இந்தியா கவர்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து IISF ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்திருந்தாங்க டெல்லியில தான். இதுவும் இது ஒரு 1 வீக் கிளாஸாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் அங்கே வந்து எக்ஸிபிஷன் இருக்கும், எல்லாமே கலந்து யங் சயின்டிஸ்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அங்கே இருந்துச்சு. நான் அதில் செலக்ட் ஆயிருந்தேன். 1 வீக் நான் டெல்லியில் போய் தங்கி அந்த எல்லா இதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு நல்ல எக்ஸ்ப்ளோர் கிடைச்சிச்சு மேம்.
0: நீங்கள் இப்போ ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸ் பற்றி சொல்லிட்டீங்க, இது தவிர நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் அட்டன் பண்ண காம்படிஷன்ஸ் பற்றி சொல்லலாமா?
1: இன்டர்நேஷனல் லெவலில் சுவிட்சர்லாந்து கண்ட்ரி வந்து எர்த் பிரைஸ்னுட்டு ஒரு காம்படிஷன் 2024 நடத்தியிருந்தாங்க. இதில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். பார்ட்டிசிபேட் பண்ணி என் ப்ராஜெக்ட் வந்து வேர்ல்டு லெவலில் 35 டீம்ஸில் செலக்ட் ஆகிருந்துச்சு. இது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் JUC அவார்ட்ஸ்ன்னுட்டு US கண்ட்ரி வந்து ஒரு காம்படிஷன் வாட்டர் டேயை முன்னிட்டு இந்த காம்படிஷன் நடத்தியிருந்தாங்க. இதில் என் ப்ராஜெக்ட் வந்து அவார்டு வின் பண்ணி $200 கேஷ் ப்ரைஸோட அவார்டு வின் பண்ணேன்.
0: ஓ, நீங்க வந்து நேஷனல் லெவல்லயும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க, இன்டர்நேஷனல் லெவல்லயும் நீங்க வாங்கியிருக்கீங்க. இப்போ இந்த கண்டுபிடிப்புகள்லாம் நீங்க வந்து ரிசர்ச் பண்றீங்களா, இதுக்காக டைமிங் நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க?
1: அதாவது நான் ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் இருக்க டைம்லயாக இருக்கட்டும், சாட்டர்டே சண்டேயா இருக்கட்டும், நான் வந்து ஏதாச்சும் புதுசா பண்ணலாம், நான் இப்போ ஸ்கூல்ல ஏதாவது ஒன்று படிக்கிறேன்னா அதுல கியூரியாசிட்டியில இதுக்கு பதிலாக இப்படி மாத்தி பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நான் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஐடியாவாகட்டும் இன்னோவேட்டிவான ஐடியா கொடுக்கறதுக்கு உதவிச்சு.
0: நம்ம இப்ப சயின்ஸ் ரிலேட்டடா நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு லேப் எல்லாம் நீங்க வீட்டுல எப்படி செட் பண்ணி வச்சிருக்கீங்களா, இல்ல நீங்க வெளியே ஏதாச்சும் தனியா ஒரு இன்ஸ்டிடியூட் லேப் அந்த மாதிரி பண்றீங்களா எப்படி?
1: ஆரம்ப காலத்தில் நான் வந்து நிறைய பேர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு இது எப்படி பண்ணணும்னு ஐடியா இருக்காண்டி கேட்டிருக்கேன். போக போக ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு நானே என் வீட்டில் ஒரு ரூம் செட் பண்ணி அதிலே நிறைய காம்போனன்ட்ஸ் வச்சு புதுசாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் அதிலே தொடங்கிட்டேன்.
0: இப்போ நீங்கள் வந்து அட்வான்ஸாக பண்ணும்போது, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் 3rd ஸ்டாண்டர்டில் 5th 6th அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நமக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து அந்த டைமில் வந்து அந்தளவுக்கு பெரிய காமன்ஸ்லாம் இருக்காது. இப்போ வந்து அட்வான்ஸ் மாதிரி ஏஐ டெக்னாலஜி நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி கேட்ட காம்போனன்ஸ்லாம் நீங்கள் எப்படி வாங்குறீங்க, அதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் யார்?
1: எல்லாமே பேரண்ட்ஸ் தான். எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வர என்னைய காம்படிஷன் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், காமெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே பேரண்ட்ஸ் தான். நான் புதுசாக ஒரு முயற்சி இன்னோவேஷன் கண்டுபிடிக்கிறதுனால அவங்களுக்கும் இதில் ஒரு ஆதரவுனால அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க.
0: இப்போ இந்த சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ?
1: நான் காலேஜ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், செகண்ட் இயர்.
0: இப்போ நீங்க கல்லூரியில வந்த அப்புறம் நீங்க வந்து கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புன்னு இருக்கா?
1: நான் ஸ்கூலில் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளை இன்னும் மக்களுக்கு சேர்க்கிற மாதிரி அது என்ன ஒரு ப்ராடக்ட் ஆட்டோ இல்லாட்டி அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக என்ன யூஸ் பண்ண முடியுங்கிற முயற்சியில் இப்போ காலேஜில் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே ஓகே. இதுக்கு வந்து ஸ்கூலில் உங்கள் ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க?
1: என் ஸ்கூல் பிரின்சிபல் பின்மோன் சார், சயின்ஸ் டீச்சர் யூஜினி மேம், பியூலா மேம், நீலாதேவி மேம், யமுனா மேம், இவங்களாம் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் ஒரு ஐடியா போய் இப்படி சொன்னேன்னா இப்படி பண்ணலாமே அப்படிங்கிற முதல்ல அவங்க வந்து எனக்கு ரொம்பவே ஊக்களிச்சிருக்காங்க.
0: இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டடிஸ்னா நம்ம படிக்கிறத விடவும் நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுக்குற டைம்ல தான் நம்ம வந்து நாலேஜ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்க வந்து வேற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கத்து கொடுத்துட்டு இருக்கீங்களா?
1: ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் நிறைய காலேஜ் பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதாவது எப்படி இந்த

0: இன்னோவேட்டிவான ஐடியாவுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி இதில் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காண்டி நிறைய நான் பெனிஃபிட் இதையாக நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன்.
1: நீங்க இந்த சயின்ஸ் ரிலேட்டட் உங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே சேர்த்து நீங்க வந்து புக் பப்ளிஷ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த புக் பப்ளிஷ் பண்ண அப்புறம் புக்ல வந்து நீங்க எவ்வளவு உங்களுடைய இனோவேஷன்ஸ் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க அந்த புக்ல?
0: அதில் இன்னோவேஷன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் வரது தான், அதாவது புதிய கண்டுபிடிப்புகளாக இல்லாமல் அந்த புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அந்த புக்கில் இருக்கும்.
1: சரி, நீங்க இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து இதுவரை வந்து நிறைய உங்களுடைய இனோவேஷன்ஸ் நிறைய கண்டுபிடிச்சிருக்கீங்க, இதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் ஏதாவது கிடைச்சிருக்கா?
0: ஆமாம் மேம், நான் ஒரு 50க்கு மேற்பட்ட எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு 15க்கு மேலே ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு ஒரு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதாவது 50 பார்ட்டிசிபேஷன் ப்ளஸ் 15 ப்ளஸ் ப்ரைஸ் வின் பண்ணது அந்த ஏஜ், அந்த 10th ஏஜுக்குள்ளே எனக்கு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் ஆகிது.
1: ஓகே, நீங்க இப்போ நம்ம வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் இது ரெண்டுமே நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதுக்காக நீங்க வந்து எப்படி அப்ளை பண்றீங்க?
0: அதாவது நாம பண்ண அச்சீவ்மெண்ட்ஸை சொல்லும்போது அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, இப்படி இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த வயசுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களான்ட்டு, யாரும் பண்ணாத பட்சத்தில் நம்மளுக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் கொடுக்குறாங்க.
1: ஓகே, கம்பேரிசன் உங்களை விடவும் பெஸ்ட்டாக யாராச்சும் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு எல்லாரோட பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணியிருந்தா உங்களுக்கு அந்த அவார்ட் கிடைக்கும்.
0: ஆமாம்,
1: இப்போ நீங்க வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், அது தவிர நேஷனல் இன்டர்நேஷனல் இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்க வந்து பிரைசஸ் அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கி இருக்கீங்க. இப்போ உங்க கண்டுபிடிப்புகளுக்காக நீங்க வந்து எல்லாருக்கும் பேசிக் தெரியறதுக்காக ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க, இது தவிர உங்களுடைய கண்டுபிடிப்புகள் சயின்ஸ் ரிலேட்டடா ஏதாவது எஸ்ஏ ரைட்டிங் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா?
0: 2022 75th இண்டிபெண்டன்ஸ் டேயை முன்னிட்டு ராஜ்பவனில் வந்து ஒரு எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் வச்சுருந்தாங்க, நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அஞ்சலி அம்மாள் பற்றி எழுதியிருந்தேன். இதுக்கு எனக்கு 3rd ப்ரைஸ் அண்ட் 25,000 கேஷ் ப்ரைஸ் கவர்னர் ஆனந்த் ரவி அவர்கள் கையால் கிடைச்சது. அது போக 2025 அதே ராஜ்பவனில் இண்டிபெண்டன்ஸ் டேயை முன்னிட்டு 143rd பாரதியார் பர்த்டேயை முன்னிட்டு எஸ்ஏ ரைட்டிங் போட்டியும் வச்சுருந்தாங்க, அதுலேயும் நான் பங்கேற்று எழுதி எனக்கு வந்து 1st ப்ரைஸ் 50,000 கேஷ் ப்ரைஸோட மாண்புமிகு கவர்னர் ஆனந்த் ரவி அவர்கள் கையில்களிலிருந்து எனக்கு பரிசு கிடைத்தது.
1: ஓகே, நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சயின்ஸ் ரிலேட்டடா எல்லாமே எக்ஸிபிஷன், ஓகே காம்படிஷன் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் ரிலேட்டடா பண்ணிட்டு இருக்கீங்க, இதை தவிர நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சனா என்ன சொல்லுவீங்க?
0: நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நான் பேட்மிண்டன் வந்து சின்ன வயசுலேருந்தே விளையாடிட்டு இருக்கேன். எப்போ இந்த சயின்ஸ் தொடங்கினேனோ அப்போவுமே பேட்மிண்டனும் தொடங்கினது தான். சின்ன வயசுலேருந்தே பேட்மிண்டன் விளையாடி நிறைய மேட்சஸ் நேஷனல் ஸ்டேட் மேட்சஸ்க்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே, அப்போ உங்களுடைய பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காண்டி உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டியும் நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கீங்க, சேம் டைம் சயின்ஸ்லயும் நீங்க ரொம்ப ஷைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து நிறைய ஸ்டேட் மேட்ச் நேஷனல் மேட்ச் இதெல்லாம் வின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி சொல்லலாமா?
0: சின்ன வயசுலேருந்தே நான் பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்கிறதுல நான் வந்து டபுள்ஸ் ரொம்ப நல்லா விளையாடுவேன், டபுள்ஸ் எல்லா மேட்சுமே டபுள்ஸ் தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடுவேன். நான் அதில் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து குவார்ட்டர் ஃபைனலிஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், தமிழ்நாடு ரேங்கிங் நம்பர் 4 இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய ஓப்பன் ஸ்டேட் மேட்சஸ் நேஷனல் மேட்சஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்.
1: நீங்கள் இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்னன்னு சொல்லலாமா?
0: என் ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்னன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணி மேலும் நிறைய புதிய கண்டுபிடிப்புகளை அதில் ஒரு ப்ராடக்டாகட்டும் மாற்றி அதை மக்களுக்கு இன்னும் பயன்படுத்தப்படும் மாதிரி கொண்டு சேர்க்கிறது தான் என்னோட ஃபியூச்சர் ஆம்பிஷன்.
1: ஓகே, நீங்க வந்து இதுவரை நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இது தவிர நீங்க இப்போ வந்து ஏதாவது அட்வான்ஸா ஏதாவது நியூவா நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு என்ன இருக்கீங்களா எப்படி?
0: ஆமா, இன்னும் நான் வந்து இந்த டிசீஸ் ரிலேட்டடா, அதுக்கப்புறம் இந்த பார்க்கிசன் டிசீஸ் உள்ளவங்களுக்காண்டி, அதுக்கப்புறம் பேரலைஸ்டா இருக்க பேஷண்ட்ஸ்க்காண்டி அவங்களுக்காண்டி ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.
1: இப்போ அட்வான்ஸா நம்ம ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய நிறைய நம்ம வந்து டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கோம், நீங்க இனி கண்டுபிடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் ஏஐ ரிலேட்டடா கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களா எப்படி?
0: ஆமாம் மேம், இப்போ டெவலப் ஆகிட்டு வர ஏஐ டெக்னாலஜியோ நானோ டெக்னாலஜி எல்லாமே பேஸ் பண்ணி தான் எல்லா இதையும் புதுசாக அதில் இருந்து தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்.
1: நீங்கள் உங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து சரி இப்போ வரும் சரி உங்களுக்கு ரொம்ப உங்களை மோட்டிவேஷனில் பண்ணுறது யாரு?
0: என்னை ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணது எங்கள் அம்மா, அவங்க தான் எதுனாலும் எப்படி நான் ஒரு ஐடியா சொன்னனாலும் அவங்க வந்து அதை எப்படி பண்ணலாம் அதுக்கப்புறம் அதை இன்னும் எப்படி எல்லாம் கொண்டு வரலாம் ஃபியூச்சரிஸ்டிக்காக எவ்வளோ டெவலப் பண்ணலாம் எல்லாமே ஹெல்ப் பண்ணது அம்மா. அப்பா வந்து எல்லாமே கைட் பண்ணுவாங்க எப்படிலாம் பண்ணணும், இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் மேலும் இன்னோவேட்டிவாக கண்டுபிடிக்கிறது.
1: இந்த சயின்ஸ் ஃபீல்ட்லேயே உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பர்சன்னா யாரை சொல்லுவீங்க?
0: என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பர்சன்னா மாண்புமிகு ஜனாதிபதியாக இருந்த சயின்டிஸ்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். அவங்க கண்டுபிடிச்ச ஒரு புதிய கண்டுபிடிப்புகளும் இன்னைக்கு இந்தியா காண்டி ஒரு பெரிய கைகள் கோர்த்து இருக்குது. அவங்க இல்லாட்டி இந்தியா வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய வல்லரசு நாடாக இருக்குமான்னா அது சந்தேகக்குரியது தான்.

0: அவங்க கண்டுபிடிச்ச நியூக்ளியர் வெப்பன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்பேஸ் ராக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு முயற்சிக்கு அப்புறம் அவங்க ஒரு சக்ஸஸ் கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்.
1: சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க மாண்புமிகு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா, அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டுக்காக நிறைய செய்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய முதல் கண்டுபிடிப்பு வந்து தோல்வி அடைஞ்சாலுமே அவங்க வந்து அதை விடாம மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணி நிறைய கண்டுபிடிப்புகள் தோல்வி அடைந்தாலுமே அவங்க வந்து அதுல இருந்து மறுபடியும் மறுபடியும் புது புது விஷயங்கள் கற்றுக்கொண்டு அது வந்து சக்சஸா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிற டைம்ல உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகி நீங்க அதை சக்சஸ் ஆகி கொண்டு வந்திருக்கீங்களா?
0: ஆமாம் மேம், நான் பண்ண அந்த ஸ்மார்ட் ஹெல்மெட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ஏஐ பேஸ்டு சிஓபிடி டிசீஸ் ஆஸ்மா கண்டுபிடிக்க டிவைஸாக இருக்கட்டும், இதில் நிறைய சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ண போகும்போதுலாம் வந்து எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆச்சு, நிறைய சென்சார்ஸ் ஒர்க் ஆகாது, நிறைய அவுட்புட்ஸ் கிடைக்காது. மேலும் அதுலேருந்து நான் ரொம்ப நாளாக அதில் ஒர்க் பண்ணி எனக்கு அது கடைசியாக அவுட்புட் கிடைச்சிருந்து.
1: சரி, நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுடைய தோல்வியிலிருந்து நிறைய விஷயங்கள் நீங்க கற்றுக்கொண்டிருக்கீங்க. இந்த மாதிரி இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் தோல்வி அடைஞ்சா அது ரெண்டு நம்ம முன்னேற முடியாது அந்த இதுல வந்து நிறைய பேர் தனக்கு லைஃபையே முடிக்கிறாங்க. அந்த மாதிரிப்பட்ட யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க வந்து என்ன மெசேஜ் சொல்றீங்க?
0: நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது மாதிரி கனவு காணுங்கள் என்று சொன்னது போல, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு வந்து சொல்யூஷன் தேடி தேடி தேடி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அப்படி பண்ணும்போது தான் புதிய கண்டுபிடிப்புகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்க தொடங்கிட்டோம்னா இந்தியா தான் கண்டுபிடிப்பாளர்களின் வாழ்விடமாகவே மாறிடும். அதனால எல்லா யங்ஸ்டர்ஸுமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்து ஒரு அவுட்புட் கிடைக்கலையா இல்லை ஒரு சொல்யூஷன் கிடைக்கலையா மேலும் வேற ஒரு சொல்யூஷன் தேடி அதை இன்னும் அவங்க வந்து சக்சஸ் நோக்கி போகணும்.
1: ஓகே, நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் வந்து சக்சஸ் ஆகணும்னா நம்ம வந்து எந்நேரம் அதே மைண்ட் செட்ல இருந்தோம்னா நம்ம கனவுல கூட நம்மளுடைய அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு.
0: கண்டிப்பா மேம்.
1: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம கூட ஒரு இளம் விஞ்ஞானி விகாஷ்குமார் அவங்க நம்ம கூட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய பயணம் வந்து 3வது வகுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் கல்லூரி வேற அவங்க வந்து அதை தொடர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய கண்டுபிடிப்புகள்னு பார்த்தா அவங்க வந்து விவசாயிகளுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்காக கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்புறமா ஸ்மார்ட் ஹெல்மெட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட இவங்க வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து இந்த சயின்ஸ் ரிலேட்டடா பேசிக்காவே ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஒரு இளம் விஞ்ஞானி அவங்க வந்து ஒரு ரிசர்ச் லேபே வச்சு அவங்க வந்து அவங்களுடைய ரிசர்ச் வந்து வீட்டிலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை கூட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.
0: எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நாகர்கோவில் வானொலி நிலையத்தினருக்கு மிக்க நன்றி.
1: இதுவரை சாதிக்க பிறந்தோர் பகுதியில் இடலாக்குடி பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவரான இளம் விஞ்ஞானி SM விகாஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை. சர்வதேச எழுத்தறிவு தினம் கடந்த செப்டம்பர் 8 அன்று கொண்டாடப்பட்டது. 1966 யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டு 1967 பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில் தீர்மானத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இது தனி நபர்கள் மற்றும் சமூகங்கள் எழுத்தறிவின் முக்கியத்துவத்தையும் சர்வதேச சமூகத்திற்கு நினைவூட்டுவதை நோக்கமாக கொண்டது. ஐநா பொது சபையானது 1990 சர்வதேச எழுத்தறிவு ஆண்டு என்றும் 2003-2012 ஐக்கிய நாடுகளின் எழுத்தறிவு தசாப்தம் என்றும் அறிவித்தது. கடந்த செப்டம்பர் 7 சர்வதேச காவல் ஒத்துழைப்பு தினம் கொண்டாடப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் காவல்துறைக்கு இடையேயான பணிக்குழு சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்துதல், மனித உரிமைகள் அடிப்படையிலான மற்றும் பயனுள்ள காவல் பணியை உறுதி செய்தல் மற்றும் சட்ட அமலாக்க முகமைகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் காவல்துறையின் நேர்மை, பொறுப்பு கூறல் மற்றும் மேற்பார்வையின் முக்கியத்துவத்தை இந்த நாள் எடுத்துக்காட்டுகிறது. இதுவரைக்கும் நினைவூட்டுவ நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வார நிகழ்வுகள் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில வரப்போகுது நடப்பு நிகழ்வுகள். இந்திய விமானப்படையின் மருத்துவ பிரிவு அல்லாத கிளையிலிருந்து ஏர் வைஸ் மார்ஷல் அல்லது வான்படை துணை தளபதி பதவியை அடைந்த முதல் பெண் அதிகாரியாக சக்தி சர்மா அவர்கள் மாறியுள்ளார். இந்தியாவின் முதல் பசுமை உலை வளாகம் பஞ்சாபின் மொஹாலியில் உள்ள உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு சபை தேசிய வேளாண் உணவு உயிரி தொழில்நுட்ப நிறுவனத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உஸ்பெகிஸ்தான் தனது உயரிய சிவிலியன் விருதான ஆர்டர் ஆஃப் ஒலி தாராஜாலி தோஸ்லிக் என்பதை

0: பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கியுள்ளது. அர்ஜென்டினாவின் லியோனல் மெஸ்ஸி அவர்கள் 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு அர்ஜென்டினாவை கொண்டு சேர்த்த பின்பு 2026 ஆகஸ்ட் மாதம் 31 சர்வதேச கால்பந்து போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார்.
1: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல நிறைய பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம்.
0: மீண்டும் இது போன்ற பொதுவிதமான தகவல்களோடு அடுத்த வார இளையபார நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஸ்ரீ அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

0: நேர்களுக்கு இளைய பாரதம்
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: Echo.
1: மற்றும்
2: புனித
3: சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோசுவையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை சுங்கான் கடை.
4: என்ன சம்பந்தம்
5: இருக்கீங்க? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி
4: மற்றும் திண்டுக்கல்.
3: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோசுவையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை சுங்கான் கடை.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பில் 101 நேர்களை காற்றலைகள் இனி வளர்ப்பது சிறுவர் குரல் நேரலை. இந்த நேரலை நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமியர்கள் மட்டும் பங்கேற்று பேசலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நீங்கள் தொடர்பு வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260 240 290 மற்றும் அலைபேசி எண் 8 9 0 3 2 5 7 0 3 9.

0: கேட்ட பாடல் குழந்தை தெய்வம் படத்திற்காக பி சுஷீலா பாடியது.
1: விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
2: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
1: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்
2: மற்றும் தக்கலை.
3: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
0: சிறுவர் குரல் நம்முடைய பேச காத்திருக்கும் முதல் சிறுவர் சந்திக்கலாம். வணக்கம் சிறுவர் குரல். வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: நிரஞ்சனா.
0: நிரஞ்சனா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? தம்மத்து கோணமா? என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? சரி சொல்லுங்க, கேக்கலாம்.

0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிரஞ்சன என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? என்ன கிளாஸ் படிக்கிறீங்கம்மா? சரி, யூகேஜியா? சரிம்மா, நிகழ்ச்சியில பங்கேற்க பாராட்டுக்கள். நன்றி.
1: சம்மானங்கள் நேடு.
2: பணிக்கூரியில் 50% டிஸ்கவுண்ட், 500 ரூபாய் அடைச்ச கோல்ட் அட்வான்ஸ் புக்கிங் சௌகரியம். திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம், தமிழ்நாடு.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிறுவர் குரல். நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த சிறுமி சந்திக்கலாம். வணக்கம் சிறுவர் குரல்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: கிறிஸ்டினா மட்டின் பேசுறேன்.
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஸ்ரீவைகுண்டம்.
0: ஸ்ரீவைகுண்டம். சரிம்மா, நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க?
1: கதை சொல்ல போறேன்.
0: சரிம்மா சொல்லுங்க.
1: ஒரு ஊர்ல அந்த ஊர்ல
0: ரொம்ப அருமையாக பாராட்டுக்கள். நன்றி.
1: நன்றி.

0: வாடகையில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை,
5: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
4: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
5: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் குரல் நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் கைதி கண்ணாரம். பாடலை பாடியிருப்பவர் பி. சுஷீலா.

0: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th year கொண்டாட்டம்.
1: தங்க நகைகள் செய்கொலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
0: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
2: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
3: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
2: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
3: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
2: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
4: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: நேர்களை கேட்டது கனா பட பாடல்.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
6: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
7: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா, படிக்கிற பையன், போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
8: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே, இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
9: போதை உங்களை நோயாளியா

0: மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
3: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
2: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
3: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
2: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
2: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
3: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது.
2: முல்லைச்சரம்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் குரல் நேர்லை. நிகழ்ச்சியின் வரும் பாடலின் படம் வாராஜபா.

நேர்களது உங்கள் நேர்விற்கு இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இன்ஹீலர் தீர்வாகுமா என்று விளக்கம் அளிக்கிறார்

நேர்கள் இதுவரை கேட்டது சிறுவர் குரல் நேரலை. இந்த நிகழ்ச்சியில் பங்கொண்டு சிறப்பித்த சிறுவர் சிறுமியருக்கும் நிகழ்ச்சியை கேட்டரசு நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனை வைப்பது
1: குமரி பண்பலை 101.
0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 11 மணி. ஏக்சூர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இது தெற்கின் வீட்டு FM 101 ரிப்பீட்டு. கேள்விகள் கதவை தட்டும், பதில்கள் அறிவை திறக்கும், சிந்தனைக்கு சிறகுகள் விரித்து அறிவுக்கு புதிய பாதை காட்டும் இனிய தருணம் வந்துவிட்டது. யோசித்து பதில் சொல்லுங்க, உங்க அறிவை உலகுக்கு காட்டுங்க. ஆரம்பமாவது குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை.

0: நேர்களை பொது அறிவு நேரில் நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளுக்கு விடை தேட நேர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260 240 290 722 மற்றும் ஒரு அலைபேசி எண்
1: 8903 2570 309.

0: சரி, கேள்விகள் எல்லாமே ரெடியா இருக்குது, பதில்களும் வந்து நேயர்கள் சொல்ல ரெடியா வந்துட்டே இருப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, சமீபத்தில் கலிங்க ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது?
1: சமீபத்தில் கலிங்க ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதுதான் முதல் கேள்வி.
0: முதல் கேள்வி. சரி, இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாமா?
1: நிச்சயமா.

0: மாவட்டம் காத்தாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா?
1: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: உற்சாகமா, அதுக்குள்ள ஆன்சரையும் சொல்லிடலாமா?
0: நிச்சயமாக
1: அப்ப உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாமா?
0: கண்டிப்பா. இன்னொரு தகவல் இருக்கு,
1: சொல்லுங்க.
0: அதாவது பாத்தீங்கன்னா, இந்த சரஸ்வதியுடைய அந்த ஒரு அழகிய புகைப்படம் இருக்கு இல்லையா, அதையும் அந்த அவார்டையும் சேர்த்துதான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இது வந்து சன்செட் அப்படிங்கிற ஒரு லிட்ரேச்சர் தொடர்பான ஆர்கனைசேஷன் பத்தக்கல இருக்கிறது, ஒடிசா, அவங்க தான் இது கொடுக்கறாங்க.
1: ஓகே, கூடுதல் தகவல்களும் சொல்லி இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிளாப்ஸ் உண்டு. ஓகே, நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி. அதாவது கேள்வி நம்ம என்ன கேட்டிருந்தோம்னா, சமீபத்தில் கலிங்கரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான விடைய வந்து சொல்லிட்டாங்க நேயர். நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை அந்த விடைய சொல்லிடலாம். நீதிபதி தீபக் மிஸ்ரா அவங்கதான் வந்து அந்த விருதை வந்து வாங்கியிருக்காங்க. இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவுக்கு ஒடிசாவின் கட்டாக்கில் உள்ள சரளா சாகித்ய சன்சத் அமைப்பாளர் கலிங்க ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விருதுல அவங்க சொன்ன மாதிரியே சரஸ்வதி தேவியினுடைய வெள்ளிச்சிலையை
2: கொடுத்துருக்காங்க.
1: அதுக்கப்புறமா அவங்கள பாராட்டி ஒரு சான்றிதழும் கொடுத்திருக்காங்க. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. சமீபத்தில் கலிங்க ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அதற்கான சரியான விடை நீதிபதி தீபக் மிஸ்ரா. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? நீங்களே கேளுங்க.
2: அடுத்த கேள்வி நம்ம தமிழ் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விதான்.
1: ஓகே,
2: தொல்காப்பியம் எத்தனை பிரிவுகளை உடையது? தமிழுடைய இரண்டாவது இலக்கண நூல் தொல்காப்பியம், முதல் நூல் அகத்தியம், அந்த நூல் நமக்கு கிடைக்கல. தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியம் தான் தமிழ் இலக்கண நூல் நம்ம பயன்படுத்துறோம். அந்த தொல்காப்பியம் எத்தனை பிரிவுகளை உடையது? இதுதான் அடுத்த
1: எளிமையான கேள்வி. கண்டிப்பா நேயர்கள் வந்து சொல்லிடுவாங்க.
2: ஒரு பாடல் கேட்கலாம்.
1: சரி, ஒரு பாடல் கேட்கலாம்.
3: Please close the door.

0: கேட்டது வில்லு திரைப்பட பாடல்.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: மற்றும் தக்கலை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது பொது அறிவு நேரலை. நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, சமீபத்தில் கலிங்க ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது?
1: கண்டிப்பா உடைய நேயர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க நினைக்கிறோம்.
0: ஆமா, நேயர்களும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?

0: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
1: ஏங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
2: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
1: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண கார்டு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ், மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
4: குமரேஃபம் 101ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொது அறிவு நேரலை. நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, நேயர்களுக்காக மீண்டும் அந்த கேள்வி கேட்டிடலாம்.
5: தொல்காப்பியம் எத்தனை பிரிவுகளை உடையது? தொல்காப்பியம் எத்தனை பிரிவுகளை உடையது?
4: சரி, நேயர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க.
5: வணக்கம்.
6: வணக்கம்
5: சார்,
6: ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
5: வணக்கம், சரி சார், சரியான உடைய சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுக்கள்.
6: ரெண்டு பேருக்கும் நன்றி, வணக்கம்.
4: சரி சார், உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுக்காக உங்களுக்காக கிளாப்ஸ் வருது. ஓகே சார், நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
5: இப்ப நம்ம அந்த நேயர் வந்து சரியான உடைய சொல்லிட்டாரு. அதாவது தொல்காப்பியம் எத்தனை பிரிவுகளை உடையது? மூன்று பிரிவுகளை உடையது. அது என்னெல்லாம் அப்படின்னா, எழுத்து, சொல், பொருள். இதுதான் அந்த மூன்று பிரிவுகள், அதாவது எழுத்து, சொல், பொருள். தொல்காப்பியம் தமிழின் மிக பழமையான இலக்கண நூல். இது எழுத்து, சொல், பொருள் என மூன்று அதிகாரங்களை உடையது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொன்றிலும் 9 இயல்களையும், ஒரு ஒரு பிரிவுக்கு 9 இயல் வச்சு மொத்தம் 27 இயல்களுடன் 1610 நூற்பாக்களை உள்ளடக்கியதான் இந்த தொல்காப்பியம். இப்ப கேள்வி பதில் சொல்லிடலாம். தொல்காப்பியம் எத்தனை பிரிவுகளை உடையது? மூன்று பிரிவுகள், எழுத்து, சொல், பொருள்.
4: சரி, கேள்வியும் பதிலும் சொல்லியாச்சு, கூடுதல் தகவல்களும் சொல்லியாச்சு. இனி அடுத்த கேள்விக்கு போயிடலாமா?
5: நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க?
4: அடுத்த கேள்வி வந்து

சுமித்ர லக்ஷ்மணா பயிற்சி என்பது இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான இருதரப்பு கடல்சார் பயிற்சியாகும். அதாவது நான் அந்த சமுத்திர லக்ஷ்மணா பயிற்சின்னு சொன்னோம்னா அந்த பயிற்சி என்னது அப்படின்னு நான் சொன்னாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அதனால நம்ம அதை சொல்ல வேண்டாம், நேயர்களை சொல்லட்டும். சமுத்திரா லக்ஷ்மணா பயிற்சி என்பது இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான இருதரப்பு கடல்சார் பயிற்சியாகும். சரி, அதற்கு முன்பாக ஒரு பாடல் கேட்கலாமா?

0: கேட்டது லிங்கா திரைப்பட பாடல். இன்று மாலை 4:02 ஒலிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9442430243. இதில் உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 9442430243 என்ற அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம்.
1: பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெரிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16 புதன் காலை 8 முதல் 1 வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை, சுங்கான் கடை.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொது அறிவு நேரலை. சமுத்திர லட்சுமணா பயிற்சி என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான இருதரப்பு கடல்சார் பயிற்சி ஆகும். சரி, நேயர்கள் வந்துகிட்டே இருக்காங்க, கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: திட்டு விலையில இருந்து
4: கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்?
5: இந்தியா மற்றும்
0: மலேசியா. கண்டிப்பா? உறுதியா?
4: சத்தியமாக? நிச்சயமாக?
0: நிச்சயமாக. அப்ப உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் குடுக்கறதுல தப்பே கிடையாது. சரி சார், நிகழ்ச்சியில பங்கேற்று அழகா விடையும் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
4: நன்றி. நன்றி சார்.
0: நன்றி சார். நன்றி. அதாவது நம்ம நேயர் வந்து கரெக்டா அதுக்கான ஆன்சர் வந்து சொல்லிட்டாங்க இல்லையா?
4: நிச்சயமா.
0: இனி கூடுதல் தகவல்களும் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது சமுத்திர லட்சுமணா பயிற்சியின் 4வது பதிப்பில் பங்கேற்பதற்காக INS மைசூர் 2026 செப்டம்பர் 9 மலேசியாவின் லுமூட் நகருக்கு வந்தடைஞ்சிச்சு. இதுல கப்பல்களுக்கு இடையேயான சந்திப்புகள், செயல்பாட்டு கலந்துரையாடல்கள் உள்ளிட்ட துறைமுகம் மற்றும் கடல் சார்ந்த தொழில் முறை ஈடுபாடுகளும் அடங்குமா?
4: சரி.
0: கொஸ்டின், அதாவது கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். சமுத்திர லட்சுமணா பயிற்சி என்பது இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான இருதரப்பு கடல்சார் பயிற்சி ஆகும். இது வந்து மலேசியா, அதுக்கான ஆன்சர் மலேசியா, இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும். ஓகே, சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா?
4: சும்மா போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, 24 3 அடி உயரம் வரை வளரக்கூடிய தாவரம் எது? 24 ஒரே நாளில 3 உயரம் வளரக்கூடிய ஒரு தாவரம் இருக்கு, அந்த தாவரம் எது? அதுதான் எனது அடுத்த கேள்வி.
0: அடுத்த கேள்வி
4: வரட்டும்.

0: கேட்டது ஹே சினாமிகா திரைப்படத்தில் இருந்து.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10ஆம் ஆண்டு கொண்டாட்டம்.
2: தங்க நகைகள் செய்கொழியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
1: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
3: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
4: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
3: இருக்கங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப்டு ₹50,000, ஸ்கோடா குஷாக்கு அப்டு ₹80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப்டு ₹190,000, ஸ்கோடா கோடியாக்கு அப்டு ₹250,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப்டு ₹50,000.

0: எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைடு மெயின்டனன்ஸ் தராங்க.
1: ராமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண் காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ், மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.

0: கேட்டுக்கொண்டிருப்பது பொது அறிவு நேரலை. நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதை மீண்டும் ஒருமுறை கூட கேட்டலாம்.
1: அதாவது 24 மணி நேரத்தில் 3 அடி உயரம் வரை வளரக்கூடிய தாவரம் எது?
0: தாவரம் எது?
1: அதாவது ஒரே நாளையில 3 அடி உயரம் வரைக்கும் வளரும், அது எது? நேயர்கள் வந்துட்டாங்க விடையோடு.
0: வணக்கம்
2: மேடம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சாந்தி பிரபானந்த், கீழப்பெருவிளை மேடம்.
0: கீழப்பெருவிளையில இருந்து. சரிம்மா, உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா?
2: மூங்கில் மேடம்.
0: மூங்கில் சார். மூங்கில் கரெக்டா?
1: மூங்கில் சரியான விடை.
0: சரியான விடை.
2: பூமியிலே மிக வேகமாக வளரக்கூடிய தாவரம் இதான். ஆமா மேடம். மரம் மாதிரி இருந்தாலும் இது உலகில் உள்ள மிகப்பெரிய புல் வகை சேர்ந்தது.
0: புல் வகை சேர்ந்தது. கூடுதல் தகவல்களும் சொல்லிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு கண்டிப்பா கிளாப்ஸ் உண்டு. சரிம்மா, நிகழ்ச்சியில பங்கேற்று சரியான ஆன்சரும் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சரி, நேயர் வந்து சரியான ஆன்சர் சொல்லிட்டாங்க. இனி கூடுதல் தகவல்களும் தெரிஞ்சுக்கலாமா? சரி, கூடுதல் தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம்.
1: அதாவது உலகின் மிக வேகமாக வளரக்கூடிய பல்துறை திறன் கொண்ட ஒரு புல் வகையை சேர்ந்ததுதான் இந்த மூங்கில். இது பச்சை தங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது கட்டுமான பொருட்கள், கைவினைப் பொருட்கள், உணவு, மருந்து என பலவற்றுக்கும் பயன்படக்கூடிய ஒரு தாவரம். அது மட்டும் இல்லாம மண் அரிப்பை தடுத்து அதிக ஆக்சிஜன் உற்பத்தி செய்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய தாவரம் தான் இது இந்த மூங்கில். அப்ப கேள்வி முதல் முறை சொல்லிடலாம். 24 மணி நேரத்தில் 3 அடி உயரம் வரை வளரக்கூடிய தாவரம் எது? மூங்கில்.
0: சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? அடுத்த கேள்வி என்னதுன்னா, 2026 பிக்கில் பால் உலக கோப்பையை நடத்திய நாடு எது? இப்ப வந்து நம்ம நியூஸ்ல கூட அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாங்க, 2026 பிக்கில் பால் உலக கோப்பையை நடத்திய நாடு எது? இந்த கேள்விக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: கேட்டது இதயம் முரளி திரைப்பட பாடல்.
1: குலசேகரம் திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி 10th anniversary celebration செப்டம்பர் 13 ஞாயிறாழ்ச.
2: சலச்சித்ர தாரம் தன்யா மேரி வர்கீஸ் முக்கிய அதிதியாய் எத்தினு நறுக்கெடுப்பிலூடെ സമ്മാനങ്ങൾ നേടൂ.
1: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, കുലശേഖരം, തമിഴ്നാട്.
0: நம்ம ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். 11:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101ல நீங்கள் கேட்டிருக்க நிகழ்ச்சி பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கேள்வியை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம். 2026 பிக்கில் பால் உலக கோப்பை நடத்திய நாடு எது? சரி, நேயர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க, கேள்வி கேட்டுடலாம். வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா?
3: தெரியும். வியட்நாமின்
0: கண்டிப்பா அதுதானே? வாழ்த்துக்கள். அதாவது வியட்நாம்ல டானாங்கில் உள்ள தியன் சோன் விளையாட்டு அரங்குல August 30 இருந்து September 6 வரைக்கும் நடைபெற்றது அப்படின்னு நம்ம நியூஸ்லயே கேட்டுட்டு இருந்தோம். ஆசியாவில பிக்கில் பால் உலக கோப்பை நடத்தப்படுவது இதுதான் ஃபர்ஸ்ட் முறை அப்படின்னு, முதல் முறையாக நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. 2026 பிக்கில் பால் உலக கோப்பை நடத்திய நாடு எது? அதற்கான சரியான விடை வியட்நாம். சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா?
4: அதாவது மனிதனின் எந்த உறுப்பில் பாக்டீரியாக்கள் அதிகமாக உயிர் வாழ்கின்றன?
0: அடடா, என்ன ஈஸியான ஒரு கேள்வி இல்லையா? சரி, கண்டிப்பா அவங்க ஆன்சர்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நீயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொது அறிவு நீரலை. நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா சார், சொல்லிருங்க.
2: ஆமா, மனிதனின் எந்த உறுப்பில் பாக்டீரியாக்கள் அதிகமாக உயிர் வாழ்கின்றன? ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான்.
1: ஆமா, நீயர்கள் வந்துட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம். சகோதர சகோதரி இருவருக்கும்
2: உற்சாகமான சரி சார், விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: பெருங்குடல்.
2: பெருங்குடல் இல்ல சார், உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. பெருங்குடல் இல்ல சார், உங்க முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. சரியா சார்,
3: நன்றி.
1: நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து?
4: சென்னையில இருந்து. பிரமிளா.
1: சென்னையில இருந்து. சரி, சொல்லுங்கம்மா.
4: நாக்கு.
2: நாக்கு சரியான விடை.
1: சரியான விடை.
4: நன்றிங்க சார்.
2: நன்றி நன்றி நன்றி. இப்போ அந்த நேயர் சொன்னது மாதிரி நாக்கு அதான் சரியானது. மனிதனின் எந்த உறுப்பில் பாக்டீரியாக்கள் அதிகமாக உயிர் வாழ்கின்றன? அது நாக்கு. நம்ம கூடுதல் தகவல் சொல்லிடலாம். இது வாயில் இருக்கக்கூடிய தசையாலான ஒரு உறுப்பு. எல்லாருக்குமே தெரியும், மெல்லுதல், விழுங்குதல், பேசுதல் மற்றும் சுவைகளை உணர்றதுக்கும் பயன்படுத்தக்கூடிய உறுப்பு தான் இது. ஆரோக்கியமான நாக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே இளம் சிவப்பு நிறத்துல இருக்கும். நாக்கை பார்த்தாலும் நம்ம உடல்லயே கண்டுபிடிச்சிடலாம். ஆரோக்கியமான நாக்கு வந்து இளம் சிவப்பு நிறத்துல இருக்கும். நாக்குல ஏற்படக்கூடிய நிறமாற்றத்தை அடிப்படையாக கொண்டு மனித உடலை தாக்கி இருக்கக்கூடிய நோய்கள் குறித்தும் அதன் தன்மைகள் குறித்தும் அறிந்து கொள்ள முடியும்.
1: சரி சார், நான் இப்போ ஒரு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நாக்குல வந்து எவ்வளவு சுவை மொட்டுகள் இருக்கு? அந்த பட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 9000 சுவை மொட்டுகள் இருக்கு. அருஞ்சுவையும் வந்து நம்ம வந்து உணர்றதுக்கு வந்து 9000 சுவை. ஆமா, 9000 சுவை மொட்டுகள் வந்து அந்த டேஸ்ட் வந்து நமக்கு இதுதான் கசப்பு, இதுதான் புளிப்பு அப்படிங்கிறது.
2: ரொம்ப அருமையான ஒரு தகவல் சொல்லிட்டீங்க.
1: ஆமா சார்.
5: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
6: ஆ,
5: எவ்வளவு நேரம்டா?
6: 2 மினிட்ஸ்.
5: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
7: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
6: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
5: நிம்மதியானா 2 மணி நேரமா?
6: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
5: இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
6: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
5: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
6: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
5: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
6: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
8: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
6: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டரை சேவ் பண்ணிருக்கலாம்.
9: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
6: நீரை சேமி

0: நாளையை பாதுகாப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
2: அறிவை வளர்க்கும் கேள்விகளோடும் சிந்திக்க வைக்கும் பதில்களோடும் இனிதே பயணித்த குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஆர்வத்துடன் பங்கேற்று உங்கள் அறிவு திறனை வெளிப்படுத்திய ஒவ்வொரு நேயர்களுக்கும் குமரி FM 101 சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு மு ஆஷா,
3: ஐ மணிகண்ட பிரபு,

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: குலசேகரம் திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி 10th anniversary celebration செப்டம்பர் 13 ஞாயிறாழ்ச.
4: சலச்சித்ர தாரம் தன்யா மேரி வர்கீஸ் முக்கிய அதிதியாய் எத்தனு. நறுக்கெடுப்பிலூடെ സമ്മാനങ്ങൾ നേടൂ.
3: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജുവല്ലറി, കുലശേഖരം, തമിഴ്നാട്.
5: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நிகழ்ச்சி நிரல் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இன்ஹீலர் தீர்வாகுமா என்று விளக்கமளிக்கிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். பகல் 12:50 திரை இசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 பூவையர் பூங்கா, இதில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் குருந்தங்கோடு வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் டி ஆர் திருமுருக பொன் பகவதி அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி. 1:55 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம். இன்னைக்கான டாபிக் என்னன்னா, மறக்க முடியாத பள்ளி பருவ நினைவுகள். நேரலை மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனையும் தொடர்ந்து எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். இன்று மாலை 5:02 முல்லைச்சரம், 5 முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம், 5:30 உழவர் உலகம், உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடைகள் வளர்ப்பும் பராமரிப்பும், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கார்த்திகை வடலி சி மனோஜ்குமார் அவர்கள். அமுது சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நொடிகளின் சில நுட்பங்கள், வாழையில் வாடல் நோய் தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆசின் ஜோசி அவர்கள். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல் இசை, 6:40 திரை இசை. இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 கிரிக்கெட், துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் பெண்களுக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் போட்டிகள். 2026 இறுதி போட்டியின் நேர்முக வர்ணனை ஒளிபரப்பாகும் நேரங்கள் 7:30 முதல் 9 மணி வரை, 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 மணி வரை மங்களநாதம்.

0: நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444249864

0: India will begin the three-match 2020 International Series against Afghanistan today at the Arun Jaitley Stadium in Delhi. The first match will start at 7 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: மதுர தமிழோடு
2: தென் பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
1: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 12:10.

மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. விடியலை காத்திருக்கும் வானம் போல மகிழ்ச்சியை எதிர்நோக்கும் மனமும் ஒரு நாள் மலரும். அந்த மலர்ச்சியின் மென்மையான ராகம் இடம்பெற்ற திரைப்படம் தான் கோகுலம். பாடலுக்கு இசை சிற்பி வரிகள் பழனி பாரதி, பாடலை பாடியவர் சித்ரா.

0: மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி குலசேகரம்.
0: நேயர்கள் கேட்டு இருக்க நிகழ்ச்சி மனம் நினையும் மதுரமலை. இது தீரல் சுவையில் சாரலிசை. மலரின் மனம் போல மனதில் கலந்து நிற்கும் ஒரு இனிய பாடல் தாங்க இது. குரலில் மண்ணின் மனம் வீச செய்தவர்கள் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ்பி சைலஜா. பாடலுக்கு இசை மனோஜ், இசைக்கு உணர்வின் சொற்களை தந்தவர் வைரமுத்து. காலம் கடந்தாலும் காதோரம் ஒலிக்கும் செந்தூர பூவே திரைப்பட பாடல்.

0: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th year கொண்டாட்டம்.
1: தங்க நகைகள் செய்கூலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
0: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கீஸ்

0: பள்ளிக்கூடம்னு சொன்னாலே நம்ம எல்லாருடைய மனசுக்குள்ளயும் ஏதாவது ஒரு அழகான நினைவு வந்து போகும் இல்லையா? அது நண்பர்களோட சேர்ந்து செய்த குறும்பாக இருக்கலாம், ஆசிரியரிடம் வாங்கிய பாராட்டாக கூட இருக்கலாம், தேர்வு நேரத்தில் ஏற்பட்ட ஒரு பதட்டமாக இருக்கலாம், இல்லைனா மதிய உணவு நேரத்தில் நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிட்டு அந்த சந்தோஷமாக கூட இருக்கலாம் இல்லையா? சில நினைவுகள் காலம் கடந்தாலும் நம்ம மனசை விட்டு போகவே போகாது. அந்த வகையில் உங்களால் இன்னைக்கும் மறக்க முடியாத பள்ளி பருவ நினைவு என்ன, உங்களுடைய நெருங்கிய நண்பர் யாரு, உங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஆசிரியர் யாரு அப்படின்னு எல்லாமே நீங்க வந்து பள்ளி பருவ நினைவுகள் எல்லாத்தையுமே எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பிற்பகல் 3:02 தேநீர் நேர நிகழ்ச்சியில இன்னைக்கான டாபிக் என்னன்னா மறக்க முடியாத பள்ளி பருவ நினைவுகள். இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும்னா அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722 முன்னிணைப்பாக 046652 அலைபேசி எண் கூட இருக்குதுங்க 8903257039. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது குமரி பண்பலை 101.
1: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
2: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
1: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
2: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
1: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: மாலை 5:02 முல்லைச்சரம்,
1: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
2: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
1: முல்லைச்சரம்.
0: நம்ம ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிடலாம், 12:23. குமரி எஃப்எம் 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை, இது தேர சுவையில் சாரலிசை. சில உறவுகளுக்கு வார்த்தைகள் தேவையில்லை, சாய்ந்து கொள்ள தோல் போதும், அன்பாக பார்க்கும் பார்வை ஒன்றே போதும், ஆயுள் முழுவதும் மனம் அமைதியாகிவிடும், அந்த உணர்வை இசையாக்கும் பாடல்தான் இது. எல்லாமே என்றாசாதான் திரைப்படத்தில் இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் மனோ மற்றும் ஜானகி பாடியது.

வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடைகள் வளர்ப்பும் பராமரிப்பும் கார்த்திகை வடலி சி மனோஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி, தேசிய தோட்டக்கலை இயக்கம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், வாழையில் வாடல் நோய், மேல்புறம் வட்டார தோட்டக்கலை துறை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.

பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மனதில் மௌனமாய் விதைத்த காதல் வெளிகளில் பூவாய் மலரட்டும்.

உன் கையில் என் கை சேர நம் காதல் என்றும் தொடரட்டும். இடம்பெற்ற திரைப்படம் சிகரம் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா ஆகியோரின் இனிய குரல்களில் வைரமுத்து வரிகளில் உருவான அழகிய பாடல் இதோ.

மௌனத்திலேயே கவிதை எழுதிவிடும். சில பிரிவுகள் அழுவதில்லை, இதயத்திலேயே ஆயுள் முழுவதும் தங்கிவிடும். அந்த உணர்வுகளுக்கு இசையாக ஒலிக்கும் பாடல் திருடா திருடா திரைப்படத்திலிருந்து. 1993 வெளிவந்த இந்த திரைப்படத்தை மணிரத்னம் இயக்கியிருக்காங்க. வரும் பாடலுக்கு இசையமைத்தவர் ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வைரமுத்து, பாடலை பாடியவர் சகுல் ஹமீத் மற்றும் குழுவினர்.

0: பரிகிறது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நானும் டாடா பாய் பாய் சொல்லக்கூடிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு மு ஆஷா. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல்.
1: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பேரிடர்கள் பெரும் தொற்று காலங்களில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரானுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். மானாவாரி சாகுபடி எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1386 அதிகரித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பேரிடர்கள் பெரும் தொற்று காலங்களில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் நிறைவு நாளான இன்று உரையாற்றிய அவர், உலகளாவிய சூழ்நிலையில் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய சவால்களை கண்டறிந்து அதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பரவி வரும் தொற்று நோய்கள் குறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அதனை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சிறு நிறுவனங்கள் இடையே தொழில்நுட்பம், நிதி, புதிய வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்த தகவல்களை பரிமாற பிரிக்ஸ் கூட்டமைப்பு இணையதளம் தொடங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த உச்சிமாநாட்டில் இந்தியா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுடன் பெலாரஸ், கியூபா, வியட்நாம் உள்ளிட்ட 10 பங்கு நாடுகளும் கலந்து கொண்டுள்ளன. நிலையாண்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பின் அடிப்படையில் உலகளாவிய ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்ற தலைப்பில் இன்று ஆலோசனை நடைபெறுகிறது. அதற்கு பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி, கசகஸ்தான் அதிபர் திரு கஷ்யம், பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு ஃபெர்டினாட் மார்க்கோஸ், எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபத்தே அல் சிசி, தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசா உள்ளிட்டோருடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்தவுள்ளார். ஈரானுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஈரான் நிதியமைச்சர் திரு சையத் அலி மதானிசாதேவுடன் ஆலோசனை நடத்திய அவர், பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் ஈரான் பங்கேற்றதற்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேசியதாக கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு சிறப்பாக நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த உச்சிமாநாட்டில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள், பேச்சுவார்த்தைகள் மூலம் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மூலம் பல்வேறு நாடுகளுடன் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதுதில்லி பிரகடனத்திற்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அனைவருக்கும் மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்படும் என்று அறிவித்ததை வரவேற்றார். காசநோயை ஒழிக்க பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று கூறியதை அவர் பாராட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஜதீந்திரநாத் தாஸின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஜதீந்திரநாத் தாஸ் இளம் வயதிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறியுள்ளார். சிறையில் அடைக்கப்பட்ட போதிலும் அவர் தொடர்ந்து சுதந்திரத்திற்காக போராடியதாக தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களை சிறையில் மனிதநேயமற்ற முறையில் தண்டிக்கப்பட்டதற்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதை நினைவு கூர்ந்தார். அவரது தியாகம் இப்போதும் ஊக்கமளிப்பதாக திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தின் மேதினிபூர் மாவட்டத்தில் ஜன்புத் கடலோர கிராமத்தில் ஏவுகணை சோதனை மையம் அமைக்க அம்மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் பரிந்துரைக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஒப்புதல் அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒடிசாவின் சண்டிபூர் ஏவுகணை சோதனை மையம் ஆந்திராவில் அமைக்கப்படவுள்ள சோதனை மையத்திற்கு பின்னர் 3வது மையம் மேற்குவங்கத்தில் அமையப்போவதாக கூறியுள்ளார். இந்த திட்டம் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து மேற்குவங்கத்தின் வளர்ச்சிக்கு உதவும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மானாவாரி சாகுபடி எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில்

0: நடைபெற்ற மானாவரி சாகுபடி மாநாட்டில் இது தொடர்பான தில்லி பிரகடனம் நிறைவேற்றப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மானாவரி சாகுபடியை மாற்றியமைக்க தகவல்கள் பரிமாறுவது, புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை இந்த பிரகடனத்தில் உட்படுத்தப்பட்டுள்ளது. இம்மாநாட்டில் உரையாற்றிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குநர் திரு எம் எல் ஜாட், மானாவரி சாகுபடியின் மேம்பாட்டிற்காக அறிவியல் விஞ்ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சர்வதேச பயிர் ஆராய்ச்சி மையம் இக்ரிசாட் தலைமை இயக்குநர் ஹிமான்ஷு பதக் பேசுகையில் உணவு பாதுகாப்பிற்கு மானாவரி சாகுபடியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் மத்திய அரசு மை பாரத்தின் கீழ் இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி வருகின்றன. தருமபுரி மாவட்டத்தில் இப்போட்டிகளில் இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அம்மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவ சண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: அப்படிங்கிற குவிஸ் காம்படிஷன் வந்துட்டு மை பாரத் போர்ட்டல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஆகஸ்ட் 15ல இருந்துட்டு செப்டம்பர் 30 வரைக்கும் இந்த குவிஸ் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறவங்க செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு எஸ்ஏ காம்படிஷன் நடக்கும். இதுல செலக்ட் ஆகிறவங்க பிபிடி வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதுல செலக்ட் ஆகிறவங்க ஸ்டேட் லெவல் போவாங்க. ஸ்டேட் லெவல்ல தமிழ்நாடு கண்டிஜென்ட்டா வந்துட்டு நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் ஜனவரி 9ல இருந்துட்டு ஜனவரி 12 வரைக்கும் பாரத் மண்டபம் நியூ டெல்லியில நடக்குது. இதுல போயிட்டு அவங்களோட கலந்துக்கிட்டு 6 ட்ராக் இருக்குது. அந்த 6 ட்ராக்ல அவங்க ஐடியாஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணி ஜெயிக்கிறவங்க வந்துட்டு பிரதமர் முன்னாட அவங்களோட ஐடியாஸ ப்ரெசென்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1386 அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் காணாமல் போன 5130 பேரை தேடும் பணியில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினரும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. 104 பேரின் சடலங்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுவரை 13700 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த 339 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ரசுவா, நுவாகோட், தாதிங் மாவட்டங்களில் 3700 மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்து ஈரானும் ஓமன் நாடும் ஒப்பந்தம் செய்ய முடிவெடுத்துள்ளன. இது தொடர்பாக வளைகுடா நாடுகளில் மண்டல மாநாட்டின் இறுதி முடிவெடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி வளைகுடா பகுதிகளில் செல்வதற்கு ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ள கடற்பகுதி வழியாக கப்பல்கள் செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வளைகுடா கடற்பகுதியிலிருந்து கப்பல்கள் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள கடல் வழியாக வெளியில் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் ஹோர்முஸ் நீரிணை அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு திறக்கப்படவில்லை என்றும் ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே வளைகுடா பகுதியில் உள்ள நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நாளை ஓமனில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக ஈரான் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பகாச்சி தெரிவித்துள்ளார். தெற்கு குஜராத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நவ்சாரி, வல்சாத், தாமன், தாத்ரா, நாகர் ஹவேலி பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சூரத், பாவ்நகர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அதி கனமழையும், அகமதாபாத், வதோதரா, ராஜ்கோட் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் பும்ரா, திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8 மணிக்கு தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் இஷாராணி பருவா தாய்லாந்தின் சருண் ராக்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பேரிடர்கள் பெரும் தொற்று காலங்களில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரானுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மானாவரி சாகுபடி எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் அறிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1386 அதிகரித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 12 மணி.
3: மனதின் குரலாக,
4: சிரிப்பின் மகிழ்வாக,
3: ஆனந்தத்தின் நிறைவாக
4: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
3: குமரி பண்பலை 101.
5: இணையத்தில் இருப்பது 12 மணி 50 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: திருமத்து
1: நலமாய் வாழ்வோம். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இன்ஹேலர் தீர்வாகுமா என்று விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள்.
2: ஆஸ்துமா நோய் உள்ளவங்க வாழ்நாள் ஃபுல்லா இன்ஹேலர் பயன்படுத்தணுமா என்ற முக்கியமான கேள்விக்கு நான் இன்னைக்கு பதில் கூறேன். ஒரு நுரையீரல் டாக்டரோட ஓபியில முக்கியமா ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் கேட்கிற கேள்வியே இதுதான், டாக்டர் எனக்கு ஆஸ்துமா இருக்கு, நான் வாழ்நாள் ஃபுல்லா இன்ஹேலர் பயன்படுத்தணுமா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்துமாங்கிற நோய் நான் என்னன்னு பார்ப்போம். ஆஸ்துமாங்கிறது ஒரு அலர்ஜி, அதாவது நுரையீரல் உள்ள சுவாச குழாயில வரக்கூடிய ஒரு அலர்ஜி நோய். இந்த நோய் உள்ளவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் அதாவது தொந்தரவுகள் இருக்கும்னா, மூச்சு திணறல் இருக்கும், நல்ல நாள்பட்ட இருமல் இருக்கும், சளி இருக்கும், மூச்சு விடும்போது விசில் அடிக்கிறது மாதிரி ஒரு சத்தம், அதான் நம்ம ஊர்ல வீசிங் இல்லைனா இழுப்புன்னு சொல்லுவோம். சரி, அலர்ஜின்னு சொல்றீங்க டாக்டர், எந்தெந்த அலர்ஜிங்கெல்லாம் இந்த ஆஸ்துமாவை ஏற்படுத்துன்னு பார்த்தா, முக்கியமான அலர்ஜிகள் நிறையவங்களுக்கு தூசி, தூசியில போனாலே அவங்களுக்கு ஆஸ்துமாக்கான தொந்தரவுகள் வந்துடும், குளிர்ந்த காத்து, பழைய பிரதேசங்களுக்கு எதுவும் போக முடியாது, செல்ல பிராணிகள் வீட்டில் நாய் பூனை அது வளர்ப்பாங்க அது பக்கத்தில் போனாலே தொந்தரவு வந்துடும், நிறையவங்களுக்கு இந்த வாசனை திரவியங்கள் பெர்ஃப்யூம் அதுக்கு அலர்ஜியாக இருப்பாங்க, கொஞ்சம் பேர் வந்து இந்த ஃபிஷ் ஃபுட்டு ராலு பால் அதுக்கெல்லாம் கூட அலர்ஜியாக இருப்பாங்க. இப்போ ஒருத்தங்களுக்கு நாங்கள் ஆஸ்துமான்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது, நீங்கள் இன்ஹேலர் எடுத்தாகணும்னு சொன்ன உடனே இன்ஹேலருங்கிற வார்த்தையை கேட்டாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஐயோ டாக்டர் இன்ஹேலரா, எனக்கு மாத்திரையே கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இன்ஹேலர் எடுத்தால் அது அப்படியே பழக்கமாயிரும். இன்ஹேலருங்கிறது ஒரு சிவியர் ஆஸ்துமாவுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து, எனக்கு அந்த அளவுக்கு ஆஸ்துமா இல்லை, வெறும் மருந்து மாத்திரையே கொடுங்க போதும் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் ஆஸ்துமாவுக்கு சரியான மருந்து இன்ஹேலர் தான். இன்ஹேலரை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தினா அந்த மருந்து டைரெக்டாக நுரையீரலுக்கு போய் வேலை செய்யும். வெறும் மருந்து மாத்திரையை போட்டோம்னா அந்த மாத்திரையில் உள்ள எஃபெக்டும் அதிகமாக இருக்கும், அந்த மருந்து டைரெக்டாக நம்ம வயிற்றுக்கு போயிட்டு வயிற்றுலேருந்து உடல் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. ஸோ மாத்திரையில் டோஸும் அதிகம், தேவையில்லாத எல்லா உறுப்புகளுக்கு போகிறதுனால சைடு எஃபெக்ட்டும் அதிகம், மாத்திரையை நிப்பாட்டினா திரும்ப வந்து ஆஸ்துமாக்கான தொந்தரவுகள் வந்துடும். இன்ஹேலரில் மாத்திரையில் உள்ள 10% மருந்து தான் இருக்குது, டைரெக்டாக மருந்து நுரையீரலில் போய் உட்கார்ந்து வேலை செய்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும், சைடு எஃபெக்ட்டும் கம்மி. ஸோ நுரையீரலுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு இன்ஹேலர் தான். நுரையீரல் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இன்ஹேலர் ஆரம்பிக்கவும் இன்ஹேலர் நிறுத்தவோ கூடாது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஆஸ்துமா கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் நுரையீரல் டாக்டர் உங்கள் பரிசோதனை பண்ணி படிப்படியாக உங்களை இன்ஹேலர்லேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி இன்ஹேலர் நிறுத்த வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஆஸ்துமா சரியாக கட்டுப்பாட்டில் வச்சுருந்தா ஆஸ்துமா உள்ளவர்கள் மற்றவர்களைப் போல இயல்பான வாழ்க்கை வாழ முடியும். படிப்படியாக நம்மளும் இன்ஹேலரை குறைச்சி நிப்பாட்டிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் 3 வாரத்திற்கு மேல் இருமல் இருந்தால் என்ன பண்ணணுங்கிற நான் உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறேன்.
1: ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இன்ஹீலர் தீர்வாகுமா என்று விளக்கம் அளித்தவர் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை, சுங்கான் கடை.
6: நிலையத்தில் இருப்பது 12:55 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் மணல் நிலையம், குமரி பண்பலை 101. நேர்களே, இனி கேட்கலாம் திரை இசை. வருகிறது திருச்சிற்றம்பலம் படப்பாடல்.

நேர்களை தொங்கல் நேர்வருக்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். மறக்க முடியாத பள்ளி பருவ நினைவுகள் குறித்து நேர்லையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம்.

0: நேற்று வரை கேட்டது திரை இசை.
1: தேமதுர தமிழோடு
2: தென் பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனை வைப்பது
2: குமரி பண்பலை 101.
0: நிலையத்தில் ஏற்பொழுது 1 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலியம் பொறி பண்பலை 101. நித்தம் நித்தம் புத்தம் புதிய செய்தி சொல்ல வருவது செய்தி தெரியுமா. நேர்களுக்கு செய்தி தெரியுமால விந்திய மலை தொடர்பான செய்தி நாம தெரிஞ்சுக்க போறோம்.

அதாவது விந்திய மலைத்தொடர் இந்தியாவின் மிக பழமையான மலைத்தொடர்கள்ல ஒண்ணுங்க. இது இந்திய துணைக்கண்டத்தின் மேற்கு மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். இதன் தன்மை மற்றும் அளவு ஆகியவற்றை பொறுத்து இம்மலைத்தொடர் அப்பாச்சி மலைகளை ஒத்ததாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம விந்திய மலைத்தொடர் இந்தியாவை வட இந்தியா தென்னிந்தியா என இரண்டாக பிரிக்குதுங்க. புறநாற்று காலத்திலேயே வேங்கடம் என்பதும் வடவேங்கடம் என்பதும் பொதுவாக விந்திய மலையைத்தான் குறிக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது விந்திய மலைத்தொடரோட மேற்கு பக்க எல்லை குஜராத் மாநிலத்தோட தீவக்குறையின் கிழக்கு பகுதியில மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுடனான எல்லை பகுதிக்கு பக்கத்தில் இருக்குங்க. விந்திய மலைத்தொடர் வடக்காகவும் கிழக்காகவும் சென்று மிர்காபூருக்கு பக்கத்தில் கங்கை நதியோடு சேருது. விந்திய மலைத்தொடரின் வடக்கிலும் மேற்கிலும் உள்ள பகுதிகள் ஆரவல்லி மலைத்தொடர்னால மறைக்கப்படுறதுனால வறண்ட பகுதிகளாக மாறியிருக்குங்க. விந்திய மலைத்தொடர் வாரணாசியிலிருந்து மத்திய பிரதேசம் வழியா குஜராத் வரை கிழக்கு மேற்காக பரவியிருக்குங்க. இன்னொரு பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து செய்தியை தெரிஞ்சுக்கலாம். வருவது உள்ளங்கோர்ந்த கல்வன் படப்பாடல். பாடலை பாடியிருப்பவர் சித்ரா.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண் கார்டு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
4: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: நேர்கள் கிடைச்சுக்கொண்டிருப்பது செய்தி தெரியுமா? நேர்களுக்கு செய்தி தெரியுமா? இல்ல விந்திய மலைத்தொடர் பத்தின செய்தியை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். விந்திய மலையின் தெற்கு சரிவில் நர்மதா பள்ளத்தாக்கு இருக்குங்க. விந்திய மலையில கல்மார் பீக் எனப்படும் உயர்ந்த சிகரம் ஒண்ணு கூட இருக்கு. விந்திய மலையின் நீளம் பாத்தீங்க அப்படின்னா 970 கிலோமீட்டர், இதோட உயரம் 910 கிலோமீட்டர். விந்திய மலைத்தொடரில் இருக்கிற மலைகள் மற்ற மலைகளை ஒப்பிடும் போது அளவில் சின்னதாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. விந்திய மலையில் உற்பத்தியாகும் நதிகள் பார்வதி, பெட்வா, கென் ஆகியவை. கங்கை நதியோட கிளை நதி இந்த விந்திய மலைத்தொடர் வழியாக கிழக்கு நோக்கி பாயுதுங்க. விந்திய மலைப்பகுதிகளில் சாஞ்சி, கஜராகோ கோயில், நர்மதா பள்ளத்தாக்கு, ரந்தாபூர் தேசிய பூங்கா என நிறைய சுற்றுலாத்தலங்களும் கூட இருக்கு. இந்த விந்திய மலைத்தொடர் இவ்வாறு பல்வேறு சிறப்புகளையும் சுற்றுலா தலங்களையும் கொண்டதாக விளங்குறதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு நதிகளின் உற்பத்தி ஸ்தானமாகவும் விளங்குதுங்க. நேர்கள் இதுவரை கேட்டது செய்தி தெரியுமா? நேர்கள் செய்தி தெரியுமா? விந்திய மலைத்தொடர் பற்றி செய்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
3: புன்னகையாய்
4: இதழோர புன்னகையாய்
3: தேனூரும் பூந்தோட்டமாய்
4: தேனூரும் பூந்தோட்டமாய்
3: என்றும் உங்களுடன் உறவாடும்
4: என்றும் உங்களுடன் உறவாடும்
3: குமரி பண்பலை 101
4: குமரி பண்பலை 101

நிலையத்தில் இருப்பொழுது 1:10 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி எம் குமரி பண்பலை 101 நேர்களை காற்றலைகள் இனி வரவிருப்பது.

வணக்கம் தோழியரே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? காலம் பொன் போன்றது, காலத்தே பயிர்சை, இந்த மாதிரி டைமுக்காக நிறைய பழமொழி

0: போன்றது, காலத்தே பயிர் செய். இந்த மாதிரி டைமுக்காக நிறைய பழமொழி, நிறைய கோட்ஸ் வந்து நம்ம நிறைய கேட்டிருப்போம். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த நேரத்தோட முக்கியத்துவம் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை நின்று நம்ம சிந்திச்சு பார்த்தது கிடையாது. ஆனா டைமுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்குமே அதை எடுத்து சொல்லவும் செய்வோம். ஆனா அந்த காலத்தோட முக்கியத்துவத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் அதனுடைய முக்கியத்துவம் கிடையாது. அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதா மாற்றுறதுலதான் அந்த பழமொழிகளை நாம படிச்சதுக்கும் புரிஞ்சுகிட்டதுக்கும் அர்த்தமே இருக்கு. கரெக்ட் தானே? வயசு போனா திரும்பி வராது, காலம் போனா திரும்பி வராது. படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கணும், உழைக்க வேண்டிய நேரத்துல உழைக்கணும், சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணோம்னா பின்னால நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு நம்ம நிச்சயமா வருத்தப்பட மாட்டோம். ஆனா ஒருவேளை படிக்க வேண்டிய நேரத்துல நான் படிக்காம விட்டுட்டேனே, என்ஜாய் பண்ண வேண்டிய நேரத்துல நான் என்ஜாய் பண்ண விட்டுட்டேனே அப்படின்னு இப்ப நம்ம ஒருவேளை ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்பவும் நம்ம டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம். வாழ்க்கையில உழைத்த தருணங்களும் படித்த தருணங்களும் மகிழ்ச்சியா இருந்த தருணங்களும் கண்டிப்பா வீணானது கிடையாது. ஆனா சிந்திச்சு சிந்திச்சு சோகமா இருந்த தருணங்கள் அப்படிங்கறது வேஸ்ட் ஆக்கின தருணம் தானே. அதனால கடந்து போன சமயத்தை நினைச்சு ஃபீல் பண்ணி டைம வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இப்போ இருக்கிற சமயத்தை சரியா பயன்படுத்தலாமே. அந்த இப்ப இருக்கிற சமயத்தை சரியா பயன்படுத்துறதுக்கு நம்ம 10 வயசுலதான் இருக்கணும், 20 வயசுலதான் இருக்கணும் அப்படி வயசுக்கான எல்லையெல்லாம் கிடையாது. எந்த வயசுலயும் நிகழ்காலத்தை சரியா பயன்படுத்திக்க கண்டிப்பா முடியும். அதனால கடந்து போன காலத்தை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலா அதை விட்டுட்டு நிகழ்காலத்தை எப்படி கரெக்டா கலர்ஃபுல்லா ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்க தொடங்கலாம். ஓகே தானே? இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் சென்ற வார நேர்முகத்தின் தொடர்ச்சியாக குருந்தன்கோடு குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் TR திருமுருக பொன்பகவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் தோழியரே, நம்மளுடைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில வந்துட்டு வாரந்தோறும் பல துறைகளிலையும் வந்துட்டு ஒரு ஊக்கத்தோட உழைத்து வரக்கூடிய முன்னேறி வரக்கூடிய பல பெண்களை சந்திச்சு நாம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு வந்து அந்த வரிசையில நம்ம கூட இன்னைக்கு பேசுறதுக்காக இருக்காங்க குருந்தன்கோடு வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் TR திருமுருக பொன்பகவதி அவர்கள். பெண்களுக்கு வந்து ஊட்டச்சத்து அப்படிங்கறது ரொம்ப முக்கியம்தான். அதுவும் இப்ப வந்து நம்ம ஊட்டச்சத்து வாரம் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த நேரத்துல அவங்க நமக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைய சொல்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம்.
1: தேங்க்யூ மேம்.
0: இப்போ ஒரு கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஊட்டச்சத்து அப்படிங்கறது எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்?
1: கர்ப்ப காலத்துல வந்து கண்டிப்பா வந்து தாய்மார்களுக்கு வந்து அதிகமான ஊட்டச்சத்து தேவைப்படுது. நம்ம கர்ப்ப காலத்துல அதிகமான ஊட்டச்சத்து தேவைப்படுது அப்படிங்கறதுனால ரெண்டு பேருக்கு சேர்த்து அதிகமான உணவு சாப்பிடணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இரண்டு பேருக்குமான அதிகமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். நம்ம வந்து வைட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுகள், வைட்டமின் பி சத்து, மெயினா வந்துட்டு வைட்டமின் B9 ஃபோலிக் அசிட் நம்ம டேப்லெட்ஸ் சாப்பிடுவோம். அதோட நம்ம வந்து உணவுலயும் வந்துட்டு விட்டமின் B9 ஃபோலிக் அசிட் நிறைந்த உணவுகளா எடுத்துக்கணும். வேற கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள், சிங்க் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். நம்ம கர்ப்ப காலத்துல ஒரு கர்ப்பிணி தாய் சாப்பிடக்கூடிய உணவை பொறுத்துதான் நம்ம அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துக்கு ஒரு அடிப்படையா கர்ப்பிணிகள் சாப்பிடுற உணவு தான் அமைகிறது. கர்ப்ப காலத்துல பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு புரதச்சத்து நிறைந்த உணவுகளும் அதிகமா எடுத்துக்கணும்.
0: இப்போ வந்து சத்துக்கள் அப்படின்னு சொன்ன உணவுகள் பல விதத்துல இருக்கு. அப்போ கர்ப்பிணிகளுக்குன்னு இப்போ இந்தந்த உணவுகள்னு நம்ம நமக்கு புரியுற மாதிரி இந்தந்த உணவுகளை சாப்பிடுங்கன்னு எடுத்து சொன்னா என்னென்ன மாதிரியான உணவுகள் சொல்லுவீங்க?
1: கர்ப்பிணி பெண்கள் நான் அவங்களோட தினசரி உணவுல வந்துட்டு தானியங்கள் மெயினா வந்து முழு தானியங்களா எடுத்துக்கணும். அதே மாதிரி சிறுதானியங்கள் முளைக்கெட்டின பயிர் வகைகள், பருப்பு வகைகள், பல வகையான காய்கறிகள், கீரைகள், பால் மற்றும் தயிர், வேற முட்டை, இறைச்சி, அவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா நம்ம அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனா நல்லா சமைச்ச உணவுகளா எடுத்துக்கணும். உணவு வந்து சுத்தமானதாகவும் நல்ல சமைக்கப்பட்ட உணவாகவும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ஜீரண கோளாறுகள் எதுவும் ஏற்பட்டுறக்கூடாது. சோ சிறுதானியங்களை நம்ம எடுத்துக்கிறப்போ முளை கட்டினதுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனோட ஜீரண சக்தி வந்து அதிகமா இருக்கும்.

0: முறையும் நம்ம உணவு சாப்பிட்றப்போ ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம பிளேட் வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம கர்ப்பிணிகள் சாப்பிடணும். ஒரே உணவையே சாப்பிடக்கூடாது. பிளஸ் வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாட்டு கண்டிப்பா டீ காஃபி குடிக்க கூடாது. மேக்சிமம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அப்படியே இது பண்ணாலும் ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு கப் காஃபி ஒரு கப் டீ அந்த மாதிரி குடிச்சுக்கலாம். ஆனா உணவுக்கு அப்புறமாட்டு கண்டிப்பா 1 hour ஆச்சு வந்துட்டு பிரேக் இருக்கணும். 1 hour பிரேக்குக்கு அப்புறமா தான் எடுத்துக்கணும். கர்ப்ப காலத்துல வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோயெல்லாம் ஏற்படுது இப்போ இந்த காலத்துல. அந்த மாதிரி வந்துட்டு ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோயை வந்து அவாய்ட் பண்றதுக்கு நாம வந்து ஃபுட்டை வந்துட்டு குறைக்கணும் அப்படின்றது இல்ல, ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடலாம் மேம். ஸ்பிளிட் பண்ணா இப்போ ஒரு 5 இட்லி ஒரு கர்ப்பிணி சாப்பிட்றாங்க அப்படின்னா காலையில 8 மணிக்கு ஒரு 3 இட்லி சாப்பிட்டுக்கலாம், அடுத்து ஒரு 10 மணிக்கு ஒரு 2 இட்லி அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்றது மூலமா அவங்களோட ரத்தத்துல உள்ள சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல்டா இருக்கும், ஸ்பீடா வந்துட்டு ஏறாது.
1: ஓகே மேம், ஓகே, ரொம்பவே அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து முந்தைய காலத்துல வந்து உணவுகள் மட்டுமே இருந்தா இந்த காலத்துல வந்துட்டு ஊட்டச்சத்துக்காக கர்ப்பிணிகளுக்கு மாத்திரைகள் அப்படிங்கறது வந்து இயல்பாவே கொடுக்கப்படுது, அது ஒரு பார்ட்டாவே இப்ப மாறிடுச்சு. சோ எந்தெந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களுக்காக மாத்திரைகள் வழங்கப்படுது
0: மேம்? நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அயன் ஃபோலிக் அசிட் டேப்லெட் பிளஸ் வந்து கால்சியம் டேப்லெட் கொடுக்கறாங்க மேம். அதை வந்துட்டு கண்டிப்பா வந்து கர்ப்பிணிகள் எடுத்துக்கணும். இப்ப நம்ம வந்து உணவுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதனோட உறிஞ்சும் தன்மை வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. சோ கண்டிப்பா வந்துட்டு டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற அயன் ஃபோலிக் அசிட் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கணும். ரெண்டும் வந்து ஒரே நேரத்துல எடுத்துக்க கூடாது. அயன் ஃபோலிக் அசிட் வந்துட்டு மார்னிங் ஆர் நைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால்சியம் வந்து ஆஃப்டர்நூன் தான் எடுத்துக்கணும். ஏதோ நம்ம ஒருவேளை போடல அப்படிங்கறக்காக ரெண்டையும் சேர்த்து கர்ப்பிணிகள் தவறுதலாக ஒரே நேரத்துல எடுத்துக்க கூடாது. ஏன்னா வந்து அப்சார்ப்ஷன் வந்துட்டு தடுக்கப்பட்டுரும், அதை நம்ம சாப்பிடறதுல யூஸ் இல்லாம போயிடும். பிளஸ் வந்துட்டு நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கப்போ 1 hour முன்னால இல்ல 1 hour அப்புறமா தான் டிஆர் காஃபி எடுத்துக்கணும். இது வந்து அதுல இருக்க டானின்ங்கிற கண்டென்ட் வந்துட்டு போய் நம்மளோட கால்சியம் அயன் எந்த ஒரு சத்தா இருந்தாலும் அதனோட உறிஞ்சும் தன்மையை வந்துட்டு இந்த டானின் கண்டென்ட் நம்ம டிஆர் காஃபில இருக்கக்கூடியது வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணிரும்.
1: ஓகே மேம், ஓகே. அதாவது அந்த மாத்திரைகள் போடும்போது நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாத்திரை காலையில மறந்துட்டோம், சரி இந்த மாத்திரை கூட போடுவோம், அந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கு. ஆனா வந்துட்டு அதுக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சோ அதை எந்த டைமுக்கு போடணும்னு சொல்றாங்களோ அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி தான் போடணும். ஒரு சரியான ஒரு விஷயத்த நீங்க இந்த நேரத்துல அழகா சொல்லிருக்கீங்க. இப்போ ஒரு பக்கம் கர்ப்பிணிகளுக்கு இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னா பாலூட்டும் தாய்மார்கள் இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் குழந்தைய வந்து அதை ஃபுல்லா வந்து எடுத்துக்கும், அதனால அவங்களோட ஹெல்த் வந்து லோ ஆகும் அந்த மாதிரி சொல்றாங்க பாலூட்டும் தாய்மார்களை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பாலூட்டும் தாய்மார்களோட அந்த ஊட்டச்சத்தை பேலன்ஸ் பண்ற மாதிரியான உணவுகள் எப்படி, அதோட அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதிகமா அந்த நேரத்துல தேவைப்படுது?
0: மேம் பாலூட்டும் தாய்மார்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கர்ப்ப காலத்துல நம்ம டாக்டர்ஸே சொல்லுவாங்க, இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், கண்டிப்பா வந்து 10 to 12 kilos வந்துட்டு கர்ப்ப காலத்துல நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. சோ கர்ப்ப காலத்துல வெயிட் இன்க்ரீஸ் ஆயாச்சு, இனி வந்துட்டு நம்ம வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாட்டு நிறைய தாய்மார்கள் நினைப்பது உண்டு. ஆனா வந்து கண்டிப்பா அது வந்து தவறுதலான கருத்து. ஏன்னா வந்துட்டு நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாட்டு 6 months வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். தாய்ப்பாலோட ஆதாரம் வந்துட்டு அம்மா எடுத்துக்கிற உணவுல இருந்துதான் நம்மளுக்கு கிடைக்குது. சோ வந்துட்டு அம்மா வந்துட்டு கர்ப்ப காலத்தை விடவும் இந்த நேரத்துல அதிகமான உணவு எடுத்துக்கணும். மேலும் வந்துட்டு அதிகமான உணவு பிளஸ் அதிகமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளாகவும் எடுத்துக்கணும். அப்பந்தான் வந்துட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் போதுமான அளவு கிடைக்கும். 6 months வரைக்கும் நம்ம குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அப்பந்தான் நம்ம குழந்தையோட மூளை வளர்ச்சி, ஆரோக்கியம் எல்லாமே மேம்படும். மேலும் வந்து நோய் தொற்றுல இருந்து அவங்கள பாதுகாக்கலாம். சோ அப்படி நம்ம கண்டினியூ பண்றது மூலமா நம்மளுக்கு குழந்தை வந்து ஆரோக்கியமா பிறக்குது. நம்ம வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் எல்லாமே வந்து நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் அதிகமா எடுத்துக்கணும். நம்ம ஏரியால கிடைக்கக்கூடிய கொத்தவரங்காய், அவரக்காய் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறதுனால ஃபோலிக் அசிட் வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஃபோலிக் அசிட் சத்து அதிகமா கிடைக்குது. பிளஸ் என்ன அப்படின்னா வந்து அயன் ஃபோலிக் அசிட் டேப்லெட் நம்ம கர்ப்ப காலத்துல சாப்பிடறத நம்ம வந்து பாலூட்டும் காலத்திலயும் அதாவது 6 months வரைக்கும் கண்டிப்பா கண்டினியூ பண்ணணும். அதுதான் நம்ம கவர்மெண்ட்லயும் எல்லாருமே சொல்றாங்க, 6 months வரைக்கும் கண்டினியூ பண்ணாதான் அம்மாவோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும், நம்ம பேபியும் வந்து கவனிச்சுக்க முடியும்.
1: ஓகே மேம், ஓகே, ரொம்பவே அழகா சொன்னீங்க மேம். இப்போ வந்து இப்போ நிறைய ஊட்டச்சத்து சார்ந்த விஷயங்கள் பண்ணிட்டோம். இது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காக அவங்களுடைய ஊட்டச்சத்துக்காக அவங்களுடைய குடும்பம் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அரசு கூட வளரிளம் பெண்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கவனம் எடுத்து நிறைய சேவைகள் செஞ்சுட்டு வருது. சோ அதை பத்தின விஷயங்களை சொல்லலாமா மேம்?
0: மேம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் மூலமா வந்துட்டு நம்ம அங்கன்வாடி மையங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் செயல்பட்டு இருக்கு மேம். அங்க வந்து நம்ம அங்கன்வாடி பணியாளர்கள் வந்துட்டு சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் வந்து மாசத்துல 2 times முதல் திங்கள் மற்றும் 3rd திங்கள் வந்துட்டு நடத்துறாங்க. அதுல வந்துட்டு நம்ம அந்த ஊர்ல உள்ள கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் தாய்மார்கள், அவங்களோட பாட்டி, சொந்தக்காரங்க, உறவினர்கள் எல்லாருமே கூப்பிட்டு அவங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வர்றாங்க. அதுல மெயினா அவங்க வந்துட்டு

0: ஆயிரம் நாட்கள் அந்த முக்கியத்துவத்தை சொல்லுவாங்க மேம். ஆயிரம் நாட்கள் அப்படிங்கறது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு தாய் வந்து கர்ப்பம் தரிச்சதுல இருந்து குழந்தை பிறக்கிறது வரைக்கும் 270 நாட்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு 180 நாட்கள் வந்துட்டு தாய்ப்பால் மட்டுமே குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது. 550 நாட்கள் வந்துட்டு தாய்ப்பாலோட சேர்த்து இணை உணவும் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடணும் நம்ம குழந்தைக்கு 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு. சோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றது மூலமா குழந்தைக்கு வந்துட்டு 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதும், ஆனா 6 மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இணை உணவு ஸ்டார்ட் பண்ணாதான் குழந்தைக்கு வந்துட்டு அதுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் வந்து கிடைக்கும். சோ இதனோட முக்கியத்துவத்தை வந்துட்டு நம்ம அங்கன்வாடி பணியாளர்கள் ஒவ்வொரு மாதமும் 2 முறை வந்துட்டு அந்த ஏரியால உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறாங்க. பிளஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து என்ன கொடுக்கறாங்கன்னா சத்து மாவு இணை உணவு வந்துட்டு குழந்தைங்களுக்கு, அதாவது கர்ப்பிணி தாய்க்கும் கொடுக்கறாங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கறாங்க. கர்ப்பிணி தாய்க்கு கொடுக்கக்கூடிய இணை உணவு வந்துட்டு சர்க்கரையின் அளவு வந்து கம்மியா போட்டு கொடுக்கறாங்க. சோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்ம்ல செய்து சாப்பிடணும்னா கீடியாப்போம் இந்த மாதிரி தோசையா ஊத்தி சாப்பிட்டுக்கலாம், அவங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிடணுமோ அந்த மாதிரி இது பண்ணும். ஏன்னா வந்து சர்க்கரை ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் வராம தடுக்கிறதுக்கும் என்னன்னா சர்க்கரையின் அளவு கம்மியா போட்டு கொடுக்கறாங்க. மேலும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மாவு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஆரோக்கியமான குழந்தைகளா இருப்பாங்க.
1: ஓகே மேம், ஓகே. இப்போ இவ்வளவு விஷயங்கள் சேவைகள் இருக்கு, முக்கியமா இந்த சேவைகள் பத்தின விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த அங்கன்வாடி சார்ந்து போகும்போது தான் இந்த விஷயங்கள் கிடைக்குது, அது சார்ந்த சேவைகள் எல்லாம் ஒருத்தங்களுக்கு கிடைக்குது. அது கூட ஒரு தொடர்பிலே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியுது, சேவைகள் சார்ந்த விஷயங்களும் தெரியுது, நமக்கு பயனுள்ள விஷயங்கள் பலதும் தெரியுது. நமக்கு பல்வேறு சேவைகள் அரசு பண்ணுது, ஆனா அதை பத்தின ஒரு அவேர்னஸ் நம்ம ஒரு விழிப்புணர்வு தான் நம்ம கிட்ட இல்ல. ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த அங்கன்வாடி அது கூட தொடர்புல இருக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்லும் போதே அது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஊட்டச்சத்து பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ நம்மளுடைய பெண்களுக்கான நிகழ்ச்சி நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ அப்படி பாக்கும்போது இந்த சமுதாயத்தோட ஒரு பெண்ணா உங்களுடைய அனுபவத்தில இருந்து பெண்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற விஷயங்களை சொல்லலாமா?
0: பெண்கள் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அவங்களோட படிப்பு தான் வந்து அவங்கள வந்து மேம்படுத்தும் கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இளந்தேடுத்தட்டுங்கிற கன்னியாகுமரி மாவட்டத்துல இளந்தேடுத்தட்டுங்கிற கிராமத்துல பிறந்தேன். எங்க அம்மா வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அப்பா வந்துட்டு அப்பவே வந்துட்டு டிகிரி ஹோல்டர், ஆனா வேலைக்கு எதுவும் போல, தேங்காய் வியாபாரம் பாத்துட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட் ஜாப் எதுவும் கிடைக்கல. பட் அப்பாவுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு எப்படினாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நான் பெண் குழந்தைங்கிறதுனால எப்படியாவது நம்ம பொண்ணை வந்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கிற எண்ணம். சோ வந்து அப்பா என்னைய வந்துட்டு இளந்தெடுத்துட்டுங்கிற கிராமம் வந்து ஈத்தாமொழி பக்கம் இருக்குது. சோ அங்க இருந்து என்னைய வந்து கண்டிப்பா டவுன்ல படிக்க வச்சாதான் நம்ம குழந்தை வந்துட்டு நல்லா இங்கிலீஷ்ல எல்லாம் பேசும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோட அப்பா வந்துட்டு தனியார் பள்ளியில வந்து படிக்க வச்சாங்க. 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கேயே கண்டினியூ பண்ணேன். 12th அப்புறமாட்டு வந்துட்டு எனக்கு இன்ஜினியரிங் போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ வந்துட்டு எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அப்பா வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இனிய வந்துட்டு சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கூட்டு போனாங்க. அங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கட் ஆஃப் வந்து 186 தான் இருந்துச்சு. 190 அபோ இருந்தவங்களுக்கு தான் பிஎஸ்சி அக்ரில அட்மிஷன் கிடைச்சது. சோ வந்துட்டு எனக்கு விருப்பமே இல்லாம தான் ஆனா வந்துட்டு பிஎஸ்சி மனையியல் எடுத்து மதுரையில இருக்கக்கூடிய வேளாண்மை கல்லூரியில வந்து படிச்சேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் படிக்கிறப்பவே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமாட்டு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கிறோம், சோ நம்ம வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இதுல ஷைன் ஆகும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா எப்பவுமே பண்ணணும் அப்படிங்கறதுனால வந்துட்டு 2 இயர்ஸ் செகண்ட் இயர்க்கு அப்புறமாட்டு நான் வந்துட்டு இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்ங்கிறதுல இருந்து ஃபெல்லோஷிப்காக வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது பிஜிக்கு மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு. மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்காகவே நான் ப்ரிப்பேர் பண்ணி அதுல வந்து ஆல் இந்தியா ரேங்க் வந்து 12 வாங்கி நான் வந்துட்டு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவாட்ட வந்து எனக்கு ஃபெல்லோஷிப் கிடைச்சது. ஃபெல்லோஷிப் வந்து அப்பவே மந்த்லி எனக்கு வந்து 12,000 கிடைக்கும். அதை வச்சு நான் வந்து நேஷனல் டைரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து ஹரியானால வந்து எம்எஸ்சி முடிச்சேன். எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு அப்பாவுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்கறது ஒரு ஆசை. சோ வந்துட்டு நம்ம கண்டிப்பா டாக்டரேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக யூஜிசில இருந்து JRF எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுலயும் வந்து கிளியர் பண்ணி எனக்கு அதுலயும் ஃபெலோஷிப் கிடைச்சது. மந்த்லி 40,000 எனக்கு அதுல ஸ்டைஃபன் வரும். சோ PhD வந்துட்டு ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மதுரை கேம்பஸ்லயே திரும்பவும் கண்டினியூ பண்ணேன். அது படிச்சு முடிக்கவும் எனக்கு வந்துட்டு TNPSC இது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலருக்கு வந்துட்டு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. PhD படிச்சு முடிக்கவும் இந்த எக்ஸாம் எழுதினேன். முடிச்ச அதே மந்த் வந்துட்டு இதுக்கும் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மனையில் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம போனேன் எனக்கு. ஆனா வந்து அந்த 4th இயர் முடிச்ச அந்த மாசத்துல இருந்தே எனக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஃபெல்லோஷிப்பும் சரி எனக்கு வந்துட்டு சேலரியும் சரி, அந்த 4th இயர் முடிச்சதுல இருந்து எனக்கு வந்துட்டு எம்எஸ்சிக்கு ஃபெல்லோஷிப் கிடைச்சது. எம்எஸ்சி முடிச்ச உடனே PhDக்கு ஃபெல்லோஷிப் கிடைச்சது. PhD முடிச்ச உடனே எனக்கு வந்துட்டு வேலையும் கிடைச்சது. ஒரு அதிகாரியா வந்துட்டு ஒரு தமிழ்நாடுல வந்துட்டு ஒரு வட்டார அளவுல ஒரு அலுவலராட்டு எனக்கு பொறுப்பு.

0: கிடைச்சது. இதுல வந்து ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே வந்து பெண்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வெளியில வந்து டைவெர்ட் ஆகக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம படிப்பு தான் நம்மள வந்து வாழ்க்கையில எப்பவுமே வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண வைக்கும்.
1: அதாவது நமக்கு கை கிட்டுற தூரத்துல இருக்க மிகப்பெரிய வாய்ப்புன்னா அது படிப்பு தான்.
0: ஆமா,
1: ரொம்ப அழகா அந்த பயணத்தை சொல்லும் போதே மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு மலர்ச்சியும் அந்த ஒரு பெருமையும் அப்படியே உங்க முகத்துல தெரியுது. உண்மையில இந்த பயணத்தை கேட்கும் போது அது ரொம்ப லெங்க்தியா இருக்கு, ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு படிப்பு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உழைப்பு, அது ஒரு முக்கியத்துவமா இருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா பட்டா ஃபியூச்சர் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அந்த பேச்சு இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி மேம். நிறைய விஷயங்கள், முக்கியமா பெண்களுக்கான ஊட்டச்சத்து சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம், அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். நிறைவா வந்துட்டு அந்த உங்களுடைய அனுபவம், உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க சொன்ன விஷயம், அதை சொன்ன விதம், ரெண்டுமே சிறப்பா இருந்தது. இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சு பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
0: நன்றி மேம்.
2: பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் இதுவரை குருந்தன்கோடு குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் டி ஆர் திருமுருக பொன்பகவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நம்ம டைம் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு கொடுத்த சவால்களால எப்படியாவது வாழ்க்கையில வந்துட்டு நம்ம முன்னேறணும் அப்படின்னு கடுமையா உழைச்சிட்டு இருப்போம். 24 மணி நேரமும் உழைச்சுக்கிட்டே இருப்போம். அந்த நேரத்துக்கான மகிழ்ச்சிகளை தியாகம் பண்ணி நம்மளுடைய வெற்றிக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா சில விஷயங்கள், சில மகிழ்ச்சிகள், சில தருணங்கள் அந்த வயதிற்கே உரியவை. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, மழலை பருவத்தோட அந்த மகிழ்ச்சி, விளையாட்டு, நண்பர்கள் அப்படிங்கறது அந்த பருவத்துல கிடைக்கிறது தான் ஆரோக்கியமானது, மகிழ்ச்சியானதும் கூட. ஒருவேளை அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம நம்ம அதை கடந்து வந்திருந்தா அதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. ஆனா அந்த மகிழ்ச்சியோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமாகவும் அந்த தருணங்களை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. பொறுப்புகள் முக்கியம்தான், அதே நேரத்துல மகிழ்ச்சியும் முக்கியம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள சார்ந்தவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. அப்படிங்கறப்போ நம்மள நாமளே மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படிங்கறதும் நம்மளோட பொறுப்பு தான். அதுதானே ஒரு முழுமையான வாழ்க்கையா இருக்கும். அடுத்ததா வருது நமக்குள்ளே.
1: இங்க பாருங்கத்த, சும்மா வெறும் ரசம் பொரியல் ஏதாவது சமைச்சு தந்தீங்கன்னா டிராவல் என்னால அதெல்லாம் சாப்பிடவே முடியாது. ஒழுங்கா எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வைங்க.
3: ஏய், என்ன நீ இப்படி பேசுற? நீ மாமியாரா நான் மாமியாரா? சரி, நீ எக்ஸாமுக்கு போற, வெளியூருக்கு போறியே அப்படின்னு சொல்லி அவளுக்கு பக்குவமா பாத்து சமைச்சு கொடுத்தா, இது வேண்டாம் அது வேண்டாம்னு என்கிட்டே டிமாண்ட் வைக்கிற. எனக்கு சரிபட்டு வராது இதெல்லாம்.
1: சரி, நான் எக்ஸாமுக்கு போயிட்டு வர்றது வரைக்கும் இப்படியே பேசிட்டு இருங்க, சரியா? நான் கிளம்புறேன், கொடுங்க அந்த டிஃபன் பாக்ஸ.
3: பாத்தியா, கஷ்டப்பட்டு சமைச்சது நான், வாங்குறது எவ்வளவு ஈஸியா நீ வாங்கிட்டு போற. கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்கிட்ட பேசுற மாதிரி நான் ஒண்ணு கேட்டா நீ ஒரு பதில் சொல்றது, இந்த மாதிரி அங்க எழுதி வச்சுட்டு வந்துடாத. நல்லா படிச்சு கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் எழுதிட்டு வர வழிய பாரு.
1: சரி சரி, அதெல்லாம் வந்துருவோம், நீங்க வீட்டுல பத்திரமா இருங்க.
3: நான் பத்திரமா தான் இருப்பேன், ஆனா வெளியூர் போறது நீ தான் பார்த்து பதமா போனும். ஏன்னா கூட நம்ம வீட்டு ஆளுங்க யாரும் இல்ல, நீ தனியா போற. போகும்போது உனக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருந்துனா நீ கண்டக்டர்ட்டையோ டிரைவர்ட்டையோ சொல்லு. அப்படி இல்ல உன் பக்கத்துல யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி ஒரு சொல்யூஷனை தேடிக்கோ, சரியா? பேசாம வாய முடிட்டு இருந்தா ஒரு கதைக்கே ஆகாது.
1: பக்கத்துல எல்லாம் எதுக்கு உதவி கேட்கணும், நானே பாத்துக்குவேனே.
3: ஏமா, நீனே உன்ன பாதுகாத்துக்குவ, அது எனக்கு தெரியும் தான். ஆனாலும் சில விஷயங்கள் நம்மளுக்கு வெளியூர் போகும்போது இடையூறா ஏதாவது நடந்துச்சுன்னா நீ வந்து நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காத. சில விஷயங்கள் வந்து அடுத்தவங்களுடைய உதவியும் நம்மளுக்கு தேவைப்படும், உதவி கேக்குறதுக்கும் தயங்காத.
1: என்ன பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும், நான் யார்கிட்டயாவது பயப்படுவேனா? என்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ண முடியுமா?
3: அது எனக்கு தெரியும் தான், என்கிட்டயே அந்த அளவுக்கு வாய் பேசுவ. இதுல வெளியில போனா உன்னால வாய் பேசி பொழச்சிக்க முடியாது, அதெல்லாம் பொழச்சிக்குவ. ஆனாலும் வெளியில தனிமையில போகும்போது பெண்கள் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஏன்னா நம்ம போற இடத்துல எந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க, எப்படி எப்படி இருப்பாங்க, நம்மளுடைய உடைமைகளாகட்டும் நம்மளே ஆகட்டும் பாதுகாக்கிறதுல பெண்கள் வந்து ரொம்ப கவனமாவே எப்பவும் செயல்படணும்.
1: நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அதெல்லாம் எனக்கே தெரியும். நீங்க ரொம்ப பயப்படாதுங்க, நான் பஸ்ல ஏறின உடனே ஒரு தடவை கால் பண்றேன், இறங்கும் போதும் கால் பண்றேன், ஆட்டோல ஏதாவது போனா அப்பவும் கால் பண்ணி அந்த நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன், கவலைப்படாம உட்காருங்க.
3: நான் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட நீ உதவி கேளுன்னு தான் சொன்னேன். என்கிட்ட வாயடிக்கிற மாதிரி சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குற மாதிரி அங்க ஒரு பிரச்சனைக்கு பதில் இன்னொரு பிரச்சனை உன்னால வந்து

0: கூடாது. அத முதல்ல நீ கரெக்டா பாத்துக்கோ.
1: பாருங்க, யாராவது இப்படி போகும்போது பொண்ணுங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்கன்னா கண்டிப்பா அவங்கள புகார் பண்ணிதான் ஆகணும். அப்படி புகார் பண்ணாதான் அவங்க மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க, மத்தவங்களுக்கும் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற பயம் வரும். இப்படியே விட்டுட்டு போனா நாளைக்கு நமக்கு குடுக்கற தொந்தரவு வேற பொண்ணுங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, உடனே புகார் கொடுக்கணும். அப்பதான் அடுத்தடுத்து இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கும். அதுக்காக நான் குரல் கொடுக்க தான் செய்வேன்.
0: ரொம்ப தூரம் வெளியே எக்ஸாம் எழுத போறாளே, ரொம்ப அன்பான மாமியாரா இருப்போமே ஒரு சில வார்த்தைகள் நான் உன்கிட்ட சொன்னா இப்போ உன்ன நினைச்சு கவலை இல்ல. உன் கூட டிராவல் பண்ணும்போது யாராவது உனக்கு தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேம்மா.
1: சரி, ரெண்டு நாள் கழிச்சும் நான் மறுபடியும் இங்கதான் வருவேன், போயிட்டு வரேன்.
0: ஏன் நிலா, தூரத்துல வேற போற, அப்பப்ப அங்கங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு எனக்கு போன் பண்ணி நீ சொல்லிக்கிட்டே இரு. அப்பந்தான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா வந்து சண்டை போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கணும்ல.
1: இன்றைய காலகட்டத்துல நம்மளுடைய டைம் வந்துட்டு அதிகமா எடுக்கிறது அப்படின்னா அலைபேசியா தான் இருக்கும். இன்றைய காலகட்டத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை அதிகமா திருடுறது அலைபேசி தான். நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், தெளிவா கேட்டுக்கோங்க, நேரத்தை திருடுறதுன்னு சொல்லல, ஓய்வு நேரத்தை திருடுறது அலைபேசியா தான் இருக்கும். ஏன்னா அலைபேசியில நம்ம நிறைய பயனுள்ள விஷயங்களையும் செய்யறோம், நிறைய பணிகளையும் செய்யறோம். சோ அதை நம்ம சேர்க்க முடியாது. ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம் நம்ம அலைபேசியில செலவழிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மகிழ்ச்சிக்கான நேரத்தை நம்ம கொஞ்சம் வேஸ்ட் ஆக்குறோம் தான் அர்த்தம். இந்த சின்ன அலைபேசியில இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட நம்மள சுத்தி நிறைய மகிழ்ச்சிகள் இருக்கு. மகிழ்ச்சியும் இல்லாத பயனும் இல்லாத விஷயத்துக்காக நம்மளுடைய டைம வேஸ்ட் பண்ணக்கூடாது, கரெக்ட் தானே? அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
2: இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் அமெரிக்க பாடகி கசாண்ட்ரா வில்சன் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கசாண்ட்ரா வில்சன் 1955 அமெரிக்காவின் மிசிசிப்பி மாநிலத்தில இருக்கக்கூடிய ஜாக்சன் நகர்ல பிறந்தாங்க. இசை நிறைந்த குடும்பத்துல வளர்ந்த அவங்க சின்ன வயசுலயே இசையின் மேல அதிகமா ஆர்வம் கொண்டவங்களா இருந்தாங்க. தன்னுடைய 6வது வயசுல பியானோவை கத்துக்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா கிட்டார் வாசிக்கவும் கத்துக்கிட்டாங்க. பள்ளி பருவத்திலேயே பாடல்கள் எழுதக்கூடிய ஆர்வமும் அவருக்கு இருந்ததுங்க. ஒரு திறமை நமக்குள்ள இருக்கிறது அப்படின்னா அத சின்னதா நினைக்க கூடாது. அது சின்ன வயசுல ஆரம்பிச்சிருந்தாலும் தொடர்ந்து பயிற்சி செஞ்சா பெரிய சாதனையா மாறும். கசாண்ட்ரா வில்சன் இசைய மட்டும் கத்துக்கலங்க, கல்லூரியிலயும் படிச்சாங்க. தகவல் தொடர்பியல் துறையில பட்டமும் வாங்கினாங்க. அதே நேரத்துல இசை மீதான தன்னுடைய ஆர்வத்தையும் தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே வந்தாங்க. படிப்பும் திறமையும் முயற்சியும் ஒன்னா இருந்தா வாழ்க்கையில பல கதவுகள் திறக்கும் அப்படிங்கறத அவருடைய பயணம் நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அவர் நியூ ஆர்லியன்ஸ் நகரத்துக்கு அவர் போனாருங்க. அங்க அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இசைக்கலைஞர்கள்ட்ட இருந்து கிடைச்சது, அதையெல்லாம் கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நியூயார்க் நகரம் போனாங்க. அங்க புதிய இசை முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டாங்க. அங்கதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டுச்சு. இசை உலகில கசாண்ட்ரா வில்சன் ஏற்கனவே இருந்த பாதைய அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணலங்க. ஜாஸ் இசையோட பல இசை வகைகளை இணைச்சு தனக்குன்னு ஒரு புதிய பாணிய இவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. உலகம் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட பாதையில போறது ரொம்பவே எளிமையான விஷயங்க. ஆனா நமக்குன்னு ஒரு தனித்துவமான பாதைய உருவாக்கிக்கிட்டு அதுல போகணும் அப்படின்னா, பயணிக்கணும் அப்படின்னா துணிச்சல் ரொம்பவே தேவைப்படும். அத கசாண்ட்ரா வில்சன் ரொம்ப அழகா செஞ்சாங்க. மத்தவங்க இப்படிதான் பாடுறாங்க, நானும் அப்படியே பாடணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. தன்னுடைய குரலையும் தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய இசை சிந்தனைகளையும் நம்பினாங்க. அந்த நம்பிக்கைதான் அவரை மத்தவங்க கிட்ட இருந்து தனித்துவப்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். 1993 ஒரு இசை நிறுவனத்தோட சேர்ந்து அதன் மூலமா ஒரு ஆல்பத்தை வெளியிட்டாங்க. இதுதான் அவருடைய இசை பயணத்துல ரொம்ப முக்கியமான திருப்பமா அமைஞ்சதுங்க. அதுக்கப்புறமா இன்னும் சில பிரபலமான ஆல்பங்களை இவங்க வெளியிட்டாங்க. அதுல 2 கிராமி விருதுகளையும் வாங்கிச்சுங்க. ஒரு காலத்துல சின்ன குழுக்களோட பாடினவங்க அதுக்கப்புறமா உலகின் மிக சிறந்த ஜாஸ் பாடகிகள்ல ஒருவரா உயர்ந்தாங்க. ஆனா அவருடைய வெற்றியின் பின்னால இருந்தது வெறும் குரல் திறமை மட்டும் இல்லங்க. தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, புதிய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ளும் துணிவு, தோல்விய பார்த்து பயப்படாத மனம், இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்தது. 2022 அமெரிக்காவின் தேசிய கலை அறக்கட்டளை அவருக்கு நியா ஜாஸ் மாஸ்டர் அப்படிங்கிற

0: உயரிய கௌரவத்தை வழங்கியது. இது ஜாஸ் இசைத்துறையில மிகப்பெரிய அங்கீகாரங்கள்ல ஒண்ணுங்க. ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, உங்க கனவு எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி முதல் அடிய எடுத்து வைங்க, பயிற்சி பண்ணுங்க, கத்துக்கோங்க, முயற்சி பண்ணுங்க, உங்க தனித்துவத்தை நம்ப ஆரம்பிங்க. ஏன்னா உலகம் நினைவுல வச்சுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், எல்லோரையும் போல இருந்தவங்களை இல்ல, தங்களுக்கென ஒரு தனி பாதைய உருவாக்குனவங்கள மட்டும்தான். இதுதான் கசாண்ட்ரா வில்சனின் வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய அழகான பாடம் அப்படின்னு சொல்லலாம்.
1: இந்த டைம மகிழ்ச்சியானதாவும் அதே நேரத்துல பயனுள்ளதாவும் ஆக்கிக்கிறது அப்படிங்கறது ஒரு தனித்திறமைதான். மகிழ்ச்சிங்கிறதே நம்ம சரியா எடுத்துக்கணும். ஏன்னா யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது மூலமா நம்மளுடைய மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சதுன்னா அது கண்டிப்பா நம்ம சொல்ற அந்த மகிழ்ச்சி அப்படிங்கறதுக்கு கீழே வரவே வராது. இந்த இடத்துல நம்ம தெளிவா இருக்கணும். இத கருத்துல வச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். நாம உழைத்த நொடிகளும் சரி, நம்ம மகிழ்ச்சியா இருந்த நொடிகளும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வீணாக்கப்பட்ட நொடிகள் கிடையாது. ஆனா நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லி உழைப்ப விட்டுறக்கூடாது, நான் உழைச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி மகிழ்ச்சியையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா காலம், அதாவது டைம்ங்கிறது போனா திரும்பி வராது. அதனால இந்த நொடியிலிருந்து இனி வரக்கூடிய நொடிகளை சிறப்பா அமைச்சுக்கலாம். கரெக்ட் தானே?
2: அன்பு கதை எழுதுமா திருவிழா மஞ்ச

நிகழ்ச்சி தொகுப்பு பி எஸ் சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th year கொண்டாட்டம்.
1: தங்க நகைகள் செய்கொலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
0: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
7: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
6: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
7: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் மின்னணு வேளாண் கட்டமைப்பு விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கூடுதலாக 2000 மெகாவாட் மின் கொள்முதல் செய்யப்படும் என்று மின்வாரியம் அறிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கோரியுள்ளார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடுகளுக்கிடையே பேரிடர் தொடர்பான முன்னெச்சரிக்கை தகவல் பரிமாற்றத்தின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர், தொற்று நோய்கள், இயற்கை பேரிடர்கள், விநியோக சங்கிலியில் ஏற்படும் தேக்கங்கள் ஒரு பகுதிக்கு மட்டுமல்லாமல்

0: உலகளாவிய சவாலாக திகழ்வதாக வருத்தம் தெரிவித்தார். பிரிக்ஸ் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னறிவிப்பு அமைப்பின் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், பேரிடர் மேலாண்மையில் உரிய ஒருங்கிணைந்த தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். பிரிக்ஸ் சிறு குறு நடுத்தர தொழில்கள் ஒத்துழைப்பு இணையம் உருவாக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் சிறு நிறுவனங்களுக்கு தேவையான அறிவுரைகள், நிதி மற்றும் சந்தை வாய்ப்புகள் தெளிவுபடுத்தப்படும் என்றார். எரிசக்தி பாதுகாப்பிற்கான ஸ்மார்ட் மின் வழித்தடம் உருவாக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் நீண்டகால அடிப்படையிலான திறன் வாய்ந்த தூய்மை எரிசக்தி அனைவருக்கும் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். பிரிக்ஸ் அமைப்பில் தெற்கு நாடுகளின் நம்பகத்தன்மை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இந்நாடுகளின் அனுபவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். பிரிக்ஸ் மின்னணு வேளாண் கட்டமைப்பு விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவித்த பிரதமர், புவிசார் தொழில்நுட்பம் பொது கட்டமைப்பிற்கான மின்னணு தரவில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அவர்களின் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்றார். பிரிக்ஸ் ஸ்டார்ட் அப் புத்தாக்க நிதியத்தை உருவாக்குவதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோரை ஒருங்கிணைத்து பல்வேறு சவால்களுக்கு நம்பகத்தன்மையுடன் கூடிய ஏற்கத்தக்க தீர்வுகளை எட்ட இது வழிகோலும் என்றார். இம்மாநாட்டின் நிறைவு நாளான இன்று கசகஸ்தான், பிலிப்பைன்ஸ், எகிப்து, தென்னாப்பிரிக்கா, புரூண்டி, உகாண்டா, நைஜீரியா தலைவர்களுடன் பரஸ்பர உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஈரான் நிதியமைச்சர் திரு சையத் அலியுடன் புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கிடையே பொருளாதார வளர்ச்சி, பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்களில் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. நாடு முழுவதும் லட்சாதிபதி மகளிர் திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் உயர் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காணொலி மூலம் இக்குழுவினருடன் உரையாற்றிய அவர், இவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு ஆளுமையை உறுதி செய்வதாக பெருமிதம் தெரிவித்தார். நீடித்த வறண்ட நில வேளாண் பணிகளுக்கான ஒருங்கிணைப்பின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் தெற்கு நாடுகளுக்கிடையே வேளாண் துறையில் அறிவுசார் பரிமாற்றம், ஒருங்கிணைப்பு, முடிவுகள் சார்ந்த புத்தாக்க திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் வறட்சி நில மேலாண்மை ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழுமையான தரவுகளின் அடிப்படையில் வேளாண் உணவு வகைகளில் ஆராய்ச்சி மற்றும் கொள்கை செயல் திட்டங்களை எளிமையாக்குவதன் அவசியம் குறித்தும் இதில் எடுத்துரைக்கப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உயர்மட்ட நிர்வாகத்திறன் மேம்பாடு நிகழ்ச்சி புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. 6 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் தெற்கு நாடுகளின் தேசிய உரிமை நிறுவனங்களின் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர். நாடுகளுக்கிடையே மனித உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவதில் ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை பரிமாறி ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்படும். தமிழகத்தில் கூடுதலாக 2000 மெகாவாட் மின் கொள்முதல் செய்யப்படும் என மின்வாரியம் அறிவித்துள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் சீரான தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் உயர்மட்ட அலுவலர் குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக மின் தொகுப்பு மற்றும் மின் விநியோக நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்வெட்டு உள்ளிட்ட புகார்கள் குறித்து பொதுமக்கள் 9498794987 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்றார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வை தடுக்க எந்த நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறிய அவர், தாராபுரம் மதுராந்தகம் இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்திற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜயின் லண்டன் பயணத்தில் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தலில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குழப்பத்தில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர், சீர்பனப்பினர் மாணாக்கர் பிரதமரின் தேசிய கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக 125,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் உள்ளிட்ட மாணவ மாணவர்களுக்கான பிரதம மந்திரியின் கல்வி உதவித் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் 9வது முதல் 12வது வரை பயிலும் மாணவ மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி கட்டணம்

0: இறுதி கட்டமாக ஆண்டொன்றுக்கு அதிகபட்சமாக 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பயில்பவர்களுக்கு ரூபாய் 75,000 மற்றும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பயில்பவர்களுக்கு 125,000 வரை உதவித்தொகையாக வழங்கப்படும். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. சதுர்த்தி விழாவிற்கு பின்னர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்க ஏதுவாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை கொண்டு விநாயகர் சிலைகளை வடிவமைத்து மகிழ்ச்சி அளிப்பதாக சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆர்த்தி தெரிவிக்கையில்,
2: நேச்சுரல் ரிசோர்சஸ் மாதிரி கிளே வச்சு குழந்தைங்க செய்யறப்ப சின்ன வயசுல இருந்தே தே அண்டர்ஸ்டாண்ட் தட் கிளே வந்து நம்ம நேச்சருக்கும் ஹெல்ப் பண்றோம். அண்ட் இவங்க இதே இமர்ஸ் பண்ணிக்கலாம் வீட்ல, இல்ல இதுலயே ஒரு சீட்ஸ் ஆட் பண்ணி பிளான்ட் க்ரோ பண்ணிக்கலாம். 2.5 hours அவங்க டோட்டலி இதுக்கு டெடிக்கேட்டடா உட்காந்து ஒரு கிளேல ஒர்க் பண்றப்ப அவங்க கிரியேட்டிவிட்டியும் காட்ட அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு.
1: களிமண் சிலைகளை வடிவமைத்த மாணவி தெரிவிக்கையில்,
3: 10 பப்ளிக் எக்ஸாம்ஸ் போர்டு எக்ஸாமினேஷன் எப்பயும் படிச்சுட்டே இருக்கிறது தவிர என்னோட ஸ்கெடியூல கொஞ்சம் நேரம் அகத்தி வச்சு புதுசா ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்றது, இட் வாஸ் வெரி ஃபன், ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர் விடுமுறை மற்றும் இதமான காலநிலை நிலவுவதையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை இன்று கணிசமாக அதிகரித்துள்ளது. குணா குகை, பயன்மரசோலை, தூண்பாறை மற்றும் மோயர் சதுக்கம் ஆகிய இடங்களில் அடர்ந்த பனிமூட்டமும் மிதமான வெப்பமும் மாறி மாறி நிலவி வருகிறது. இந்த இதமான காலநிலையை அனுபவித்தவாறு சுற்றுலா பயணிகள் புகைப்படங்கள் மற்றும் செல்பிகள் எடுத்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. மேலும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் உற்சாகம் அடைந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: விநாயகர் சதுர்த்தியொட்டி திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையே நாளை அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லையில் நாளை இரவு 10:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 10:30 சென்னை எழும்பூர் சென்றடையும். மானாமதுரை தாம்பரம் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மானாமதுரையில் பிற்பகல் 2:30 புறப்படும் இந்த ரயில் திருபுவனம், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, அரியலூர் வழியாக இரவு 11:55 தாம்பரம் சென்றடையும். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5,200 கனஅடியாக அதிகரித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக 12,000 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 88.52 அடியாகும். இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை முதல் நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் அங்கு பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, சேலம், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா நடப்பு சாம்பியன் இலங்கையை எதிர்கொள்கிறது. துபாயில் இரவு 8:00 இப்போட்டி தொடங்குகிறது. மகளிர் ஆசிய கோப்பை வரலாற்றில் மிகச்சிறந்த அணியான இந்தியா இதுவரை 7 முறை பட்டத்தை கைப்பற்றியுள்ள நிலையில் இன்றைய போட்டி கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2வது போட்டி வரும் செவ்வாய்க்கிழமையும் 3வது இறுதிப்போட்டி வரும் வியாழக்கிழமையும் நடைபெறும். US ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செரவ் அமெரிக்காவின் பென் ஷெல்டனை எதிர்கொள்கிறார். நியூயார்க்கில் இந்திய நேரப்படி இரவு 11:30 இப்போட்டி தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் இஷா ராணி தாய்லாந்தின் சௌரக் விட்சரனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் மின்னணு வேளாண் கட்டமைப்பு விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கூடுதலாக 2,000 MW மின் கொள்முதல் செய்யப்படும் என்று மின்வாரியம் அறிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கோரியுள்ளார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
6: நிலையத்தில் இருப்பது 1:56 நிமிடம். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியும் குமரி பண்பலை 101 நேர்களையே வருவது திரை இசை நிகழ்ச்சி கேட்பதற்கு முன்,
7: ஏங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
8: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
7: இருக்கங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கலக்கு up to ₹50,000, ஸ்கோடா குஷாக்கு up to ₹80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு up to ₹1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு up to ₹2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு up to

0: மற்றும் திண்டுக்கல்.
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை, சுங்கான் கடை.
6: நேர்களை இனி வருவது தர்மயுத்தம் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: மெய்யா பொய்யா
1: நீரா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மெய்யா பொய்யா
1: மெய்யா.

0: காதல் மயக்கம்
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
2: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
3: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில்.

0: கால் 8870198870.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டில்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: நேயர்கள் கேட்டிருப்பது திரை இசை. தன் காதலின் நினைவில் இவர் பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுப்பதை கூட மறந்துவிட்டாரோ? இருவரும் பாடலின் படம் கிளிப்பேச்சு கேட்கவா பாடலை பாடியிருப்பவர்கள் கே ஜெயசுதாஸ், ஜானகி.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கலக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th ஆண்டு கொண்டாட்டம்.
4: தங்க நகைகள் செய்கொலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
3: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
4: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.

நேர்கள் இது உங்களின் நேர்க்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். மறக்க முடியாத பள்ளிப்பருவ நினைவுகள் குறித்து நேர்களையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. இசை எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை தரும் ஒரு இனிய கலை. 7 சுரங்களை மாலையாக்கி உருவான பாடல்கள் தான் எத்தனை எத்தனை. இனிவரும் பாடலின் படம் அபூர்வ ராகங்கள். பாடலை பாடியிருப்பவர் வாணி ஜெயராம்.

0: சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெரிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை சுங்கான் கடை.
1: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
2: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
3: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
2: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
3: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
2: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
3: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
2: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: இனிவரும் பாடலின் படம் மெல்ல திறந்தது கதவு. பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 2:37 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குவாரி பண்பலை 101. நேர்கள் கேட்டிருப்பது திரு இசை. மனதிற்குள் காதல் வந்துவிட்டாலே ஒருவித பதற்றமும் வந்துவிடுவது இயற்கைதானே.

0: இல்ல, ரொம்ப பயமாவே இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இதை காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேர்களை தெய்வங்கள் நினைவிற்கு இன்று மாலை 5:30 உழவர் உலகம். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடைகள் வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கார்த்திகை விடலி ஸ்ரீ மனோஜ்குமார் அவர்கள். அமுத சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் வாடல் நோய் தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோசி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. வள்ளிமானை தேடி வந்த இந்த வேலவன் வள்ளிமானை கண்டானா? நேர்கள் இன்னும் பாடலின் படம் தெய்வ வாக்கு. பாடலை பாடியிருப்பவர்கள் இளையராஜா எஸ் ஜானகி.

0: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-2498-6458 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேர்களை உங்கள் நேர்க்கஞ்சி பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். மறக்க முடியாத பள்ளி பருவ நினைவுகள் குறித்து நேர்லையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. ஓடுகின்ற நீரில் சந்தனத்தை உரசி அந்த சந்தன குழம்போடு தன் மன ஆசையும் மன்னனுக்கு தூதாக அனுப்புகிறாளோ இவள். இருவரும் பாடலின் படம் அச்சமில்லை அச்சமில்லை. பாடலை பாடியிருப்பவர்கள் பி. சுசீலா, மலேசியா வாசுதேவன்.

ஆகாஷவாணி. இனி வானிலை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் புலியூரில் 10 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலை மாவட்டம் காட்டு மலையனூரில் 8 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கீழ்பெண்ணாத்தூர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 7 சென்டிமீட்டரும் பதிவாகியிருந்தது. விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு செஞ்சி, வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டரும், விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் நெம்மூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவானூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வடபுதுப்பட்டு நாட்டாம்பள்ளி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு, மதுரை மாவட்டம் சித்தம்பட்டி பெரம்பலூர், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அமுண்டி, விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை, நீலகிரி மாவட்டம் கெத்தி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தண்டாரம்பேட்டை போலூர் கலசபாக்கம், மதுரை மாவட்டம் பெரையூர் ஏழுமலை, சேலம் மாவட்டம் ஆணைமடவு அணை கெங்கவல்லி, திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தாண்டப்பட்டி, விழுப்புரம் மாவட்டம் வலத்தி, நீலகிரி மாவட்டம் கோடநாடு, வேலூர் மாவட்டம் பொன்னையணி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. திருச்சி மாவட்டம் மருங்கபுரி, விழுப்புரம் மாவட்டம் கெதர் மணம்பூண்டி, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் கோத்தகிரி, வேலூர் மாவட்டம் காட்பாடி திருப்பத்தூர் ராமநாதபுரம்.

மாவட்டம் கமுதி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை, தேன்கனிக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, ராணிப்பேட்டை, மதுரை மாவட்டம் தல்லாகுளத்தில் 2 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. திருச்சி மாவட்டம் கோவில்பட்டி, சிறுகுடி, துறையூர், புதுச்சேரி, திருக்கானூர், பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், கரூர் மாவட்டம் பஞ்சம்பட்டி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, வைகை அணை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், சங்கராபுரம், வெங்கூர், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, மதுரை விமான நிலையம், வேலூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், திருவண்ணாமலை மாவட்டம் சேர்பட், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, கரூர் மாவட்டம் கடவூர் தாலுகா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டையில் 40.5 டிகிரி செல்சியஸ் ஆக பதிவாகியிருந்தது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் மாவட்ட விமான நிலையத்தில் 22.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. நீலகிரி மாவட்டத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. வேலூர் மாவட்டத்தில் இயல்பை விட 5.1 டிகிரி செல்சியஸ் அதற்கும் அதிகமாக பதிவாகியிருந்தது. தருமபுரி, ஈரோடு, கரூர், சேலம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக பதிவாகியிருந்தது. தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. இனி சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கக்கூடும்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெற்றிகரமாக முடிவடைந்ததற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப்போவதாக அறிவித்துள்ளன. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. வியட்நாம் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா தற்போது சீனாவை எதிர்த்து ஆடி வருகிறது. சற்று முன்வரை இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இதழோர புன்னகையாய்
3: இதழோர புன்னகையாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
3: தேனூர்

0: பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்,
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: நிலையத்தில் இருப்பொழுது 3:03 சிவானி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களை காற்றலைகளில் இனி வலவர் இருப்பது தேநீர் நேரம். நேர்களின் தேநீர் நேரத்தில் மறக்க முடியாத பள்ளி பருவ நினைவுகள் என்பது குறித்து நேர்களையில் நேயர்கள் பங்கேற்று பேசலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நேர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260 240 290 722 மற்றும் அலைபேசியின் 8903 2570 309. நம்ம வாழ்க்கையில பள்ளிப்பருவம் சரி கல்லூரி பருவம் சரி யாராலையும் மறக்கவே முடியாது. பள்ளி காலங்கள்ல அந்த சின்ன சிறிய பருவத்துல எவ்வளவோ சந்தோஷமான விஷயங்கள் மறக்க முடியாத தருணங்கள் நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அதை பத்தி இன்னைக்கு நேயர்கள் பேசலாம். நம்மோட பேச காத்திருக்கும் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் தேநீர் நேரம்.
3: ஐயா வணக்கம். ஐயா மிக்க மகிழ்ச்சியான வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க உங்களுடைய மறக்க முடியாத பள்ளி பருவ நினைவுகள் பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
3: கண்டிப்பா ஐயா, என்னுடைய பள்ளி பருவத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மாறுபேட போட்டி அப்படிங்கறத நடத்துவாங்க ஐயா.
2: சரி,
3: நானும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த மாறுபேடு போட்டியில கலந்துக்குவோம். எங்களுக்கு வந்து பரிசு அப்படிங்கறது கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அப்படின்னு நடக்கும் ஐயா. அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மார்ச் ஃபஸ்ட், இந்த ட்ரில்லு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடத்துவாங்க. நாங்க எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா அதுல கலந்து கொள்வோம். இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே 3:30 மார்க்கு ஸ்கூல் அப்படிங்கறத விட்டுருவோம். ஆனா நாங்க 4:30 வரைக்கும் அந்த பிளே கிரவுண்ட் இருக்கும், அங்க சூப்பரா விளையாடுவோம் ஐயா.
2: சரி சரி.
3: ஆமா, நிறைய விளையாட்டுகள், கபடி, அப்புறமா கொக்கோ, கிரிக்கெட், இது மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் விளையாடிய நினைவுகள் அப்படிங்கறது இருக்கு. சில சில குறும்புகள் அப்படிங்கறதும் கூட பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா அந்த கடைசி பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டே என்னுடைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சார் வந்து கிளாஸ் நடத்துவாரு, அந்த சமயத்துல அவங்களுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாம சாப்பாடு கொஞ்சமா சாப்பிடுவாரு.
2: கண்டிப்பா அது எல்லா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் இப்பவும் அது இருக்கதான் செய்யுது. அப்படித்தானே, பசி
3: வந்து மரத்தடியில நாங்க எல்லாருமே உட்காருவோம். உட்காந்துட்டு நாங்க எங்க வீட்டுல வரக்கூடிய சாப்பாடு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு அவனுடைய டிஃபன் பாக்ஸ மாத்திப்போம். இது மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி அவங்க வீட்டு சாப்பாடு நானு என் வீட்டு சாப்பாடு அவன் அப்படி சாப்பிடுவோம். அது ரொம்ப இனிமையாகவும் இருக்கும்.
4: நீங்க
2: ஸ்கூல்ல படிக்கும் போது உங்களுடைய மறக்க முடியாத நினைவுகள் என்ன சொல்லுங்க.
4: நான் வந்து சின்ன பிள்ளைல நாங்கெல்லாம் என்ன பண்ணி பாப்பா வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு தடுப்பூசி போட வருவாங்க சார், அப்ப ஸ்கூல்ல வந்து தடுப்பூசி போட்டாச்சு சார். போட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு எல்லாரும் அட்டன் பண்ணுவோம் சார். அதுக்கு போற ஒரு முடிவு கட்டி இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகாண்டாண்டி கை நடிச்சு சார்ட்ட சொல்லிடலாம் சொல்லிட்டு ஒரு பெஞ்சிலோட ரோல்ல உங்க பிள்ளைங்களும் போகவே இல்லை சார்.
2: போகல,
4: நாங்க ஒரு பெஞ்சில உள்ள வந்து போகவே இல்லை.
2: அந்த காலத்துல தடுப்பூசி போட்டா காய்ச்சல் வரும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு காய்ச்சல் எல்லாம் வந்துச்சா?
4: வீட்டுக்கு எங்க போய் விளையாடு பாருங்கடான்னு பார்த்தா சும்மா வீட்டுல படுத்திருந்தாலும் பரவாயில்ல சார், ஒரு கிணறு, ஒரு வீட்டு, ஒரு மூங்கல்ல மூங்கல் வெட்டி எல்லாரும் பாட்டு பாடி ஆடிட்டு வயசு வயசு ஆறாவதுதான் படிச்சேன் சார். இந்த பசங்க வந்ததை நாங்க பாக்கவே இல்ல சார்.
2: நீங்க விளையாட்டு கவனத்துல அதை கவனிக்கல
4: அப்படித்தானே? அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு சார், பாடம் எடுக்க மாட்டேன்னு சார்.
2: அப்படியா?
4: ஆமா சார், நீங்க ஏன் சார் பாடம் எடுக்கல? உங்களுக்கு மூங்கல் பாடம் எடுக்கும், கிணறு பாடம் எடுக்கும், எல்லாம் பாடம் சொல்லி தருமா சார். மன்னிச்சிருங்க சார், இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான் சார், தெரியாம லீவ் எடுத்துட்டேன் சார். பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க சார்.
2: சரிதான். அப்புறம் கூட்டிட்டு போனீங்களா?
4: ஒரு காரணம்

0: அதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டு நாங்க ஸ்கூலுக்கு போனோம் சார். அதே போல பசங்களோட வம்படத்தை எடுக்கிறதுக்கு எல்லாம் அவங்க எங்களை கம்யூனிட் பண்ணது, நாங்க அவங்கள கம்யூனிட் பண்ணது. இப்படிதான் சார் எங்க பொழுதுபோக்கு ஸ்கூல் நல்லா லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணி இருந்தோம் சார். ஸ்கூல் லைஃப்
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா.
0: ஆமா சார், ஆமா சார்.
1: வணக்கம், தேநீர் நேரம். நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார், உங்களுடைய பள்ளி பருவ நினைவுகள் சொல்லுங்க.
2: வாழ்த்துக்கள். பள்ளியில்
1: சொல்லுங்க சார்.
2: நன்றி
1: சார், நன்றி. சொல்லுங்க.
2: அந்த நேரத்துல எங்க பள்ளிக்கூடத்துல பெரிய ஒரு ஆலமரம் உட்கார்ந்து சாப்பிட்டு எல்லாரும் மரியாதை. அந்த நேரத்துல ஒரு பெரிய நெட்டையா ஒரு மனுஷன் வர, அவருக்குன்னு ரெண்டு விருப்பம் போட்டிருக்க இல்ல, அவருக்கு அவசர ஆளு விருப்பம் போட்டிருக்கு. அவர் தோல்வியோட டவுல இருந்து கரையில விரிச்சு விட்டு இருந்து விட்டு கூட வந்தாலும் சார் வச்சுக்கிட்டு சாப்பிடல. எனக்கு எல்லாம் முதல்ல தப்பு இருந்தார், அவரு யாரு எனக்கு அண்ணா தெரியல. ஆனா பள்ளியெல்லாம் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய அருமை தலைவர் பெருந்தலைவர் காமராஜ் வந்து உணர்ந்து வந்தேன். அவர் கட்டி முதல் தப்பி சாப்பிட சொன்னது அழகு அழகு. என் வாழ்நாளே மறக்க முடியாத சம்பவம் தான். அருமை தலைவர் பிறந்தமுடைய ஆசையோட இன்று உங்க பண்பலைய பேசிக்கொண்டிருந்தால்
1: ரொம்ப அருமையா உங்களுடைய சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுகள். நன்றி, நன்றி. வணக்கம், தேநீர் நேரம். வணக்கம்,
3: குமரி பண்பலை 101.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: இருங்க, ஏங்க ஏனுங்க.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் தர்மதுரை. பாடலை பாடியிருப்பவர்கள் ஸ்ரீ பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோசுவையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை, சுங்கான் கடை.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: நேரில் கேட்டு கொண்டிருப்பது தேநீர் நேரம். நேரஞ்சி தேநீர் நேரத்தில் மறக்க முடியாத பள்ளி பருவ நினைவுகள் கொடுத்து நேரில் நேர்கள் பங்கிட்டு பேசலாம். நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார், இங்க இருந்து பேசுறீங்க சார்? உங்க பேர் சொல்லுங்க.
5: வில்லிக்குறை திருடிக்கோடை கண்ணன்.
4: சரி சார், உங்களுடைய மறக்க முடியாத பள்ளி பருவ நினைவுகள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
5: நினைவுகள் இருந்து படிச்சோம்.
4: சரி,
5: அப்ப வந்து காலையில வந்து 5 மணிக்கு
4: உங்களுடைய இணைப்பு தெளிவா இல்ல. வணக்கம் தேநீர் நேரம்.
6: வணக்கம் சார்.
4: வணக்கம். யார், இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. சுபா பேசுறீங்க. சொல்லுங்க, உங்களுடைய பள்ளி பருவங்கள் பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா.
6: பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய நேரத்துல எங்க வீட்டுல வந்து சின்ன சின்ன இந்த மண்பானை செய்யக்கூடிய
4: வேலை
6: வந்து சின்ன செய்யக்கூடிய நேரத்துல எங்களை வந்து ஸ்கூலுக்கு விட மாட்டாங்க.
4: ஸ்கூலுக்கு
6: விடாம இருக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, என்னாக்கா உண்மையை சொல்லியாச்சுனாக்கா சார என்ன அடி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஒரு லீவ் லெட்டர் கொடுத்து விடுவாங்க.
4: அப்ப
6: எப்படி கொடுத்து விடுவாங்க, உடம்பு தெரியல, கால் தெரியும், இந்த மாதிரி. அப்போ நான் போய் இந்த மாதிரி லீவ் லெட்டரை கொண்டு வந்து சார்கிட்ட கொடுத்தாச்சு. கொடுக்கும் போது அவங்களுக்கு சாருக்கு தெரியும், நான் போய் தான் சொல்லுவேன் அப்படின்னு
4: சொல்லிட்டு
6: அப்படியே பாத்துக்கிட்டு ஏன்ட்ட கேட்டாங்க. அது ஹாஸ்பிட்டல் பாவா போனியா அப்படின்னு கேட்டாங்க. நானும் ஆமா போனேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு சரி அப்படின்னாக்கா டாக்டர் சீட்டை தந்திருப்பாரு இல்லையா, ஆஸ்பத்திரி போனதாயிட்டு அந்த சீட்டை வாங்கிட்டு வா அப்படின்னாரு. நான் வந்து வாங்கிட்டு வாங்க சொன்னது எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னு சொன்னாக்கா அவங்க ஒரு பொய் சொன்னதை எனக்கு வந்து அதை உண்மை எனக்கு சொல்ல முடியல. அப்ப நான் என்ன செய்தேன், என்ன பண்ணுன்னு தெரியாம வந்துட்டேன். வந்து வெளியே வந்து ஸ்கூல் விட்ட கொஞ்சம் தூரம் அப்ப வந்து ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னா 8 மணி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. அப்ப பாதி அதேசம் நான் பாதி தூரம் வந்தேன். அந்த சாரோட பீரியட் முடியது வரைக்கும் நான் பாதி தூரம் வந்தேன். எனக்கு எங்க போகணும்னு தெரியாம கொஞ்சம் தூரம் அதுல நின்று கரங்கிட்டு மறுபடியும் போனேன் ஸ்கூலுக்கு. போய் உட்காந்துட்டேன். மறுநாளைக்கு மறுபடியும் சார் வந்தாரு, எங்க சீத்தங்க அப்படின்னு கேட்டாரு. நான் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறமா எனக்கு என்ன பண்ணாருக்கா, ரெண்டு கையை நீக்க சொல்லி எனக்கு கம்படுத்து ரொம்ப அடி வந்துட்டாருக்கா. புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னாக்கா ஒரு உண்மையை மறக்கிறதுக்கு

0: என்னென்னமோ பொய் சொல்லிட்டோம்.
1: கண்டிப்பா
0: மேலால வாழ்க்கையில எந்த பொய்யுமே சொல்லக்கூடாது, நேர்மையாயிட்டு நடந்துக்கணும். உண்மைய சொல்லி நம்ம அடி வாங்கத விட அந்த பொய் சொல்லிட்டு நம்மள அலக்கழிக்க விட்டாருங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாம ஒரு சம்பவம்.
1: கண்டிப்பா சொல்லுவாங்களா, ஒரு பொய்ய காப்பாத்த 9 பொய் சொல்ல வேண்டியிருக்கு, அதோட ஒரு உண்மையை சொல்லிட்டா பிரச்சனையே இல்ல.
0: ஆமா, இது வீட்டுல உள்ளவங்க நமக்கு அப்படி சொல்லி தந்ததுனால நம்ம போய் சொன்னோம், நமக்கு
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா அப்படி சொன்னதுனால அன்னைக்கில இருந்து எனக்கு ஒரு பழக்கம், உண்மை கண்டிப்பா உண்மையை மட்டும்தான் பேசணும், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சார். எனக்கு அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி.
1: ரொம்ப அருமையா உங்களுடைய நினைவுல சொன்னீங்க, நிகழ்ச்சியில பங்கேற்க பாராட்டுக்கள். நன்றிமா. நன்றி.
0: நன்றி சார்.
1: வணக்கம். தேநீர் நேரம். வணக்கம். வணக்கம். தேநீர் நேரம்.
2: ஹலோ.
1: வணக்கம். தேநீர் நேரம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் வடசேரியில இருந்து விசி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க, உங்களுடைய பள்ளி பருவ வணக்கம். சரி,
2: ஒரு படங்கள் ஒழுங்காரு கேட்டா நல்லா அடிப்பாங்க. நான் பிறகு வேணாலும் வீட்டுல வந்து நான் ஸ்கூலுக்கு போகல, எனக்கு அடிப்பட முடியாதுன்னு சொன்னேன். உடனே எங்க அப்பா வந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கணும், ஆக்சுவலா எங்க வீடு கிழக்க பண்டாரம், அங்கே இருந்து குளத்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுவரை என்ன அடிச்சு கொண்டு அடிச்சு அடிச்சு அடிச்சு கொண்டு விட்டாங்க. இனிமேல் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு
1: சொல்லக்கூடாது. பெற்றோர் ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்கல்ல, இப்ப மாதிரி இல்ல இல்ல.
2: ஆமா ஆமா ஆமா,
1: கண்டிப்பா அத உங்களுக்கு மறக்க முடியலங்கிறீங்க. கண்டிப்பாமா, உங்களுடைய அருமையான நினைவுகளை பகிர்ந்துகிட்டீங்கன்னா நிகழ்ச்சியில பாராட்டுக்கள். நன்றிமா. நன்றி.
2: தேங்க்யூ ஃபார்
1: நேரத்தில் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நிகழ்ச்சி நிறும் பாடலின் படம் பாண்டி நாட்டு தங்கம். பாடலை பாடியிருப்பவர்கள் சிபாலசுப்ரமணியம், சித்ரா.

0: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
1: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
0: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டூ ருபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டூ ருபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டூ ருபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டூ ருபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டூ ருபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: பாதி ராத்திரியில SMS-ஆ?
5: KYC அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
4: பிளாக் ஆக கூடாது, லிங்கை கிளிக் பண்றேன்.
6: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
5: KYC அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி KYC அப்டேட் லிங்கை தவிருங்கள். RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: நேரில் கேட்டு கொண்டிருப்பது தேநீர் நேரம். நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம், தேநீர் நேரம்
9: நிகழ்ச்சி அணிங்கத்துக்கும் அன்பருக்கு பணிவான மழை வணக்கம்.
8: வணக்கம்,
9: மழை பரப்பு சேரங்கசாமி பேசுறேன்.
8: ஐயா, யார் பேசுறீங்க?
9: சேரங்கசாமி பொருந்தீங்க.
8: சரி, சொல்லுங்க. உங்களுடைய மறக்க முடியாத பள்ளி பருவம் நிகழ்வு பற்றி சொல்லுங்க.
9: ஆமாங்க, எங்க பாடப்படுறதுங்க கல்வி கூட சிறுத்தன் ஊராட்சி ஒன்றிய தோக்கா பள்ளி ஆரம்ப பள்ளி
8: சொல்லலாம்.
9: நஞ்சப்பா உயர்நிலை பள்ளிக்கு போயிருந்தேங்க. அப்ப வந்து நட்பு வட்டம் பிரியுதுங்க, கிளாஸ் வந்து பிரியுது. வகுப்பு தமிழ்ல சொல்லுங்களா?
8: தமிழ்ல பேசுங்க, தமிழ்ல சொல்லுங்க.
9: நட்பு வந்து வட்டம் கொஞ்சம் குறைவா இருக்குதுங்க. அந்த நட்பு வட்டம் வந்து சதாசிவம் கொடுத்துருங்க. சதாசிவம், பரமசிவம் அப்படின்னு வந்து நம்ம நட்பு வந்து எனக்கு ஆசிரியருங்க, பெயர் வேணும் சரியா நினைவு இல்லைங்க. அவர் ஆசிரியர் வந்து அரக்குன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல வந்து இல்ல, எங்க வீட்டுல எங்க அரக்கு அரக்குன்னா எங்க சொல்லானுங்களா வேண்டாங்களா?
8: இல்ல, நல்ல தகவல்களை மட்டும் நீங்க சொல்லுங்க. சரியா, உங்களுக்கு நல்ல நினைவுகள் மட்டும் நீங்க சொல்லுங்க.
9: இல்லங்க, அவர் வந்து நல்ல நட்பு பாராட்டி இருந்திருங்க. அந்த ஆசிரியரும் வந்து எனக்கு நான் நன்மதிப்பு வச்சிருங்க. ஒரு தமிழ்க்கு நான் மேல நல்லா மதிப்பு வச்சிருந்தாங்க. எல்லாருமே வந்து நட்பு வட்டத்துல இருந்தாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறது காரணம் வந்து அந்த பள்ளிப்பருவத்துல நான் நஞ்சப்பா ஆண்கள் மேல்நிலை பள்ளியில வந்து படிச்சிருந்தானுங்க. பக்கத்துலயே அருகாமையில் இருக்கிறது வந்து செவ்வாய் மேல்நிலை பள்ளியும் அவங்களும் தோழிகள்லாம் படிச்சிருந்தாங்க.
8: நன்றி, நன்றி.
9: எனக்கு உதவி பண்ணது வந்து பரம

0: சொல்லுவோம். அப்புறம் சதாசம் நல்லா பார்த்துருந்தாங்க. நட்பு இன்னைக்கு வீண் போட போக முடியாது. அவர் வந்து இருங்க அவங்க இலங்கை சொல்லிக்காதுங்க. இன்னைக்கு வந்து செய்தித்தாள் வந்து விநியோகம் பட்டிருக்காரு.
1: சரி, நிகழ்ச்சியில பங்கேற்க கருத்துக்கள் அருமையா சொன்னீங்க, பாராட்டுக்கள், நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் தர்க்கத்தி கழன். பாடலை கேட்பதற்கு முன் வணக்கம், தேநீர் நேரம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரிங்கிறது பேசுறீங்கம்மா?
2: நான் கல்யாணத்துல இருந்து கல்யாணி பேசுறேன்.
1: சொல்லுங்க, உங்களுடைய பள்ளி பருவ நினைவுகள் சொல்லுங்க.
2: ஏழாவது வகுப்பு படிச்சிட்டு இருந்தேன் சார், காணும் இல்ல. அப்போ ஹோம்வொர்க் கொடுத்தாங்க, அது மேக்ஸ்.
1: சரி,
2: அது எனக்கு சரியா செய்ய தெரியாம செய்துட்டு
1: போயிட்டேன்.
2: ஆனா தப்பு. ஆனா அங்க அந்த கணக்கு டீச்சர் என்ன செய்தாங்கன்னா, ஒன்னாவது வகுப்புல இருந்து கம்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் அந்த ஒன்னாவது வகுப்புல போய் நானே போய் கம்பு கொடுத்தேன்.
1: சரி,
2: அடி தந்தாங்களே பாக்கணும்.
1: நீங்களே கம்பு வாங்கி கொடுத்து நீங்களே அடி வாங்கிருக்கீங்க
2: அப்படித்தானே? ஆனா அதுக்கு போயிட்டு எஸ்எல்சி ல 90 மார்க் எனக்கு கிடைச்சிச்சு.
1: எஸ்எல்சி ல பரவாயில்ல, ரொம்ப நல்ல விஷயம்.
2: ஆனா அது டீச்சரையும் மறக்க முடியல. எனக்கு
1: வாங்க அடியும் மறக்க முடியல. ரொம்ப அருமையா உங்களுடைய நினைவுகளை சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சி பங்கேற்றதுக்கு பாராட்டுக்கள், நன்றிம்மா. நன்றி,
2: நன்றி சார்,
1: நன்றி. வணக்கம், தேநீர் நேரம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யாரிங்கிறது பேசுறீங்க சார்? பேச சொல்லுங்க.
3: இனிய சகோதரருக்கு உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நான் இருப்பது புதுக்கோடியிலிருந்து கல்யாணமானையா.
1: சொல்லுங்க சார், உங்கள்ட்ட மறக்க முடியாத பள்ளி பருவ நினைவுகள் பத்தி சொல்லுங்க.
3: பொதுவாகவே சின்ன வயசுல பள்ளி பருவ நினைவுகளை எப்பவுமே மறக்க முடியாது. காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கள்ளங்கபடம் இல்லாத தீங்கு உள்ளங்களோட இருந்து வளர்ந்த அந்த பருவம் வந்து உண்மையிலே ஒரு மனிதனுக்கு பொசித்தமான ஒரு ஒரு உலகமாத்தாவே
1: இருக்கும்.
3: காரணம் அன்னைக்கு எல்லாம் 5 திசை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஒரு வாங்கிட்டு போற விளையாடும் போது மணிக்கணக்கா விளையாடுவோம். ஆனா எங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்தா கூட அன்னை கூட
1: தீர்ந்துடும்.
3: இளைஞர்கள் போட்டாரு கூட அந்தந்த சண்டை சச்சரவுகள் அன்னைக்கும் தீர்ந்துடும். அன்னைக்கு அதை முடிச்சுற மாதிரி தான் சண்டை சச்சரவுகள்
1: இருக்கும்.
3: அந்த நினைவுகள் எல்லாம் அன்னைக்கு நினைக்கும் போது உண்மையிலே ஒரு வசந்த காலத்துல பார்த்த ஒரு ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப அந்த மாதிரி எங்களும் முடியாது. ஆனா அந்த மாதிரி விளையாட்டுகளும் இப்ப ஒரு விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்மளோட உடல் ஆரோக்கியமும் இல்லை. அந்த காலத்துல நம்ம நினைச்சு பார்த்து தற்கொலை அப்படியே விளைஞ்சிட்டு இருக்காங்க. முடிய இப்ப நம்ம அதெல்லாம் பார்த்து தசிச்சுட்டு இருக்கோம். இப்ப சின்ன பிள்ளைகள்னா அந்த விளையாட்டுகள் வந்து அவ்வளவுமே அலைஞ்சிட்டு இருக்க அதிகமா இருக்கு. முன்னாடி எல்லாம் பள்ளிக்கூடத்துல கிரவுண்ட் இருக்கும், இந்த கிரவுண்ட் விளையாட்டு
1: இருக்கும்.
3: அந்த கிரவுண்டுகள்லாம் இருக்கிறதும் செய்யுது. ஆனா விளையாட்டு குழந்தைகளை பிள்ளையாடதான் காணல. எல்லா வீட்டுகள்லயும் இப்ப மத்தபடி தெருவிலும் முன்னாடி எல்லாம் எல்லா தெருவிலும் கொஞ்சம் கொஞ்சம் கிரவுண்ட் மாதிரி இடங்கள் கிடந்தது.
1: இப்ப அவங்க
3: வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அனைத்துலயே விளையாட்டு இருக்கிறாங்க. இப்ப உள்ள பிள்ளைங்கள்லாம்
1: கண்டிப்பா கண்டிப்பா
3: அந்த காலத்துல உள்ள உடல் உழைப்புலாம் இப்ப இல்லை. இருந்தாலும் அந்த காலத்துல உள்ள ஞாபகப்படுத்தி வெற்றுமதி பண்புகளுக்கு அன்பு தலைவருக்கு நன்றி செய்து விடைபெறுகிற வாய்ப்பளித்தது. நன்றி ஐயா, நன்றி.
1: ரொம்ப அருமையா உங்களுடைய நினைவுகளை சொன்னீங்க. நிச்சயம் பங்கேற்றதுக்கு பாராட்டுகள், நன்றி. நன்றி,
3: நன்றி ஐயா, நன்றி.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நிகழ்ச்சி நிவரும் பாடலின் படம் தர்க்கத்தி கள்ளன். பாடலை பாடியிருப்போர் எஸ் ஜானகி.

0: കുലശേഖരം തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി 10th anniversary സെലിബ്രേഷൻ സെപ്റ്റംബർ 13 ഞായറാഴ്ച.
1: ചലച്ചിത്ര താരം ധന്യ മേരി വർഗീസ് മുഖ്യാതിഥിയായി എത്തുന്നു. നറുക്കെടുപ്പിലൂടെ സമ്മാനങ്ങൾ നേടൂ.
0: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി കുലശേഖരം തമിഴ്നാട്.
2: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
3: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
2: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
3: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
6: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
7: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
6: இருக்கங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு ₹50,000, ஸ்கோடா குஷாக்கு ₹80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு ₹1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு ₹2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு ₹50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டெனன்ஸும் தராங்க.
8: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கலையன்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774.

0: CNC apply.
1: நிலையத்தில் ஏற்பட்டுள்ளது 3:38 நம்முடைய ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தேநீர் நேரம். நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், தேநீர் நேரம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க, பேச சொல்லுங்க. சரிம்மா, உங்களுடைய மறக்க முடியாத பள்ளி பருவ நினைவுகள் பத்தின சொல்லுங்க. தனியார் பள்ளி, பள்ளியினுடைய பெயர்களை சொல்லாம பள்ளியை மட்டும் சொல்லி சொல்லுங்க. ஓகே, அரசு பள்ளினா சொல்லாம, தனியார் பள்ளியினுடைய பெயர்களை சொல்லாம உங்களுடைய பள்ளி பருவ நினைவுகள் மட்டும் பகிர்ந்துக்குங்க. ஓகேம்மா சொல்லுங்க.
2: என்ன எவ்வளவு நேரம் நிப்பாட்டல அங்க விந்தியாசிரியர்கிட்ட கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால சரி வாங்க வாங்க உட்காருங்க சொல்லி கொசபுரம் வாங்கி எக்ஸ்ட்ரா எழுதுனா சார்.
1: அந்த நினைவு மறக்க முடியாதுங்க. நீங்க ஓகேம்மா,
2: மறக்கவே முடியாது.
1: அருமையா நிகழ்ச்சி பங்களுக்கு கருத்துக்களை சொன்னீங்கம்மா, பாராட்டுக்கள். நன்றிம்மா, நன்றி. வணக்கம், தேநீர் நேரம்.
3: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: சுல்தானி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, உங்களுடைய பள்ளி பருவ நினைவுகள் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க.
3: பள்ளி பருவ நினைவுகள், நாங்க சின்ன 2ஆம் கிளாஸ் நான் படிக்கேன்னு நினைக்கேன். அப்பமெல்லாம் அந்த பெஞ்ச் எல்லாம் கிடையாது எங்க ஊர்ல, கடல்ல போய் மண் அள்ளிட்டு வரணும். எனக்கு அது இன்னும் அப்படியே நினைவாவே இருக்கிறது. கடல்ல எங்க நாங்க வந்து 5 கிராம பக்கம் உள்ள கண்ணங்குளங்குள ஊர்லதான் இருந்து கூட இருந்தோம்.
1: சரி சரி,
3: அது பக்கத்துல போனா கடல், எங்க வீட்டுல இருந்து பார்த்தாலே இந்த நம்மளுக்கு கடல் தெரியும்.
1: தெரியும்,
3: பார்த்தா. ஆமா, அப்ப அங்க போயிட்டேன் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது. அதுக்கப்புறம் 7-8 வரும்போது எங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க 8 வரை ஆயிட்டோம், 7 வரை ஆயிட்டோம். 7 வரும் சேர்ந்து நாங்க இந்த ஸ்கூல் இது என்ட்ரல் விட்டு என்ன விட்டாலும் நேரா சர்ச்சுக்கு போனேன். லண்டன் மிஷன் மிடில் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன்.
1: தனியார் பள்ளியினுடைய பெயரை சொல்லாம உங்களுடைய பள்ளி பருவ நினைவுகள் மட்டும் சொல்லுங்க. சரியா சொல்லுங்க.
3: தனியார் பள்ளியில இது கவர்மெண்ட் பள்ளி, அந்த இதுலதான் நாங்க படிச்சோம். அந்த அங்க போய் உட்கார்ந்து நாங்க 7 வரும் பேசிட்டு நேரம் எனக்கு லேட்டா வர்றது காரணம் அந்த ஃப்ரெண்ட் இவ்வளவு நேரம் போன் பண்ணிட்டான். அதனால அவங்களுடைய இது 2-3 வருஷத்துல நம்பர் எல்லாம் வாங்கி கிடைச்சிது. இப்பதான் கிடைச்சிது. 70ல பிரிஞ்சது நாங்கள்.
1: வணக்கம், தேநீர் நேரம்.
4: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் சார், நான் அருமணி ரமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய பள்ளி பருவ நினைவுகள் பத்தி சொல்லுங்க
4: சார். பள்ளிப்படுவ பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கிற டைம்ல வந்து எங்களுக்கு வந்து விளையாட்டுக்கு நாங்க வந்து நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. எங்க வீட்டுல வந்து ஏகப்பட்ட கருப்பட்டி, அப்புறம் மரிச்சீனி கிழங்கு, சீனி கிழங்கு, இதெல்லாம் நிறைய இருக்கும். அப்ப வந்து துண்டு பிரி முடிச்ச உடனே இது இதுல வந்து நண்பர்களுக்கு அவங்க அந்த துண்டு பீரியட் விட்ட உடனே என்ன பண்ணுவோம், அவங்க வந்து சைக்கிள் வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல சைக்கிள் சைக்கிள் வச்சிருக்கோமா, அந்த சைக்கிள வந்து எனக்கு சைக்கிள் கிடையாது, அவங்க என்ன சைக்கிள்ல வந்து டபுள் சிரிச்சி வீட்டுக்கு
1: வருவான்.
4: எங்க வந்து எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கூட்டத்து உழைச்சி போயிருப்பாங்க, 5 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கு. அவங்க சாயந்தரம் தான் வருவாங்க வீட்டுல வந்து எல்லா பொருளும். அப்ப வந்து எல்லா வீட்லயும் எனக்கு நல்ல எல்லா வீட்லயும்
1: கெளுத்துட்டான்.
4: அப்ப வந்து இந்த கருப்பட்டி மரிச்சின கிழங்கு இதெல்லாம் இருக்கும். இது விருப்பமா சாப்பிடுறது பண்ணி நான் கூட்டிட்டு வருவோம். கூட்டிட்டு வந்து நாங்க எல்லாம் வீட்டுல தட்டுல ஏறி
1: கருப்பட்டி,
4: அப்புறம் மரிச்சினி கிழங்கு எல்லாம் எடுத்து எங்க கூட்டாளிகள் எல்லாம் நாங்க இருந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டு இந்த இடத்துல பீரியட் விடுறதுக்கு முன்னாடி போய் சைக்கிள்ல போய் சேர்ந்துருவான். இந்த மாதிரி

0: நல்ல அனுபவம், அப்ப செழிப்பான காலம், அதெல்லாம் இப்ப ஞாபகமா இருக்கு.
1: ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கு பாராட்டுகள். நன்றியா. நன்றி
0: சார். நன்றி. நன்றி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் நீதியின் மறுபக்கம். பாடலை பாடியிருப்பவர்கள் கே ஜெயசுதாஸ், எஸ் ஜானகி.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றீங்களா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th ஆகஸ்ட் டு 12th அக்டோபர்.
4: EMI வாடகை எப்படி சமாளிக்கிறது?
5: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
4: எப்படி?
5: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
4: இவ்வளவு ஈஸியா?
6: என்ன ஈஸி, இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கௌண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க, இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
4: வேணாம்ப்பா வேணாம்.
7: உங்கள் பேங்க் அக்கௌண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நிலையத்தில் இரவு பொழுது 3:50 ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலியிலும் கூறி பண்பலை 101. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாரும் பார்க்கலாம். வணக்கம் தேநீர் நேரம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய மறக்க முடியாத பள்ளிப்பருவ நினைவுகள் பத்தி சொல்லுங்க.
10: பள்ளிப்பருவ நிகழ்ச்சிக்கும் போது நம்ம சின்ன பிள்ளைகள நிறைய விளையாட்டுகள், அதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள். அதை விட சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி எங்க ஊர்ல வந்து 8th வரைதான் வந்து, அதுக்கப்புறம் 9th எல்லாம் ஹைஸ்கூல்லாம் நாகர்கோயில போய் தான் படிக்கணும்.
9: சரி,
10: அப்ப அங்க கொண்டு சேர்த்துருக்கு, ஒரு அரசு பள்ளியில தான் சேர்ந்திருக்கோம். அப்ப அங்க வந்து சேரும்போது எங்களுக்கு, எனக்கு புதுசா நம்ம டவுன் பார்த்தது இல்ல இல்ல, அதனால நமக்கு பெரிய பிள்ளைங்க கூட தான், எங்க ஊர்ல இருந்து நிறைய பிள்ளைங்க படிக்குது, அந்த பிள்ளைங்க கூட தான் நம்ம போயிட்டு வரணும். ஏன்னா பள்ளிக்கூடம் சேர்ந்த புதுசு, அப்ப நமக்கு தனியா பஸ்ல தான் போயிட்டு வரணும். பஸ் ஏறவும் தெரியாது, ஒரு பழக்கம் வந்த முறை தானே தெரியும். அப்படி இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்து ஒரு படம் போடுறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அக்காமாரு கூட வீட்டுல இருந்து நம்ம அக்காமாரு கூட தான் போனோம், அந்த அக்காமாரு கூட தான் நம்ம வீட்டுக்கு திரும்பி வரணும்.
9: சரி,
10: அப்படி ஒரு சூழ்நிலை, நம்ம என்ன நம்ம தனியாட்டும் வர முடியாது, வீட்டை தேடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படம் பார்க்க நாங்க பிள்ளை எல்லாம் எல்லாரும் கூடயும் சேர்ந்து போயிருக்கோம். அங்க போனா அந்த படம் முந்தன நாள் போட்டுட்டாங்களாம், அப்ப வந்து அன்னைக்கு வந்து தமிழ் படம் நடக்கு, தமிழ் திரைப்படம் நடக்கு. அப்ப அந்த அக்கா மாதிரி எல்லாம் வரமாட்டாங்க, நம்ம அந்த அப்ப இந்த படத்தை நம்ம பாத்துட்டு போவோம் அனு சொல்லுவாங்க. நமக்கு அப்படி படம் பார்த்து பழக்கம் இல்ல, நமக்கு புதுசு, நமக்கு உடம்பெல்லாம் பயமா இருக்கு, நம்ம வீட்டுல சொல்லாம அப்படி. அப்ப எல்லாம் நம்ம படம் பாக்குறது ஒரு தப்பான நிகழ்ச்சி மாதிரி நமக்கு தெரியும். அப்படி போது சரி, நமக்கு எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க கூட இருந்து ஒரு நெருடலாட்டு அந்த படத்தை பார்த்தாச்சு. முக்கா பங்கு படம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் வெளியில வராங்க, நம்மளும் வெளியில வரோம். வெளியில வந்தாச்சு, வந்து பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறி வீட்டுக்கு வரும்போது அப்ப அது ஆவணி ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி ஞாயிற்றுக்கிழமை எங்க அண்ணனுக்கு கல்யாணம் கஞ்சி புதுசு. எங்க அண்ணன் வந்து ஒரு டீச்சர் தான், அவங்க வந்து மைனி ஊர்ல இருந்து அண்ணனு மைனி மாட்டு அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து அதே பஸ்ல ஏறுறாங்க.
9: நாராஜுகளை போயிட்டு வந்தா?
10: ஆமா,
9: சரி,
10: ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்து அதே பஸ்ல ஏறுறாங்க. நான் அந்த பஸ்ல இருக்கேன், அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்ப நம்ம பண்ணிருக்கிறது தப்பு,

0: ஆமா, எனக்கு வந்து உடம்புலாம் விசத்து, ஒரு நம்ம சின்ன பிள்ளை தானே, நமக்கு தப்பு பண்ண தெரியாது. நமக்கு எனக்கு உடம்புலாம் விசத்துட்டு ஒரு பயம் வந்துட்டு. அப்ப அண்ணன் வந்து தட்டி கொடுத்து, என்னம்மா இப்ப இன்னைக்கு வந்துருக்கிய அன்ட்டு கேட்கும்போது, அண்ணன் இப்படி நாங்க படம் பார்க்க ஸ்கூல், அப்ப பக்கத்துல அக்கா மாதிரிலாம் இருக்காங்கல்ல, எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க, அதனால அண்ணன் இப்படி எல்லாருமா படம் பார்க்க வந்தானே ஆனிட்டு, இப்படி இந்த படம் பார்த்தேன்னு கதை நான் சொல்லல, ஸ்கூல்ல உள்ள படம் பார்த்தேனே ஆனு சொல்லிக்கிட்டு, சரி அதை முடிச்சுக்கிட்டு அண்ணன் அதே பஸ்ல அண்ணி ஊருக்கு போறாங்க.
1: சுருக்கமா
0: அண்ணன்
1: சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
0: சொல்லிட்டு
1: சொல்லுங்க.
0: நடந்து வரணும், நடந்து வரணும். அப்போ சரி வந்தாச்சு, நம்ம வீட்டுல வந்து அம்மாட்ட உள்ளதை சொல்லிடணுமேனு சொல்லி, அம்மாட்ட உள்ளதை சொல்லிட்டேம்மா, இப்படி அப்படியான விஷயம், நாங்க இப்படி இப்படி போயிட்டு வந்தோம், எனக்கு தெரியாதுலம்மா, சரி பரவாயில்லம்மா, அதனால என்ன அக்கா மாதிரி கூட தானே போயிட்டு வந்தாங்கன்னு அம்மா அப்பா எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தான் நான் போயிட்டேன்.
1: சரி
0: அப்ப
1: சரி.
0: அந்த படம் பார்த்த அந்த படத்துல உள்ள பாட்டும் இன்னைக்கு வந்தாலும் அதே ஞாபகம் வரும், ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் அதே ஞாபகம் வரும். இது நடந்து 55 வருஷத்துக்கு மேல ஆகுது.
1: ஆனா இன்னும் உங்க மனசுல அது ஒரு நினைவாவே இருக்கு இல்லையா?
0: ஆமா, அது பசுமையான நினைவுலயா, இது வந்து நம்ம எதையுமே நம்ம மறக்க முடியாது. ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நமக்கு அந்த ஞாபகம் வந்துடும், இன்னைக்கு கரெக்டா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நீங்க
1: உங்களுக்கு அது
0: சொன்ன
1: ஞாபகம்
0: மாதிரி.
1: வந்துருச்சு.
0: ஆமாமா, ஞாபகம்
1: சரிம்மா,
0: வந்துருச்சா?
1: நிகழ்ச்சியில் பங்கேற்ற
0: சரி,
1: உங்களுடைய கருத்துக்கள் அருமையாக சொன்னீங்கம்மா, பாராட்டுக்கள். நன்றிம்மா, நன்றி.
0: நன்றி நன்றி.
1: வணக்கம், தேநீர் நேரம்.
2: வணக்கம்,
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் மணிகண்டன், செட்டியார் படம்.
1: சரி, நீங்க தான் நிகழ்ச்சி நிறைவு நேயர், உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமா சொல்லுங்க. உங்களுடைய மறக்க முடியாத பள்ளி பருவ நினைவுகளை பத்தி சொல்லுங்க.
2: அந்த டைம்ல இப்ப வந்து ஏன்னா 58 வயசு ஆகும், நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால இந்த ஸ்கூல்ல படிக்கட்டும், பள்ளி மாணவரோட வந்து கபடி விளையாடுறோம், ஓட்டப்பந்தயம் விளையாடுறோம், இந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வரும் அது வந்து இந்த பள்ளி பருவத்தோட இது வந்து இன்னைக்கு கூட மறக்க முடியாம அப்படி. நன்றி சார், நன்றி.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடலின் படம் தென்றலை என்னை தொடு. பாடலை பாடியிருப்பவர்கள் கே ஜே எஸ் தாஸ், எஸ் ஜானகி.

0: இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜே மணிகண்ட பிரபு. வணக்கம் நேர்களே. நேர்களின் வருவது செய்தி சுருக்கம். சென்னை
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெற்றிகரமாக முடிவடைந்ததற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப்போவதாக அறிவித்துள்ளன. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தது. வியட்நாம் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனீஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து
3: பைந்தமிழ் பாட்டிசைத்து
2: பாங்குடன் பவனி வந்து
3: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
2: உங்கள் குமரிப்பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரிப்பண்பலை 101. நேரம் இப்போது 4:02. நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று இந்திய குறைக்கடத்தி திட்டம் குறித்து அறிந்து கொள்ளலாம்.
5: உலகம் முழுவதும் டிஜிட்டல் யுகம் என்று பேசப்படுகிறது. நம் தினசரி வாழ்க்கை கைபேசிகள், கணினிகள், ஸ்மார்ட் டிவிகள், மருத்துவ உபகரணங்கள், போக்குவரத்து மற்றும் வங்கி சேவைகள் என அனைத்தும்

தொழில்நுட்பத்தை சார்ந்தவை ஆகிவிட்டது. இந்த டிஜிட்டல் உலகின் இதயம்தான் செமிகண்டக்டர் சிப்கள். ஒரு சிறிய அரிசி தானியம் அளவுக்கு இருக்கும் இந்த சிப்கள் கணினிகளின் மூளை போல் செயல்படுகின்றன. தரவுகளை சேமிப்பதும் தகவல்களை பரிமாறுவதும் இயந்திரங்களை இயக்குவதும் இவற்றின் மூலமே நடைபெறுகிறது. ஆனால் மிகுந்த தேவை இருந்தும் இந்தியா இன்று வரை பெரும்பாலான சிப்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. இதனால் நாட்டின் வெளிநாட்டு செலவுகள் அதிகரிக்கின்றன, அதே சமயம் சுயநிறைவு குறைகிறது. இந்த சவாலை கையாளுவதற்காகவே இந்திய அரசு இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் என்ற பாரத பிரதமர் திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த மிஷனின் மிகப்பெரிய குறிக்கோள் இந்தியாவை உலகின் முக்கிய உற்பத்தி மையமாக மாற்றுவதே ஆகும். அரசாங்கம் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவீடு செய்து தொழிற்சாலைகள் அமைக்கவும் ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கவும் உலகளாவிய நிறுவனங்களை இந்தியாவுக்கு வரவழைக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த மிஷன் வெறும் உற்பத்தி திட்டம் மட்டுமல்ல, இது நம் நாட்டின் எதிர்கால பொருளாதார பாதுகாப்புடன் நேரடியாக கைகோர்க்கிறது. இன்று நமக்கு தெரியும், ஒரு சிப் பற்றாக்குறை ஏற்பட்டால் கார் உற்பத்தி முதல் மொபைல் விற்பனை வரை அனைத்தும் பாதிக்கப்படுகிறது. இளைஞர்கள் இத்திட்டத்தின் மையமாக உள்ளனர். அவர்களின் படைப்பாற்றல், தொழில்நுட்பத்திறன் மற்றும் உலகை மாற்றும் ஆர்வம்தான் இந்தியாவை முன்னேற்றும். அரசு இளைஞர்களுக்கான சிறப்பு பயிற்சி திட்டங்கள், தொழில்நுட்ப கல்வி, ஆராய்ச்சி நிதி மற்றும் ஸ்டார்ட் அப் ஆதரவு ஆகியவற்றை வழங்குகிறது. இதனால் இந்திய இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும் உலகளவில் போட்டியிடவும் வலுவடைகிறார்கள். மேலும் இந்த மிஷன் கிராமப்புற மாணவர்களுக்கும் புதிய தலைமுறை ஆராய்ச்சியாளர்களுக்கும் வாய்ப்புகளை தருகிறது. முந்தைய காலங்களில் தொழில்நுட்ப முன்னேற்றம் பெரும்பாலும் நகர மையமாகவே இருந்தது. ஆனால் இப்போது நாட்டின் பல பகுதிகளில் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி மையங்கள் நிறுவப்படுவதால் கிராமங்களில் இருந்தும் திறமையான இளைஞர்கள் பங்கு பெறும் சூழல் உருவாகிறது. இந்திய செமிகண்டக்டர் மிஷன் வேலைவாய்ப்புகளை மட்டுமல்ல, புதிய தொழில் முனைவோரையும் உருவாக்குகிறது. தொழில்நுட்ப முன்னேற்றம் நம் நாட்டிற்கு நன்மை தர வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட வேண்டும். பொறுப்புணர்வும் ஒழுக்கமும் புதுமையுடன் இணைந்தால் இந்தியா செமிகண்டக்டர் துறையில் உலகின் முன்னோடியாக உருவெடுக்கும். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் என்பது வெறும் தொழில்நுட்ப திட்டம் அல்ல, இது ஒரு தேசிய முன்னேற்ற பயணம். நமது இளைஞர்கள் உறுதியாக பங்காற்றினால் மட்டுமே இந்தியா டிஜிட்டல் இந்தியாவாகவும் சுயநிறைவு இந்தியாவாகவும் உலகில் உயர்ந்திடும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் வரிசையில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

நேரம் இப்போது 4:06. நேர்களை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இப்போது ஆரம்பமாகிறது. உங்களுடைய விருப்ப பாடல்களுக்காக குறுஞ்செய்தி அனுப்பிக்கிட்டு நம்முடைய பாடல்களும் இதே நிகழ்ச்சியில் வரக்கூடும் என அவளோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அத்தனை நேயர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சிடலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா?

இந்த நிகழ்ச்சியின் முதல் பாடல் யாருக்காக யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து மாநகர காவல் இந்த படத்திலிருந்து தோடி ராகம் பாடவா இந்த பாடலை குறுஞ்செய்தி மூலமாக கேட்டிருக்கக்கூடிய நேயர் யாருன்னா திட்டுவிளை சாஃபி. இந்த நேயரோட சேர்ந்து நாமும் பாடலை கேட்கலாம்.

0: திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.

நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் யாருக்காக அப்படின்னா, மீனாட்சிபுரத்திலிருந்து கோகுல்ராம் இந்த நேயருக்காக தான். இந்த நேயர் விரும்பி கேட்ட பாடல் எந்த படத்திலிருந்து அப்படின்னா, நேசம் படத்திலிருந்து வரக்கூடிய பாடல். ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இந்த நேயரோட சேர்ந்து நாமும் பாடலை கேட்கலாம்.

0: பஸ்ல அம்ஜி கரையில அஞ்சலேன்னு ஒரு ஃபிகர் டாவ் கட்டும் போது நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலான்னு ட்ரை பண்ணி
1: நம்ம நெற்குன்றதுலயா
2: குன்றத்துலதான்
3: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்ல.

0: அனத கீசிட்ட போ, டீல் அடிங்கப்பா.
1: ஏப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
1: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நேரம் இப்போது 4:20. நகரும் நொடிகளை இனிமையாக்கிக் கொண்டிருப்பது நமது குமரி பண்பலை 101. நேர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னா கில்லி படத்திலிருந்து. இந்த பாடலை SMS மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் அன்பு நேயர் யார் அப்படின்னா பாரசாலையிலிருந்து S. ராதாகிருஷ்ணன். இந்த நேயர் தான். இந்த நேயரோட சேர்ந்து நாமும் பாடலை கேட்கலாமா?

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

0: நேரம் இப்போது 4:46. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் என்னுடைய பாடலா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னா குளச்சல்ல இருந்து பிரசாந்த். இந்த நேர் தான் இந்த நேருக்காக வரும் பாடல் ராஜகுமாரன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது. இளையராஜாவின் இசையில் பாடலை கேட்கலாமா?
1: பாரு மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வைக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடைகள் வளர்ப்பும் பராமரிப்பும் கார்த்திகை வடலி சி மனோஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம். அமுது சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் வாடல் நோய். மேல்புறம் வட்டார தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: நேரம் இப்போது 4:33 30 நொடி. இனிமையான இந்த மாலை வேளையில் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ்.

நிகழ்ச்சியில் அடுத்தது வரக்கூடிய பாடல் நிச்சயமா என்னுடைய பாடல தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னா வெள்ள மோடியிலிருந்து நடராஜன். இந்த நேர் தான் இந்த நேருக்காக வரப்போற பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னா சின்ன கவுண்டர் படத்திலிருந்து முத்துமணி மாலை. அந்த பாடல தான் கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், சுசீலா அவங்களோட குரல்ல, இளையராஜாவின் இசையில பாடலை கேட்கலாமா? இந்த நேரோட சேர்ந்து நாம் பாடலை கேட்கலாம்.

நேரம் இப்போது 4:39. காற்றலைகளில் கலந்து உங்களின் காதோரம் இசைத்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 SMS உங்கள் சாய்ஸ். குறுஞ்செய்திய நானும் அனுப்பியிருந்தனே, என்னுடைய பாடல் இவ்வளவு நேராகியும் வரலையே அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழவூர்ல இருந்து பிரம்மபதம். இவங்களுக்காக வரப்போற பாடல் சந்திரமுகி படத்திலிருந்து. அப்படி அசத்தலான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.

நேரம் இப்போது 4:45. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல SMS மூலமா விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, வடசேரியிலிருந்து முத்து, ராமு, வேணி இவங்க எல்லாம் தான். இவங்க வந்து உடன் பிறப்பு படத்திலிருந்து சாமி வருது அந்த பாடலை கேட்டிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து நாம பாடலை கேட்கலாமா?

நேர்மிப்போது 4:51 நேர்களே, குமரி பண்பலை நூற்று ஒன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில அடுத்ததா வரக்கூடிய பாடல் என்ன படத்திலிருந்து அப்படின்னா, ஜீன்ஸ் படத்திலிருந்து எனக்கே எனக்கா. இந்த பாடலை SMS மூலமாக விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னா, எறும்புக்காட்டிலிருந்து கௌரி தான். அவங்களோட சேர்ந்து நாம் பாடலை கேட்கலாமா?

இதுவரை நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது SMS உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சிக்காக குறுஞ்செய்தியை அனுப்பியிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நிலைத்தன் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம்.

0: சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சல்
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 142 மூத்த குடிமக்களுக்கான இல்லங்களை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே ஆண்டுதோறும் 5.4% வளர்ச்சியை கண்டுவருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணத்தின் மூலம் தமிழகத்திற்கு எத்தனை கோடி முதலீடு கிடைத்தது என்பது குறித்து தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வரும் இடதுசாரி கட்சிகள் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப்போவதாக அறிவித்துள்ளன. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தது. ஆடவர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா தென்கொரியாவை எதிர்த்து தற்போது ஆடி வருகிறது. சற்று முன்வரை இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. வியட்நாம் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனீஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்கூர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
0: நேரம் இப்போது 5:03. நெஞ்சோடு நீங்காத நேசமாய், நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடிக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101.

நேர்களினம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீச வருகிறது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரைசிச்சரம் இது. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் பாசமலர் படத்திற்காக பி.வி. ஸ்ரீனிவாஸ், பி. சுஷீலா பாடியது. பாடலுக்கு இசை எம். எஸ். விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன்.

நினைத்தாலே நெஞ்ச மயங்குதே. ஊரும் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறியதே. நீ யார், யார், யாரவள், எனக்கானவள், என்னவள், யாரவள்? மிகச்சிறந்த இசையோடு யதார்த்தமான நடிப்பில் இயற்கை காட்சிகள் அமைந்த அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. முல்லைச்சரத்தில் கேட்கலாம்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். 8903050505.
3: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
4: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்
3: இருக்குங்க? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு, நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. Apply.
6: நிர்மிப்பது 5:08. 40 குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம்.

காதலும் வீரமும் தமிழர் மரபோடு இணைந்தவை. பூக்களிலே அழகிய பூ என்றால் அது என்னவள்தான்? கண்ணோடு நிறைந்து கனவோடு கலந்து உறவாடும் இனிய பந்தம் நம் பந்தம். சொக்க வைக்கும் மொழியலகில் அருமையான பாடல் மாட்டுக்காரவேலன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்காங்க. கே வி மகாதேவன் இசையில கண்ணதாசன் வரிகள்ல பாடலை கேட்கலாமா?

0: നറുക്കെടുപ്പിലൂടെ സമ്മാനങ്ങൾ നേടൂ.
1: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, കുലശേഖരം, തമിഴ്നാട്.
2: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
3: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
2: இருக்கீங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸும் தராங்க.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ், மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.

வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 5:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கால்நடைகள் வளர்ப்பும் பராமரிப்பும் கார்த்திகை வடலி சி மனோஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். வாழையில் வாடல் நோய். மேல்புறம் வட்டார தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.

நேர்களே, முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கோபுர வாசலிலே. இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இணைந்து பாடிய பாடல்தான். இளையராஜாவின் இசையில வாலியின் வரிகள்ல வரப்போகுது. இதயங்கள் இடமாறும், இளமை பரிமாறும், மேகங்கள் கூட வாழ்த்துங்க. காதல நுழைஞ்ச உடனே உள்ளத்துல அப்படியே மேஜிக் பண்ணக்கூடிய பாடல் அப்படின்னா இது சொல்லலாம். காட்சிகளும் இசையும் வரிகளும் கூட ரொம்பவே சூப்பரா இருக்கும். சில பாடல்களை கேட்கும்போது நம்மளால முழுசுமே கேட்க முடியாம நிறுத்தவே முடியாதுங்க. அப்படி ஒரு பாடல் தான் இப்ப உங்களுக்காக வரப்போகுது. பாடலை கேளுங்க.

நேர்மை போது 5:21:30. நேர்களை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் அடுத்தது வரக்கூடிய பாடல் என்ன படத்தில் இருந்து அப்படின்னா, குள்ளநரி கூட்டம். இந்த படத்திற்காக கார்த்திக் சின்மயி பாடிய பாடல் தான். பாடலுக்கு இசை வி செல்வ கணேஷ், வரிகள் நா முத்துக்குமார். விழிகள் பேசும் பாசை தனி அழகுதான், நடக்கும் போதே பறக்கும் மனது, இதய அறைகளுக்குள் நுழைந்து ஏதேதோ செய்கிறாய் என உன்னோடு நடக்கையில் உலகம் யாவும் அழகாக தெரிகிறதே

சித்திரத்தில் நிறைவாக வரும் பாடல் கூலி படத்திற்காக சுபலாஷினி அசல் கோலாராவ் பாடியது. பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர். துள்ளல் இசையோட நம்ம எல்லாருமே மீண்டும் மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாம் முல்லைச்சரத்தில் நிறைவாக.

இதுவரை முல்லைச்சரம் கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:30. நேர்களை இப்போது கேட்கலாம் உழவர் உலகம்.

0: உழவர் உலகம்
1: கண்மணி பொல்லமணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடைகள் வளர்ப்பும் பராமரிப்பும், கார்த்திகை வடலி சி மனோஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், வாழையில் வாடல் நோய், மேல்புறம் வட்டார தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
4: விதை சிறியதாக இருந்தாலும் அதன் கனவு மிகப்பெரியது. ஒரு விதையின் நம்பிக்கையே ஒரு உழவனின் எதிர்காலம் இருக்கு. விதையை தேர்ந்தெடுப்பதில் காட்டும் கவனம் அறுவடையில் பலன் கொடுக்கும்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இப்பொழுது கால்நடைகள் வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் கார்த்திகை வடலி சி மனோஜ்குமார் அவர்கள்.
5: ஐயா வணக்கம்.
6: வணக்கம்
5: ஐயா. விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க?
6: விவசாயம்னு பார்த்தா முன்னாடி வாழை பயிர் செஞ்சிருக்கோம் சின்ன வயசுல. அப்பா தோட்டத்தில் பண்ணுறதை வச்சு கூடாலே போய் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் படிக்க வச்சனால நாங்களும் படித்து அப்படியே போயிட்டோம். பெரிய அளவில் வேணாகலை. அதனால என்ன பண்ணோன்னா, சரி ஏதாவது ஒரு தொழிலை பண்ணி ஆகணும் அப்படின்னு டிரைவிங் தொழில் படித்தேன். டிரைவ் பண்ணிட்டுருக்கேன். அதுதான் கண்டினியூவாகவே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு காலகட்டத்தில் கொரோனாங்கிற அப்படி ஒரு காலகட்டம் வந்துச்சு. அந்த காலகட்டம் வரும்போது வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா வீட்டில் வந்து குழந்தைகள் இருக்காங்க, மனைவி இருக்கிறா, நம்ம நிறைய கமிட்மெண்ட் வச்சுருப்போம். என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாடை வளர்ப்போம், ஏன்னா நமக்கு மேன் பவர் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. அப்போ அதை வச்சு என்ன செய்யலாம், இப்படி தான் யோசித்தேன். அப்போ இப்போதைக்கு வெளியில் போகலான்னா பால் கொண்டு வெளியே போகலாம். ஸோ நம்ம பால் கொண்டு போகலாம், மாஸ்க் போட்டுக்கலாம், பால் விநியோகத்துக்கு தடை கிடையாது, மற்றபடி அவங்க அனாவசியமாக போகக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாங்க சட்டத்தை பார்த்தேன். அதை வச்சு நான் மாடை வளர்க்க ஆரம்பித்தேன்.
5: அப்போ அந்த கொரோனா காலகட்டத்தில்ன்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த பசுமாடு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிங்க?
6: அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் பசுமாடு வளர்க்க ஆரம்பித்தேன்.
5: அதுக்கு முன்னாடி வந்து எந்த முன் அனுபவம் கிடையாது?
6: முன் அனுபவம்னு பெரிய அளவில் மாட்டில் கிடையவே செய்யாது. ஆனால் எங்கள் அத்தா ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் தான் சொன்னார், உங்கள்கிட்ட மேன் பவர் இருக்குது, விவசாயம் அப்படின்னு பார்த்தா எல்லா வேலையும் இறங்கி செய்கிறீங்க. வாழைக்கு போகிறதான சரி, புல்லை வெட்டுறது இந்த மாதிரிலாம் எல்லா வேலையும், மம்பட்டி வேலை இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்கிறனால இது உங்களுக்கு ஈஸி, நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் அப்படின்னு அவங்க ஒரு மாடு வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாடை தான் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து என்ன தெரிய தெரியாமல் ஒரு சந்தோஷத்துலேயும், ஏன்னா ஃபஸ்ட்டு மாடு வாங்கியிருக்கோம், இது எப்படி தூங்குது, எப்படி இறதுங்குது, இதை வாரி எடுக்கணும், இதை டெய்லி குளிப்பாட்டணும் அப்படின்னு கதையை கேட்டு சேர்றதுனால அவங்க சொல்றதை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறேன்.
5: இப்போ அந்த பசு மாடுன்னு பார்க்கும்போது நீங்கள் பசு மாடாட்டு வாங்குனீங்களா இல்லை கன்று குட்டியாட்டு வாங்கி வளர்த்த அனுபவங்களா?
6: பசுமாடு ஒரு கன்று ஈன்ற பருவத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன்.
5: சென்னை பருவத்தில் வாங்கினேன்.
6: சென்னை பருவத்தில் வாங்கினேன்.
5: அது எந்த மாதிரி இன பசுக்களை வந்து தேர்ந்தெடுத்து எடுத்தீங்க?
6: ஃபஸ்ட்டு நான் வாங்கினது நாட்டு மாடு தான்.
5: ஓ, நாட்டு மாடு தான்.
6: நாட்டு மாடு தான் ஃபஸ்ட்டு வாங்கினது. அந்த நாட்டு மாடு எப்படி இதோட கண்டை ஈனும், அதை எப்படி நான் வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த ஐடியாவும் இல்லாமல் இருக்கிறேன். திருப்பியும் இந்த மாடு வாங்கி தான் எங்கள் அத்தானுக்கு திருப்பியும் நான் கால் பண்ணுறேன். இது எந்த காலகட்டத்தில் குட்டி போடும், நான் எப்படி காவல் இருக்கிறது, இதுக்கு நைட்டு போட்டு நான் என்ன பண்ணுறது?
5: இப்போ அவங்களுக்கு அந்த பசு மாடு வளர்த்த அனுபவங்கள் இருந்தா?
6: அவங்களுக்கு நிறைய இருக்குது. அவங்க வந்து பெரிய பண்ணை வீடுங்கிறனால அவங்க காளை மாடு, பசு மாடு, எருமை மாடு இது எல்லாத்தையுமே வச்சுருக்குறாங்க. வச்சனால எனக்கு அவங்க ஒரு முன்னோடியாக எடுத்துக்கிட்டேன் அவங்கள. ஏன்னா அவங்களுக்கு அப்போ அனுபவம் இருக்குது, இதுக்கு என்னென்ன தீட்டை கொடுக்கணும், கொடுத்தா எந்த அளவுக்கு பால் எடுக்கும், மாடு எவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு கேட்கறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்கள. அதனால அவங்ககிட்டே நான் எப்போவுமே ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க கால்நடைகள் பொதுவாக

0: ஆகவே அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி சமயங்களில் தான் இது கண்டு ஈனும், அந்த டைமை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன். அது நான் வந்து அதை வந்து என்ன சொல்றதுக்கு கருதறிக்கிற டைம் நான் எழுதி வச்சிருக்கிறேன். காலையில தான் பண்ணியிருக்காங்க அவங்க காலையில். அவர் வந்து என்ன பண்றதுக்கு, அத்தானோட அப்பா வந்து ரொம்ப இயற்கையை ஒன்றியே போடியாள்,
1: பாரம்பரிய மாட்டு
0: பாரம்பரியமா தான் செய்யணும். அந்த காலையிலே சேர்க்கணும், அது ஒரு வாட்டி இல்லைன்னா பத்து வாட்டி ஆனாலும் அதை காலையில தான் கூப்பிட்டு வரணும், காலையில தான் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோட எல்லாத்தையும் வச்சிருந்தார். அதனால அவங்க என்ன காலையில தான் சேர்த்துருக்காங்க. அவங்க அந்த கன்று வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாடு சேர்ந்துட்டு அப்படிங்கறதே நான் 3 மாசம் கழிச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணிச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது நான் சேர்த்தது அதுவும் கரெக்ட். அப்படி இருந்திருந்தா கரெக்டா இது வந்து 9 மாசமும் இவ்வளவு நாள் ஆச்சு, அப்ப அந்த பௌர்ணமியில அது கண்டிப்பா கண்டு ஈனும், நீ அதனால அலர்ட்டாவே இருந்துக்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்ப என்ன பண்றது அப்படின்னு நைட்டு எல்லாம் முடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு 5 நாள் பசு பக்கத்திலேயே படுக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா என்னோட வீடு இருக்கிறதும் இந்த பசு வச்சிருக்க இடமும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அப்ப நான் நைட்டு இங்க தான் வரணும். அப்ப என்ன பண்றேன்னா ரெண்டு குச்சி அடிச்சு அதுல ஒரு பலகையை ரெடி பண்ணிட்டு அதுல படுத்திருக்கேன் மாட்டுக்கு பக்கத்திலே. ஏன்னா கொட்டகை எப்படி வச்சிருக்கேன்னா மண் தரையை போட்டு ஃபுல்லாவே கம்பு நாட்டி அதுக்கு மேல ஓலையை வச்சுதான் கட்டி ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். ஏன்னா தெரியாதுல்ல எனக்கு, அதனால கட்டி வச்சிருக்கேன். மழை நினையாம வெயில் படாம இருக்கணும் அப்படிங்கறதுக்கு அப்படி கட்டி வச்சிருக்கிறேன். அதுல வச்சுதான் அதை ஆரம்பம், நம்மளோட ஆரம்பம். அப்படியே அவங்க சொல்ற மாதிரியே ஒரு நாள், அதாவது பௌர்ணமிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கரெக்டா கண்டு ஈனுது, பெண் கண்டு தான் ஈனிச்சாங்க.
1: என்ன சொல்றேன்னு பார்க்கும்போது, இப்போ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் வந்து வாகனம் தான் ஓட்டிட்டு இருந்தீங்க. கொரோனா டைமில் வந்து அந்த வாகனங்கள் ஓட்ட முடியாத அந்த சூழ்நிலையில வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் ஏற்பட்டது, அந்த கால்நடை வாங்கி வளர்க்கணும்னு சொல்லிட்டு வாங்கி வளர்த்தி அதுலேருந்து தான் வந்து நீங்கள் அந்த கால்நடை வந்து வாங்கி வளர்த்தி ஆரம்பிச்சிங்க.
0: கண்டிப்பாக.
1: இப்போ தற்போதுன்னு பார்க்கும்போது எத்தனை பசுமாடுகள் வச்சிருக்கீங்க?
0: இப்போ ஒரு 10 பசுமாடு வச்சிருக்கேன், ஒரு 4 கன்று இருக்கு.
1: கிட்டத்தட்ட ஒரு 14 பசுமாடுகள் வந்து வச்சிருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க கூட சொன்னீங்க, இப்போ தொழு பரப்புன்னு பார்க்கும்போது ஒரு மாடு கட்டக்குள்ள அளவு, அதாவது ஓலை குடிசையில தான் அமைச்சு வச்சிருக்கீங்க. இப்போ தற்போதுன்னு பார்க்கும்போது எப்படி விசாலமாட்டு கட்டி வச்சிருக்கீங்க?
0: கரெக்ட். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் இதை எப்படி படுக்கும், இந்த மாட்டோட நீளம் எவ்வளவு அப்படின்னு கரெக்டா தெரியாதுல்ல.
1: நாட்டு மாடை பொறுத்தளவு பார்க்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உயரம் இருக்கு, அதனுடைய நீளம்
0: இருக்கு. ஒரு 5 அடி இருந்து 6 அடி இருந்தா கண்டிப்பா போதும். ஆனா இது அப்படி இல்ல, ஒவ்வொரு கலப்பினமும் ஒவ்வொரு ரேஞ்சில வண்ணமா இருக்குது, இல்லைன்னா மீடியமான லெவல்ல நீளமா இருக்குது, உயரமா வேற இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதுக்கும் அவங்ககிட்டே கேட்டேன், தொழு அமைக்கும் போது அதோட வால் பகுதியில வெயில் படுற மாதிரி தொழு அமைக்கணும், சூரியன் உதிக்கிறதுக்கு வால் பகுதியில படணும். ஒருவேளை உனக்கு அது மேக்க மாடை கட்டி கிழக்க இருந்து வெயில் முடியாட்டா, உன் நிலமைப்புல குறைஞ்சபட்சம் தெக்க பார்த்தாவது கட்டினேன்னா நம்ம நிலமைப்பு சரிவா இருக்கனால உனக்கு கண்டிப்பா தொழுல வெயில் படும். தரையில போட்டா அந்த வெயில் உள்ளாடி வரணும். அப்படி வரும்போது தான் உனக்கு வந்து அதுல உள்ள எல்லா அம்சமும் கிடைக்கும், மாடு ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். சரி ரைட், அப்படியே செஞ்சிடணும்னு சொல்லி அதையும் எவ்வளவு நிலத்துல போடணும்னு அவங்ககிட்ட கேட்கறேன். அப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட லெங்க்த்தை சொல்லி தந்துட்டு, இவ்வளோ மாடுனா ஒரு மாடு படுக்கிறதுக்கு கயரை கட்டி விட்டோம்னா அந்த மாடு இப்படி படுத்துட்டு இப்படி எழும்பணும், அதுக்கு இவ்வளோ இடம் வேணும், இன்னொன்று அது வந்து இவ்வளோ இதாக இருக்கனால ஹீட்டும் அதிகமாக இருக்கும், காற்று கிடைக்கணும் அதுக்கு, அதனால அது படுத்து எழும்புறது எல்லாமே கரெக்டாக சௌரியமாக இருக்கும். இப்படினாலும் கொஞ்சம் லைட்டாக சரிவாகவே இருக்கணும், அதாவது அதுக்கு யூரின் மட்டும் அது எப்பவும் போனாலும் சரி, கோமியும் அதில் தங்கவே கூடாது. விழுந்த உடனே அது நினைச்சணும், அதை வாய்க்கெல்லாம் வச்சு ஒரு இடத்துல அமைச்சிருக்கிற இடத்துக்கு அது போயிடுற மாதிரி அமைச்சிரு அப்படிங்கறது அவங்க எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப ரைட், அப்ப அதை கடை பண்ணி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மேஸ்திரி கூட்டிருந்து இவ்வளவு நிலத்துல வேணும்னு சொல்லி அவங்க தான் அளந்து கொடுத்தாங்க. ஒரு 10 மாடு இதுக்குள்ள கண்டிப்பா கட்டணும் அப்படின்னா இவ்வளவு இடம் வேணும். சோ அந்த கண்டை கட்டணும்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வலைய வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்க, அதுக்கு கொஞ்சம் இடத்த போட்டே கட்டு, கட்டும் போது அப்படி கட்டிடு அப்படின்னு சொன்னாங்க.
1: இப்போ கால்நடைகள் பொறுத்தல பார்க்கும், நீங்க வந்து மேய்ச்சல் கட்டிருக்கீங்களா இல்ல வந்து நீங்க அந்த புல்லுல வந்து அறுவடை பண்ணி கொடுக்கறது தானா?
0: ஃபர்ஸ்ட் மேய்ச்சலுக்கு தான். ஏன்னா அந்த நேரம் எனக்கு வந்து வசதியா இருந்துச்சு, நான் இருந்த இடத்துல இருந்து ஒரு ரோடை கிராஸ் பண்ண அந்த பக்கம் வயல் அப்படிலாம் கொஞ்சம் வசதியா இருந்துச்சு. இப்போ வீடுகள் பிளாட் அந்த மாதிரி போனனால அந்த பாதைகள் அடைப்படு,
1: அந்த கால்நடைகளை வந்து மேய்ச்சல் கொண்டு போக முடியாத சூழ்நிலை ஆயிட்டு,
0: அதனால போக முடியல.
1: அப்ப அதனால வந்து நீங்க அந்த புல்லுல வந்து நீங்களே அறுவடை பண்ணி கொடுக்கறது தானா?
0: ஆமா, அதனால எனக்கு ரொம்ப பாதிப்பும் இருந்துச்சு. இந்த புல் இருக்கிற வரைக்கும் மாடு இருந்த ஹெல்த், அதுக்கப்புறம் இல்ல, எனக்கு அந்த ஈடு சுத்தமா இல்ல. ஒரு மாடு குறைஞ்சபட்சம் அப்படின்னா ஒரு 2 லிட்டர் பால் வந்து கம்மியா தான் வந்துச்சு எனக்கு. காலையில 1 லிட்டர், சாயங்காலம் 1 லிட்டர் கம்மியாவே ஆயிரும். ஏன்னா வெறும் வைக்கோல் மட்டும் போட்டா கம்மியா தான் இருந்துச்சு. அப்புறம் திருப்பி என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம ஐடியா கேட்கறேன், எனக்கு கண்டிப்பா அதை போட்டாகணும். வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு எப்படியோ படுக்கலாம், மாடு பழையபடி அடுத்த கரு ஆக மாட்டேங்குது, காலையிலேயே விட்டாலும் 2-3 வாட்டி விட்டாலும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், பச்சை உணவு அது சாப்பிடலன்னா அதுக்கு உடல் வயிற்றுக்குள்ளாடி வந்து புண்ணாகிடும், கண்டிப்பா அதோட மெடிசின் அதுவே எடுத்து சாப்பிட்டுக்கணும். எல்லா கொடியும் இந்த கொடி அவ்வளவுமே மெடிசின்டா, அதை அது கரெக்டா சாப்பிட்டுரும், நீ சொல்லி கொடுக்க வேண்டாம், அதுக்கு என்ன தேவைங்க அதை சாப்பிட்டுரும், அதனால கண்டிப்பா அதை பண்ணி ஆகணும், இதை ஒன்று பண்ணு, இல்லை யார்ட்டையாவது லீஸுக்கு ஒரு தோப்பை கேளு, அதுல நம்ம பயிர் போட்டுறோம் சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கேட்டு ஒரு அரையாக்கிற இடத்த ரெடி பண்ணி அதுல ரொட்டேட்டர் போட்டு அடிச்சோம், ஃபுல்லா சமமா.

0: சாமான் வாங்கிட்டு இந்த விதை எப்படி வாங்குறது எனக்கு தெரியாது, இது எங்க கேட்கணும் எப்படி வாங்கணும் தெரியாது.
1: இது வந்து நீங்க புல்லு நட்டுருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது மக்காச்சோளம் அந்த மாதிரி நட்டுருக்கீங்களா?
0: விதை மக்காச்சோளம் தான் வாங்கினேன் நான். அது ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ சொன்னாங்க. சரி, அப்ப 1 ஏக்கர் கிடைக்கல எனக்கு, ஏன்னா இருந்த நிலப்பரப்பு 1/2 ஏக்கர் தான் இருந்துச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க கேக்குறாங்க, அது 1/2 ஏக்கர் மொத்தமா காலி இடமா இருக்குதா, இல்லைன்னா அதுல தென்னமுறை வேற ஏதாவது நிக்குதா, பயிர் நிக்குதான்னு கேட்டாங்க. அப்ப தென்னமுறை நிக்குது, வாழை இல்ல தென்னமுறை நிக்குது, அதுக்குள்ளாடி ஊட போட்டுக்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நானும் பயன்படுத்தி கேட்டேன் இவங்ககிட்ட. அப்ப அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு 2 கிலோவே போதும், ஏன்னா தென்னமுறை நிக்கிறதுனால மிச்சம் ஸ்பேஸுக்கு 2 கிலோ விதைச்சாலே போதும். அப்படி போட்டு கரெக்டா 60வது நாள் உனக்கு இது அறுவடை பண்ணிடலாம். ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கொடுத்தாலே போதும். மழை டைம்ல உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காவே இதாயிரும். கொஞ்சம் சாணம் இதெல்லாம் அந்த பாத்தி வச்சிருக்கீங்க, அந்த பாத்தியில மட்டும் கரைச்சி ஊத்தி தண்ணியை நீங்க விட்டுருங்க, கரெக்டா வந்துடும் அப்படின்னாரு. அதே மாதிரி அதுவும் கரெக்டாவே வந்துட்டு அதை அறுவடை பண்ணி தான் அதுக்கு போடுறேன். ஆனா அதை என்ன பண்ணுவேன்னா, சில வாட்டி அதிகமாவே முளைச்சு வந்துடும் அது. ஆனா அந்த நேரம் எப்படின்னா, அதை அறுவடை பண்றதுக்கும் ஒரு சிம்டம்ஸ் இருக்கு, அதுல பூ மாதிரி வந்துடும் பாத்தீங்கன்னா. இந்த பூத்துட்டா 4-5 பூத்தோன்னே அறுத்தரணும்.
1: அப்போ பூக்கம் என்ன, நம்ம அறுவடை பண்ணி
0: அறுவடை சொன்ன அது ஒரு 4-5 இது பூத்தோம்னா கரெக்ட் பரும். அப்ப இனி எல்லாம் பூத்துரும் அப்படிங்கறத தெரிஞ்சு அறுத்து இதை காய போட்டு நம்ம வைக்கோல் கூட்டி வைக்கிறோம்ல அந்த மாதிரி வச்சுட்டு பயன்படுத்தி விடலாம். அப்புறமா இன்னொரு 45 நாள்ல திருப்பி வந்துச்சு. அப்படியே அதை கண்டினியூ பண்ணி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு.
1: இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 பசுமாடு வந்து கறவை மாடு வச்சிருக்கீங்க. இது இனப்பெருக்கத்துக்குன்னு பார்க்கும்போது நீங்க வந்து கால்நடை மருத்துவமனையில கொண்டு போய் என்ன வர்த்தி பெருக்கம் செய்யறதா, இல்ல அந்த காளைகளுக்கு வந்து நீங்க என்ன வர்த்தி பெருக்கம் செய்யறதானா?
0: ஃபர்ஸ்ட்ல இந்த மாடை கொண்டு போனது எப்படின்னா, இனச்சேர்க்கைக்கு வேண்டி சுண்டப்பட்டியில அந்த ஏரியால வச்சிருக்காங்க
1: காளை மாடு.
0: காளை மாடு இதுக்குன்னே வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட கொண்டு போனேன். அதுக்கப்புறம் என்னன்னா, நிறைய மாடு நிக்குது. இந்த பசுக்கள் எல்லாமே எப்படின்னா, பௌர்ணமி அமாவாசை வர்ற டைம்ல 3-2 அந்த மாதிரி அந்த டைம் ஆகி நிக்குது. என்ன பண்றது, எல்லாத்தையும் வண்டியில ஏத்த முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த பூச்சுலாங்க இந்த பக்கத்துல நமக்கு கறவைக்கு வர்ற பையன் மாடு போட்டிருக்காப்ல, அவங்ககிட்ட இருந்து காலைய லீஸுக்கு வாங்கிட்டு வந்துடுவேன்.
1: லீஸுக்கு எடுத்துருவீங்க?
0: காலைய லீஸுக்கு நானே வாங்கிட்டு
1: வந்துடுவேன். எத்தனை நாள் எடுக்கிறீங்க?
0: நான் வந்து 20 நாள் 22 நாளைக்கு எடுத்து வந்துடுவேன்.
1: ஏன்னா வந்து நீங்க உங்க இந்த பசுமாடை வந்து கொண்டு போகும்போது பார்க்கும்போது செலவும் அதிகமாகும், அதனால அந்த காளையை வந்து லீஸுக்கு எடுத்து உங்க தோட்டத்திலே கொண்டு விட்டுருவீங்க.
0: தோட்டத்திலே விட்டுருவேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முன்னாடி இந்த மாடை மட்டுமே கவனிச்சிட்டு இருந்தேன், இப்போ அந்த வருமானத்துக்காக வேண்டி வண்டி வேற ஓட்டிட்டு இருக்கிறேன். ஏன்னா கொரோனா முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ரீயாச்சு, திருப்பி வண்டியாக நான் அந்த இதை கண்டினியூ பண்றதுனால எனக்கு அந்த டைம் கரெக்டா, ஏன்னா இது காலைக்கு நிக்கிற டைம் நம்ம வீட்டுல இருக்க மாட்டோம், அந்த டைம் சரியா கிடைக்காதனால இந்த காளை என்ன பண்ணேன், இங்கே கொண்டு வந்து ஒரு காளையை வாங்கி கட்டிடும். அவரோட டிமாண்ட் சொல்லுவாரு, இந்த இறையெல்லாம் வச்சிடணும், அப்புறம் நீ கொண்டு விடுறத கணக்கு பண்ணி எனக்கு ஏதாவது காசு கொடுன்னு கேக்குறானு அதை கொடுத்துருவேன். அதுக்கு எனக்கு லாபமாவும் இருந்துச்சு.
1: அப்ப அந்த மாதிரி காளையை வந்து டிமாண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுக்கு போதிய உணவு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு உணவுகள் வந்து
0: அவங்க கொடுக்குற உணவை நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா காளை வாடக்கூடாது, வாடக்கூடாது மீன்ஸ் அது வந்து இழைச்சு போயிடக்கூடாது. அதனால அவங்களுக்கு இவ்வளவு இறனா அந்த இடையை வச்சிடணும், கரெக்டா பாத்துக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் நம்ம பாத்துக்கணும்.
1: ஆனா இப்பவும் வந்து நீங்க அந்த காளைக்கு தான் வந்து என்ன வர்த்திக்காக வந்து கொண்டு விடுறீங்க?
0: கொண்டு விடுறோம், கொண்டு விடுறோம் கண்டிப்பா. அது வந்து அதுக்கு காரணம் எனக்கு இதை சொல்லி வந்து அந்த அங்கிள் வந்து, அதுவும் உனக்கு ஒரு விதத்துல நல்லதுதான்.
1: இப்ப பாலை பொறுத்தவரை பாக்கும்போது நீங்க எப்படி அதை சந்தைப்படுத்துறீங்க?
0: பால் ஃபர்ஸ்ட்ல நான் கொரோனா டைம்ல வந்து இந்த பாலை வந்து நானே பாலை கறந்து ஒவ்வொரு வீடு வீடா கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சேன். பால் தெளிவா நல்லா இருந்தோடனே ஆஃபர் குடிச்சு திருப்பியும் மாடையும் கூட்டினேன். அப்படி பாலை கறந்து ஒவ்வொரு பாட்டிலே போட ஆரம்பிச்சேன். அப்போ பாட்டிலில் போடும்போது பொதுவாட்டி சொல்றாங்க, நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலில் ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணிட்டு போடுறதா யூஸ் அண்ட் த்ரோ. அதனால அந்த தண்ணி பாட்டிலாக இருந்தாலும் திருப்பி திருப்பி அதில் பாலை ஊற்றுறது, அதில் பாலை ஊற்றி நம்ம கொடுக்கறனால கரெக்டாக கழுகலைனா அதில் கொஞ்சம் ஒரு அம்சம் இருந்தாலும் அந்த பால் தெரிஞ்சு போயிடும்,
1: கெட்டு போயிடும்,
0: கெட்டு போயிடும், கண்டிப்பாக கெட்டு போயிடும்.
1: வந்து நம்ம வந்து அந்த பால் வாங்கணும்னு பார்க்கும்போது அந்த பாட்டில் வந்து சுத்தமாக இருக்கணும்,
0: சுத்தமாக இருக்கணும், கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும். இல்லைன்னா அவங்க என்ன குறை சொல்லுவாங்க, இன்னைக்கு பால் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, அப்படி சொல்லவும் செஞ்சாங்க. அப்புறம் அவங்ககிட்ட நானே சொல்லிட்டேன், இந்த பாட்டில நான் ஃபர்ஸ்ட்லேயே அதான் சொன்னேன், இந்த பாட்டில யூஸ் பண்ணாதீங்க, நான் கவர் போட மாட்டேன், நான் கடைக்கு போனாலே பை எடுத்துட்டு போகணும்னு நினைப்பேன், இல்லை கூட வச்சிருப்பேன், அதை நான் யூஸ் பண்றதுல வந்து முன்னாடியே வச்சிருப்பேன். ஏன்னா பைக்கு சைக்கிளில் போகும்போது நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம், காசு கொடுத்து அந்த பொருள் நம்ம வீடு வந்து சேரணும் அப்படிங்கறத எங்க அப்பா வந்து எங்களுக்கு ரொம்ப ஆணித்தனமா சொல்லி தருவாங்க. அதனால அப்போ இருக்கிற அந்த கூடையில தூக்குற பழக்கம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணேன், அந்த கவருக்கிட்ட நான் போகவே இல்லை. இப்போ கவர் இல்லைனாலும் எனக்கு கவலையே இல்லை, நான் பைக்கில் போகும்போது எப்பவுமே ஒரு பேக் வச்சிருப்பேன், எனக்கு அது ஈஸியாக போய்
1: எல்லாமே வீடு விட்டாதான் பாலை வந்து
0: வீடு விடாமே கொண்டு போயிடும். அதனால பாலித்தீன் கவர் நான் யூஸ் பண்ண மாட்டேன், அதுக்கு தான் அப்படி சொல்ல வந்தேன். அக்கா நீங்க உங்களுக்கு எத்தனை லிட்டர் தேவையோ அந்த பாட்டிலை கிளீன் பண்றதுக்கு உங்க கை உள்ள போற அளவுக்கு நீங்க பாட்டில வாங்குங்க. அப்படி வாங்கி கிளீன் பண்ணி வச்சிங்கன்னா நைட்டு கண்டிப்பா கிளீன் பண்ணிட்டு பாட்டில திறந்து வச்சிருங்க, நீங்க கமுத்தி செஞ்சாலும் திறந்து வச்சிருங்க. அந்த ஸ்மெல்லு ஒண்ணுமே இல்லாம நீட்டா இருக்கும், ஒரே பாட்டில் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். கண்டெய்னர் விலை கூட கண்டெய்னரா வாங்கிருங்க. பால் ஒரு நல்ல பொருள், ஆரோக்கியத்துக்காண்டி வாங்குறீங்க, அதை நீங்க ஏதாவது ஒரு பாத்திரத்துல வாங்கி அதை வீணடிக்கிறீங்க, ஹெல்த்தையும் வீணடிக்கிறீங்க, நல்லதா வாங்க.

0: சொன்னதால அவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒவ்வொரு வீட்டுல அவங்க வச்சிருக்க கண்டெய்னர் எடுத்துட்டு ரெண்டு கண்டெய்னர் வாங்க சொல்லுவேன், ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு ஒரு கண்டெய்னர் வச்சிருவேன்,
1: ஒன்னு கொடுத்துட்டு ஒன்னு
0: எடுத்துட்டு வந்துடும். கரெக்ட், அது நமக்கு ஈஸியா இருக்கும். அப்பதான் நம்ம இங்க இருந்து ஃபில் பண்ணிட்டு போறதுக்கு கரெக்டா
1: கொஞ்சம் வெயிட் பண்ணி நிக்க வேண்டியிருக்கும்.
0: வெயிட் பண்ணி நிக்கணும். இன்னொன்னு நான் அப்படி கொண்டு போக முடியாது எனக்கு, ஏன்னா ஒரு 50 வீட்டுக்கு நான் இன்னும் 50 லிட்டர் பால் கொண்டு போறேன்னா குறைஞ்சபட்சம் 70 வீட சந்திக்கணும். எல்லா வீட்லயும் 1 லிட்டர் வாங்க மாட்டாங்க, 6 லிட்டரும் வாங்குவாங்க, 4 லிட்டரும் வாங்க வீடு இருக்கும். அதனால எனக்கு ஒரு 70 வீட சந்திக்கணும்னா அதுக்கு தகுந்தாலும் டைம்ல போகணும். இதுக்கு நான் காலையில 3:30 எழும்பணும். கரெக்டா 3:30 அலாரம்ல கரெக்டா எழும்புறேன். எழும்புற உடனே நேரம் அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு இங்க வந்துட்டேன்னா அப்புறம் பாலை கறந்து 5 மணிலிருந்து 5:30 அதாவது 6:30 பாலை போட்டு முடிச்சுனேன். நான் கொடுத்துட்டு இருக்க வரைக்கும் அப்படிதான் கொடுத்தேன். ஏன்னா ஒரு மனுஷன் காஃபி இதெல்லாமே அவன் துயிலிருந்து
1: எனக்கு வந்து
0: ஒரு ஊக்கமும் தந்து, அது மழையா இருந்தாலும் எவ்வளவு குளிரா இருந்தாலும், கார்த்திகை மாசம் இந்த வயதுல வரும்போது குளிர் வந்து கண்டினியூவா இப்பெல்லாம் தை மாசம் வரைக்கும் முடியும் வரைக்கும் இருக்கும்.
1: ஏன்னா நீங்க கூட சொன்னீங்க காலைல 3 மணிக்கு எழும்பி அந்த பசுமாடை வந்து நீங்க போய் பாக்குறீங்க கவனிக்கிறீங்க, அப்ப காலையில எழும்பி போல சூழ்நிலை இருக்க வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப நான் 3:30 வைஃபையும் சேர்த்தே கூட்டிட்டு போயிருவேன். அப்ப இவங்க எனக்கு என்ன பண்ணுவானா, ஒவ்வொரு மாடை சாணியெல்லாம் மாடை குளிப்பாட்டே இருப்பாங்க, அது ஒரு வேலை அவங்க பண்ணிடுவாங்க. அடுத்த தீட்டை எடுத்து எடுத்து அவங்க வச்சா நான் எடுத்து எடுத்து கொண்டு வச்சிருவேன். இப்படி ரெண்டு வேலையா பாத்துட்டு இருந்தோம். அப்படி பார்த்து கொண்டு இப்ப நான் வெளியில போடுற டைமுக்கு மட்டும் அந்த கறக்க வர்ற பையன்ட்ட சொல்லிடுவேன். நான் அட்வான்ஸா சொல்லிடுறேன்.
1: பால் கறக்கிறது வந்து வெளியில இருந்து ஆட்களை வச்சு
0: அவங்க கறக்கிறதுக்கு வேண்டிய அவங்க வச்சிருக்கேன். நான்
1: அவங்க வந்து கைனால கறக்குறாங்களா இல்ல மிஷின் வச்சிருக்காங்க?
0: கை வச்சுதான் கறக்குறாங்க. அவங்க கைனால கறக்குறாங்க. எனக்கு இன்னொரு இது என்னன்னா, ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா உடனே சொல்லிடுவாங்க. ஒரு காம்புல ஏதாவது படுத்துருக்க இடத்துல இந்த சிமெண்ட்ல படுக்கிறனால ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஒரு வீக்கம் இருந்தாலும் எனக்கு உடனே கொடுத்து தகவல் கொடுத்துருவாங்க. இதை மிஷின் போட்டு அது தெரியாது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: இது கால்நடைகளுக்கு இந்த தடுப்பூசி எல்லாம் எப்படி நீங்க போடுறீங்க? இப்ப அந்த கால் நோய் வாய் நோய் இந்த மாதிரி தடுப்பூசிகள் வந்து நீங்க முறையாட்டு போடுறீங்களா?
0: முறையாட்டு அவங்களே வந்துடுறாங்க. எனக்கு எப்படின்னா அரசாங்கத்தில் நான் ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கனால அவங்களே அந்த டைமுக்கு வந்துடுறாங்க. எனக்கு அதனால அவங்கள கூப்பிட வேண்டிய தேவையில்லை. பட் பெரிய அளவில் எனக்கு இது வரைக்கும் அப்படி பாதிப்பும் வரல. அதை கரெக்டாக பண்ணிடுவாங்க அவங்களே. அந்த டைமுக்கு 6 மாதம் 1 வருஷத்துக்குனாக்கி கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாங்க. அவங்க அரசாங்கம் அதை எனக்கு பண்ணிடுது, நான் அதை ஓகேன்னு பண்ணுறேன்.
1: இதே இது ஏதாவது ஒரு நோய்கள் ஏதாவது அறிகுறி இருந்தேன்னு பார்க்கும்போது நீங்கள் உடனே போய் கால்நடை மருத்துவமனை போய் சந்தித்து அவங்களுடைய ஆலோசனை கேட்கறது, இல்லை கால்நடைகள் மருத்துவர் வந்து உங்கள் வீட்டிலே வந்து அந்த கால்நடைகளை வந்து பராமரிக்கிறதானா?
0: எப்படி சொல்கிறதுனா, எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. ஒரு மாடு கண்டு ஈண்டு அடுத்த நாள் எனக்கு அந்த மாடு எழும்பவே இல்லை. இது எதனால எழும்பலை அப்படின்னு மாடு வளர்க்குறது அப்படி கேட்டால், ஒன்றும் இல்லைப்பா இதை கண்டு போட்டா எழும்பலையா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க அது கரெக்டாக அது எழும்பலை, அதுக்கு எந்த இதுவுமே கரெக்டான ரெமடி இல்லை சொல்லி ஒரு ஆட்ட நம்பர் வாங்கி டாக்டரை கூப்பிட்டாச்சு. இப்போ அந்த டாக்டரை கொடுப்பா உனக்கு இதெல்லாம் செய்வார் அப்படின்னு. டாக்டர் சொன்னார் கால்சியம் கம்மி. அப்போ ஏன் கால்சியம் கம்மி அப்படின்னு திருப்பி யோசிக்கிறேன். அன்றைக்கி அவர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி மாடை எழுப்பி வச்சு கரெக்டாக எழுப்பிடு. அவர் சொன்னால் 2 மணி நேரம் மாடு ஆட்டோமேட்டிக்காக எழுப்பிட்டு, அப்புறம் கால்சியத்துக்கு அவர் சொன்னார் பழைய காலத்து முறைப்படி பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு நீரில் சிப்பி இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், அதை ஊற போட்டு மண் பானையில் வைங்க, நீங்கள் தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தவளை நினையாமல் ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு இதை ஒரு மண் பானையில் வச்சுட்டு அதை டெய்லி கலக்கி விட்டுட்டு அப்படியே விட்டிங்கன்னா அது தெளிஞ்சு பக்குவமாக இருக்கும். ஒவ்வொரு அகப்படுத்து நீங்கள் அதுக்கு இற வைக்கும்போது
1: தண்ணி கொடுக்கம்பா
0: தண்ணி கொடுக்கும்போது நீங்கள் அதில் இதை விட்டுருங்க கரெக்ட் ஆயிரும், அதோட இது கம்மி ஆகாதுன்னு சொல்லி தந்தார். அதுக்கு மேலே நீங்கள் இன்னொன்று பண்ணணும், கரெக்டாக நீங்கள் வந்து இயற்கையை ஒண்டி போகிறனால உங்களுக்கு சொல்லித்தாரேன்னு சொல்லி இன்னொன்று சொல்லி தந்தார். நீங்கள் பருத்தி குட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறீங்க, பட் இதை நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த 9வது மாதம் வரும்போது 8 மாதம் முடிஞ்ச உடனே டெய்லி கண்டிப்பாக 1 கிலோ பருத்தி குட்டையை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்,
1: இடித்து பாலை புளிஞ்சு கொடுக்கணும்.
0: இடித்து பாலை கொடுக்க கரெக்டாக சொன்னீங்க. அது அவர் சொன்னார் நீங்கள் இன்னைக்கு வைங்க நல்லா அரைச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே இது கூட நீங்கள் திட்டியில் வச்சுருங்க சாப்பிட்றோம்.
1: அந்த கால்சியம் சத்து குறைபாடுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சுண்ணாம்பு தண்ணி மூலம் வந்து நம்ம அந்த கால்சியத்தை நிவர்த்தி செய்யலாம், இல்லைனா வந்து இந்த பருத்தி குட்டையை இடித்து அதை பாலை புளிஞ்சு நம்ம அந்த தண்ணியை கூட வந்து கலக்கி கொடுக்கும்போது இந்த கால்சியம் சத்து வந்து நம்ம நிவர்த்தி
0: நல்லா ஹெல்த்தாக இருக்கும். மாடு கண்டு போட்டு நான் எலும்பி அப்படி துள்ளி நிற்கும் அப்படி.
1: இதே இது கால்நடைகளுக்கு இந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரி போட்ட அனுபவங்கள் இருக்கா?
0: இன்சூரன்ஸ் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். நான் போட்டிருக்கேன் 500 ரூபா 1500 ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். ஏன்னா மாடு இறந்தனால நான் போட்டேன், அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி அந்த மாடு போகும்போது இவ்வளோ அமௌண்ட் போகுதே, கொஞ்சம் பால் கிடக்கிற மாடுன்னா அதுக்கு விலை இருக்கும்ல, அந்த விலை நமக்கு இதாகிடுச்சே, அப்போ என்ன பண்ணுறது, இது இதுக்கு யார் பொறுப்பு? நம்ம இதை ரொம்ப கடன் வாங்கி மாடு வாங்குற கடனை சேர்த்து தான் அடைக்கணும் பால் எடுத்து, அதுக்கு தீவனம் வைக்கணும், இது போக கிடைக்கிறத நம்ம உழைக்கிறத நம்ம எடுக்க முடியும். அப்போ இப்படி மாடு வம்பாயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அந்த மருத்துவ இதுக்கே நீங்கள் போங்க.

0: அங்கே கேளுங்க, உங்களுக்கு சொல்லி தந்துடுவான்னு சொன்னாங்க. அங்கே போனால் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்கள் மாடை நீங்கள் டாக்டர் நாங்கள் வந்து பார்க்கணும், அந்த மாடு எந்த சீக்கும் இல்லைனா தான் உங்களுக்கு என்ன செய்வோம், சர்டிஃபிகேட் கொடுப்போம், இதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிவிடலாம் அப்படின்னு. அப்போ இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறது, ஒரு மாடு டெத் ஆகிட்டாலும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது, உடனே எங்களுக்கு தகவல் தரணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: சரி, என்ன அளவில் வருமானம் இருக்குது இப்போ இந்த கால்நடை வளர்ப்பை பொறுத்தல பார்க்கும்போ?
0: வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து மேய்ச்சலுக்கெல்லாம் போகும்போது எனக்கு உண்மையிலே கொஞ்சம் லாபம் அதிகமாக தான் இருந்துச்சு.
1: கொடுக்குற அந்த புல் அறுவடையில் வந்து இதே
0: புல் அறுவடையில் இதாக இருந்துச்சு, அந்த புல் இருக்கும்போது பாலும் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இதுவே இப்போ நம்ம புண்ணாக்கு இதெல்லாம் வச்சு கறக்கும் போது பால் நல்லா கொஞ்சம் கட்டியாகவே இருக்குது, ஆனால் அளவு கம்மியாக தான் இருக்குது. அளவுன்னு பார்க்கும்போது 10 மாடு, ஒரு மாட்டுக்கு 2 லிட்டர் இருக்கும்போது 10 மாட்டு 20 லிட்டர் நமக்கு கம்மியாயிரும். பட் இது செழிப்பாக 2 நேரமும் புல்லே கிடச்சுன்னா அது வந்து அதிகமான பால் நமக்கு கிடைக்குது.
1: ஏன்னா மேய்ச்சலுக்கு விட்டு பழக்கம்போது வந்து அது இஷ்டப்பட்ட இடத்துல வந்து மேய்ச்சல் ஆகும்போது அதுலேருந்து கிடைக்கிற அந்த புல்லுன்னு பார்க்கும்போது சில மருத்துவ குணம் உள்ள அந்த புல்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இது நீங்கள் அறுத்து போடமன்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த உணவுகள் வந்து கொடுக்க முடியும்.
0: கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா மிருகங்களுக்கெல்லாம் இறைவனால ஒரு அறிவை கொடுத்துருக்குறான், அதுவே பார்த்து அதோட மெடிசினை கண்டுபிடிச்சிருது, அதை அதுவே சாப்பிட்டுரும். நான் போடுறது வந்து விதைச்சோளம் தான் வாங்கி போடுறேன். விதைச்சோளத்தில் என்ன இருக்கிறதோ அது மட்டும்தான் அது கிடைக்கும். ஆனால் அது மேய்ச்சலுக்கு போகும்போது அப்படி இல்லை, எல்லா வகையான சத்துக்களும் கிடைச்சிரும், அதோட ஆரோக்கியத்திலிருந்து பால் உற்பத்தி எல்லாமே அதிகமாக இருக்கும். இப்போ அது இல்லை, அதனால் கம்மி தான். ஏன்னா இப்போ வெளியில் அவுத்து கொண்டு போக முடியலை, அதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி தான் நான் மாடு வளர்க்குறேன், சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் மாடு வளர்க்குறேன்.
1: அப்போ இவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா, நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: இதுவரை கால்நடைகள் வளர்ப்பும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் கார்த்திகை வடலி சி மனோஜ்குமார் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ். அமுத சுரபி. தொடர்ந்து தேசிய தோட்டக்கலை இயக்கம் உரையாடல் கேட்கலாம்.
3: ஏ தம்பி, என்னப்பா வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அந்த இடமெல்லாம் அப்படியே சும்மா பிளாங்காக விட்டுருந்தேன். நான் தான் சொன்னேன் கொஞ்சம் கீரை காய்கறி இதெல்லாம் போடக்கூடாதான்னு கேட்டேன். இப்போ வந்து பார்த்தா நிறைய பழச்செடிகள் அது இதுன்னு வாங்கி விட்டுருக்க, மாங்கன்று வச்சு விட்டுருக்க, பலாமரம் வச்சு விட்டுருக்க, நிறைய தோட்டக்கலை பயிர்கள் எல்லாம் வச்சு விட்டுருக்கியப்பா. இது எப்படி இந்த கன்றுகள்லாம் எங்கே இருந்து வாங்கினேன், எல்லாமே நல்ல ஒட்டுறவங்களாக இருக்குது. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே காய்க்கக்கூடிய காய்ப்பு பலன்லாம் வந்திருக்கு போல இருக்குப்பா. பாரு, மாதுளையில் பூ வந்திருக்கு, கொய்யால சப்போட்டாலையெல்லாம் சின்ன சின்ன காய் வரைக்கும் வந்திருக்கேப்பா.
1: ஏக்கா, நீங்கள் அன்னைக்கு இந்த நிலத்தை வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு போனீங்க இல்லையாக்கா, அதனால எனக்கு ஒரு ஆர்வம் வந்துட்டு இந்த நிலத்தை வந்து நம்ம தரிசாக போடாமல் அதில் வந்து காய்கறி சாகுபடி செய்யணும், அதேபோல் பழப்பயிர் சாகுபடி செய்து நமக்கு வீட்டுக்கு தேவையான அந்த பழப்பயிரும் எடுக்கலாம், அதை வந்து விற்பனைப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்து அதனால தான் வந்து நான் வந்து தோட்டக்கலை பயிர்களை வந்து சாகுபடி செய்தேன். இப்போ அந்த தோட்டக்கலை பயிர்கள் வந்து பார்க்கும்போது நான் அந்த கன்றுகளை வந்து நர்சரியிலேருந்து வாங்கினதில்லை, நேராக வந்து தோட்டக்கலைத்துறையை போய் அணுகி அங்கிருந்து கொடுத்த அந்த கன்றுகளைக்கா.
3: தம்பி, நீ சொல்றது கரெக்டு தான். என்னன்னா, இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே வேதி உரங்கள் போட்டு தான் வருது. அது இல்லாமல் நிறைய பேருக்கு நோய் நொடிகள் இதெல்லாம் அதிகரிச்சுட்டே வருது. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த கூட அப்படியே போடாமல் நாம் அந்த இடத்துல கூட நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், பழச்செடிகள், மரக்கன்றுகள் இதெல்லாம் நட்டு வைக்கலாம்ப்பா. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீனும் வீட்டை சுற்றி இடமும் இருக்குது, நீ ஒன்றும் செய்யாமல் வச்சுருக்கேன்னு சொன்னதுனால தான் தம்பியை பாரு, இப்போது எல்லா கன்றுகளையும் வாங்கி வீடையே நீ அழகாக்கி இருக்க. பாரு, பூச்செடிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு, தோட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கு, காய்கறி செடி ஒரு பக்கம் போட்டிருக்க, கீரை இருக்கு. பாருப்பா, எல்லாமே தம்பிக்கு அவ்வளவும் தேவையான ஒன்று. பாரு, உன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் நீ வந்து கெமிக்கல் இல்லாத, அதாவது வேதி உரங்கள் இல்லாம இயற்கையான உணவு நீ கொடுக்கலாம்லப்பா. அதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நீ செய்து வச்சிருக்கியாப்பா.
1: ஆமாக்கா, இப்ப இந்த திட்டமானது பார்க்கும்போது 2005-2006 தான் வந்து தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இது என்னன்னு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்க அந்த தேசிய தோட்டக்கலை துறை மூலம் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பரப்பு விரிவாக்க திட்டம் இருக்கு, காய்கறி தொகுப்பு திட்டம் இருக்கு. இந்த பரப்பு விரிவாக்க திட்டம் ஆகட்டும், அதே போல வந்து காய்கறி தொகுப்பு திட்டம் ஆகட்டும், இது வந்து விவசாயிகளுக்கு நேரடியாட்ட தரமான விதைகளை கொடுத்து அவங்களுக்கு தேவையான அந்த உற்பத்தியை பெருக்கிறதுக்கு தான் வந்து இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த திட்டம்னு சொல்லலாம்க்கா.
3: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்டு தான். ஏன்னா இன்னைக்கு அரசு வந்து நம்மளுக்கு வந்து தோட்டக்கலை இயக்கத்தை அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து தோட்டக்கலை பயிர்களை நம்ம அதிக அளவில் விவசாயிகள் உற்பத்தி உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து தான் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வீட்டுக்கு பின்னாடி நிலம் இருக்கும், அவங்களுக்கு நிலம் இருந்தாலும் கூட அதை தரிசாட்டு அப்படி

0: போட்டிருப்பாங்க, அதுல எந்த விதமான பயிர்களையும் பயிர் செய்யாம போட்டிருப்பாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு நம்மளுடைய அரசு வந்து ஒரு காய்கறி தொகுப்பு அவங்களாவே கொடுத்து நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஊக்கப்படுத்துற வகையில இந்த தோட்டப்பயிர்களை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுத்துதான் நிறைய விஷயங்கள் செய்துட்டு வராங்கன்னு சொல்றியாப்பா.
1: கண்டிப்பாக இது வந்து இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த இயக்க திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்தந்த மாநிலத்தில் வந்து என்னென்ன காய்கறிகள் சாகுபடி செய்ய முடியுமோ அந்தந்த காய்கறி விதைகளை வந்து மத்திய அரசு வந்து கொடுத்துருக்கு. இதை வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்தி இன்னைக்கு வந்து பல்வேறு நிலங்களில் வந்து காய்கறிகளை வந்து பயிரிட்டு அவங்களுக்கு தேவையான உற்பத்தியும் பெருக்கிறாங்க. அதே போல மீதி உள்ளதை வந்து அவங்க சந்தை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து தோட்டக்கலை இயக்கம் மூலம் வந்து அவங்களை வந்து ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க.
0: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா பரப்பு விரிவாக்கம் ஒன்னு சொன்ன பத்தியா, அது கூட இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு வந்து தரிசா கடக்கக்கூடிய நிலத்தையும் அப்படியே வீணாக்காம அதுல கூட நம்ம வந்து தோட்டக்கலை பயிர்களை நம்ம போடணும், ஊக்குவிக்கணும். நம்முடைய அரசு வந்து தேசிய தோட்டக்கலை இயக்கத்தை தொடங்கி இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்ப்பா. உண்மைதானப்பா அது?
1: கண்டிப்பா எந்திரி மக்கள் இப்ப வந்து குறிப்பா வந்து பார்க்கும்போது வேலை இல்லாத இளைஞர்களை வந்து வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்ல வந்து மத்திய அரசு வந்து ஒரு 85% மானியமும் மாநில அரசு வந்து ஒரு 15% மானியத்துடன் இணைந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் கூட சொல்லலாமாக்கா.
0: கண்டிப்பா சொல்லலாம் தம்பி. நீ சொன்ன மாதிரி இது இளைஞர்களுக்கு சுய வேலை வாய்ப்பு ஆகக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து படித்த இளைஞர்கள் கூட புதிய தொழில்நுட்பத்தின் மூலமா நம்ம விவசாயத்துல இறங்குறதுக்கான ஒரு நல்ல விஷயத்தை நம்முடைய மத்திய அரசு பண்ணி கொண்டு வந்திருக்காங்கப்பா. உண்மையிலே இது ஒரு வரவேற்கத்தக்க அருமையான திட்டம் பா இது.
2: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள்.
3: இனி வாழையில் வாடல் நோய் தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை துறை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள்.
4: வாழை பயிரை பொறுத்து மட்டும் இல்ல, ஃபியூசேரியம் வாடல் நோய் அதிகமா வாழையை வந்து தாக்குறத நம்ம காணலாம். ஃபியூசேரியம் வாடல் நோய்க்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழையுடைய அடி இலைகள் எல்லாம் லேசாக மஞ்சள் அடிக்கும். அந்த மஞ்சள் நிறம் வந்து அப்படியே கூடுதலாகி இலைகள் வந்து கரிந்து கீழே தொங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த தாக்குதல் லேசா அந்த மஞ்சள் அடிக்கிறது ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து உயிர் உரங்கள் அப்புறம் உயிர்கொல்லி மருந்துகள் இது வந்து அதிகமா நம்ம பயன்படுத்தும் போது இதை கட்டுப்படுத்தலாம். இந்த ஃபியூசேரியம் வாடல் நோயை கட்டுப்படுத்துவதற்கு ட்ரைகோடர்மா விரிடி ஒவ்வொரு வாழை மூட்டிலையும் 20 கிராம் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது விவசாயிகள் வந்து முதல் நாளே வெர்மி கம்போஸ்ட் இல்லைன்னா தொழு உரத்தினோட ட்ரைகோடர்மா விரிடியை வந்து நல்லா கலந்து வச்சுட்டு ஓவர் நைட் வச்சிருந்து இந்த மிக்சரை வந்து ஒவ்வொரு மூட்டுக்கு ஒரு 20 கிராம்ஸ் வர அளவில் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பண்ணும்போது இந்த ஃபியூசேரியம் வாடல் நோய்க்கு இந்த வாழை பயிர் வந்து அதனுடைய எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப கூடுதலான ஒரு தாக்குதல் இருக்கும்போது நம்ம கார்பன் டைசம் மருந்தை வந்து வாழைக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி கார்பன் டைசம் மருந்தை வந்து நம்ம கலந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அதனுடைய தாக்குதல் வந்து குறையும். அது மட்டும் இல்லாம இதை ஒரே ஸ்ப்ரேயோட நிறுத்தாம விவசாயிகள் வந்து 3 தடவை தொடர்ந்து நீங்க ஒரு 21 நாள் இடைவெளியில ஸ்ப்ரே பண்ணும்போது வாழையில இந்த ஃபியூசேரியம் வாடல் நோயை வந்து நம்ம கட்டுக்குள் கொண்டு வரலாம்.
3: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ். அமைப்பு DL Jacob.

0: நேரம் இப்போது 6 மணி.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10ஆம் ஆண்டு கொண்டாட்டம்.
3: தங்க நகைகள் செய்கொலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
2: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
3: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
0: இன்று மாலை மணி 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை. இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 கிரிக்கெட். துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் பெண்களுக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் போட்டிகள் 2026 இறுதிப் போட்டி. இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டியின் நேர்முக வர்ணனை ஒலிபரப்பாகும் நேரங்கள் இன்று இரவு மணி 7:30 முதல் 8 மணி வரை, இரவு மணி 8:05 முதல் 9 மணி வரை, இரவு மணி 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. இன்று இரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை கேட்கலாம். நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை கேட்கலாம். நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி எமது நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி மற்றும் 5 மணி. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசீரி உழவர் சந்தை, காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளில் நீர்மட்ட விபரம், திரையிசை ஆகியன கேட்கலாம். நாளை காலை மணி 8:30 கணபதி குலா. திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்த்த விநாயகர் சித்திரம் கேட்கலாம். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 8:45 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து 3 in 1. அதனைத் தொடர்ந்து KK எக்ஸ்பிரஸ் திரையிசை கேட்கலாம். 9:02 கேரளபுரம் விநாயகர் திருக்கோயில் விநாயகர் சதுர்த்தி தின சிறப்பு நேரலை கேட்கலாம். 9:30 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 படிப்பும் பணியும். 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். முற்பகல் மணி 11:02 ஏக்சு, தொடர்ந்து குமரி பண்பலையுடன், இதில் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில், 3 வாரத்திற்கு மேற்பட்ட இருமலுக்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை வழங்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள்.

0: India completed a hat-trick of Junior Asia Cup titles, having also won the championship in 2023 and 24. In men's cricket, India will begin the three-match 2020 international series against Afghanistan at the Arun Jaitley Stadium in Delhi this evening. The match will start at 7 p.m. Indian time. And in the Women's T20 Asia Cup cricket final, India will face defending champion Sri Lanka in Dubai today. India are the most successful team in Women's Asia Cup history with 7 titles. And with that, we end this news bulletin.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: நேரம் இப்போது 6:10. செய்தி செய்திகள். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கீழ்கல்குளம் வட்டத்தில் வரும் 16-17 தேதிகளில் காலை 9 மணிக்கு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நடைபெறவுள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதல்நிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்வர். வரும் 16 பிற்பகல் 3:30 to 5 வரை மாவட்ட ஆட்சியர் பத்மநாபபுரம் சாராட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறவுள்ளார். எனவே கல்குளம் வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திட இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக திறன் போட்டி 2026 இந்தியா சார்பில் பங்கேற்கும் போட்டியாளர்களை தேர்வு செய்வதற்கான இந்திய திறன் போட்டி 2027 பதிவுகள் துவங்கியுள்ளன. தமிழ்நாட்டைச் சேர்ந்த திறமையான மாணவர்களே, உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட இந்தியாவின் சிறந்தவர்களுடன் போட்டியிட மற்றும் தேசிய அளவில் மாநிலத்தை முன்னிலைப்படுத்த செய்யும் அரிய வாய்ப்பு இது. மாவட்டத்தைச் சேர்ந்த 16-25 வயதுக்குட்பட்ட பொறியியல், பாலிடெக்னிக், கலை அறிவியல் கல்லூரி, தொழிற்பயிற்சி மற்றும் இளம் தொழில் முனைவோர் பங்கேற்கலாம். திறன் பிரிவை பொறுத்து வயது வரம்பில் மாற்றம் இருக்கும். 60 மேற்பட்ட தொழில் திறன் பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. பங்கேற்க விரும்புவோர் ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் இணையதளம் TN Skill போர்டல் https://skilldevelopment.tn.gov.in/thskills/ வாயிலாக பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம். திறனை வளர்க்க, திறமையை காட்ட தேசிய மேடையில் பங்கேற்க இப்போதே பதிவு செய்யுங்கள். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 15 ஆகும். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை 9443579558 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நாகர்கோவில் வடசேரி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்திற்குள் இயங்கும் மாநகர பொது சுகாதார ஆய்வகத்திற்கு தற்காலிக பதவிகள் வெளி முகமை மூலம் தேர்ந்தெடுக்க வெளி முகமை நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்த புள்ளி பட்டியல் வரவேற்கப்படுகிறது. நுண்ணுயிரியாளர் மைக்ரோ பயாலஜிஸ்ட் ஒரு பணியிடம், ஆய்வக நுட்புணர் நிலை 3, லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 ஒரு பணியிடம், ஆய்வக உதவியாளர் லேப் அசிஸ்டன்ட் ஒரு பணியிடம். இதனை மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், நாகர்கோவில் 1 என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ முத்திரையிடப்பட்ட உரையில் இம்மாதம் 24 மாலை 5 சமர்ப்பிக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கூடுதல் விவரங்கள் மாவட்ட இணையதளமாக

ஆன kanyakumari.nic.in என்ற வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

செய்தி செய்திகள் கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:15.

0: மெல்லிசை கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
7: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
6: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
7: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
8: மற்றும்
9: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோஸ்வையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை, சுங்கான் கடை.
10: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
11: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்
10: இருக்குங்க? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு ₹50,000, ஸ்கோடா குஷாக்கு ₹80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு ₹1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு ₹2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு ₹50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டெனன்ஸ் தராங்க.
11: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774.
12: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
13: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
14: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
0: மெல்லிசையில் முதலில்
15: தேவி என் கலி தீர்க்க என தொடங்கும் சாய் ராஜா இசையமைத்த பாடலை இயற்றியவர் ராமசாமி சுதர்சனம். பாடலை பாடுபவர் BS சசிரேகா.

0: மெல்லிசையில் நிறைவாக.
1: எத்தனை கோடி என தொடங்கும் ஜீவபாரதி இயற்றிய பாடலுக்கு இசை ஆர்ஜே மேரி லிடியா. பாடலை பாடுவோர் வி கிருஷ்ணமூர்த்தி, ஐ சுஜா ஆகியோர்.

0: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துருச்சா? அப்ப புது ஜிமிக்கி?
1: இல்ல, முதல்ல சேமிப்பு.
0: முதல்ல ஜிமிக்கி கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
2: ஆனா அந்த ஜிமிக்கி
1: ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.
5: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
6: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
5: Connect with your nearest Anganwadi today, because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா.

0: தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாக உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப்போவதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற இம்மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நண்பர்களே, பிரிக்ஸ் தன்னுடைய மூன்றாவது தசாப்தத்தில் பிரவேசிக்க இருக்கின்றது. இப்போது உலகம் நம்மிடமிருந்து கருத்துக்கள் மற்றும் அர்ப்பணிப்பை மட்டுமல்ல உறுதியான பலன்களையும் எதிர்பார்த்திருக்கின்றது. எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நாம் கூட்டு முயற்சிகள் வாயிலாக இந்த எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். பிரிக்ஸின் அடுத்த புரவலர் என்ற வகையிலே சீனத்திற்கு மீண்டும் ஒருமுறை நான் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். புதுதில்லி உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக ஆக்கியதில் நான் உங்கள் அனைவருக்கும் மேலும் உங்கள் அனைவரின் குழுக்களுக்கும் சிறப்பான வகையினிலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவரின் பயணமும் சுகமானதாக பாதுகாப்பாக அமைய நான் வேண்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் பல பல நன்றிகள்.
0: தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக அளவிலான தடுப்பூசி உற்பத்தியில் 60% இந்தியா கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பிக்அப் பிளாசாவை காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். பயணிகள் விமான நிலையத்திற்கு எளிதாக வந்து செல்லும் வகையில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு எதிரான நேர்மையான விமர்சனங்களை எதிர்கொள்ளும் திறன் தங்களுக்கு உள்ளதாக தெரிவித்தார். அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாக உள்ளது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
2: காற்றாலை மின்சாரம் மொத்தமாக முடங்கி போய்விட்டது. 50 யூனிட் மெகாவாட் கூட கிடைப்பதில்லை. அப்படி என்றால் எப்படி நேற்றைய முன்தினம் நேற்றும் ஓரளவுக்கு மின்வெட்டு என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக அன்றைய மாநிலங்களில் ஒப்பிட்டு பார்க்கிறோம். வேறு மாநிலத்திலே 8 மணி நேரம் 9 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கான பணிகளை வேகமாக விரைவாக செய்து வருகிறார். சோலார் பேனல் இதை மின்சாரத்தை நாம் எடுக்கிறோம். பகல் நேரங்களில் மட்டும்தான் அதை உபயோகப்படுத்த முடிகிறது. இரவு நேரங்களிலே சூரிய வெப்பம் இல்லாத காரணத்தின் அடிப்படையில் மின் உற்பத்தி இல்லை. ஆனால் அதை எப்படி சேமிப்பு வைப்பது என்பதை சிந்தித்து 2 நாட்களுக்கு முன்னாலே அனைத்து துறையில் இருக்கிற மின்துறையை சார்ந்திருக்கிற அதிகாரிகள் இடத்துல அழைத்து எங்கெங்கே சப்ஸ்டேஷன் இருக்கிறது, எவ்வளவு இடம் காலியாக, அதிலே இந்த மின்சாரத்தை சேமித்து வைப்பதற்கு எவ்வளவு இடங்கள் தேவை என்பதை புள்ளி விவரம் கேட்டிருக்கிறான்.
0: மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அக்கட்சி, மாநிலம் முழுவதும் மின்வெட்டு நிலவுவதாக தெரிவித்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறை, பாலியல் அத்துமீறல்கள், விவசாயிகள் போராட்டம் என எதற்கும் தாவேக அரசு செவிசாய்க்கவில்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க முதலமைச்சர் திரு விஜய் மக்களின் வழிப்பணத்தில் லண்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் திமுக கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக

0: வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. திருச்சியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாராபுரத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுராந்தகத்திலும் போட்டியிடவுள்ளதாக கூறினார். இந்த இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதால் தாவேக அரசுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தாவேக அரசுக்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடர் என்றும் திரு சண்முகம் கூறினார். இந்த இரண்டு தொகுதிகளிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கிடையே இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மன்னார் வளைகுடா வரை மரத்வாடா, ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசு சேவைகளுக்கான சிறப்பு முகாம் வரும் புதன்கிழமை உத்தரமேரூர் வட்டத்தில் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் நகராட்சியில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவோருக்கு பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அருகே விவசாய கிணற்றில் விழுந்த கன்றுக்குட்டியை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 1562 விநாயகர் சிலைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் ரெட்டிக்குப்பம் கிராமத்தில் உள்ள 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருமாள் கோவிலின் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் விடுமுறை நாளான இன்று சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். நாகர்கோவிலிருந்து தாம்பரத்திற்கு நாளை 10:45 அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்படவுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவு இறுதியாட்டத்தில் 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இதன் மூலம் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மகளிர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு 3,00,000 ரூபாய் பரிசுத் தொகையை ஹாக்கி இந்தியா அறிவித்துள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பகத் தங்கப்பதக்கத்தையும், உமேஷ் விக்ரம் குமார் மற்றும் சுகந்த் கடம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத், சுகந்த் கடம் இணையும் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. வியட்நாம் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாக உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:40

இனிமையான இந்த வேளையில் நம் மனங்களை லேசாக்க வருகிறது குமரி பண்பலை 101 திரு இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் மாப்பிள்ளை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. இளையராஜாவின் இசையில் பாடலை கேட்போமா?

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: குலசேகரம் திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி 10th ஆனிவர்சரி செலிபிரேஷன் செப்டம்பர் 13 ஞாயிறாഴ്ച.
4: ചലച്ചിത്ര താരം ധന്യ മേരി വർഗീസ് മുഖ്യ അതിഥിയായി എത്തുന്നു. നറുക്കെടുപ്പിലൂടെ സമ്മാനങ്ങൾ നേടൂ.
3: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജ്വല്ലറി, കുലശേഖരം, തമിഴ്നാട്.
5: നീഹിയകുമരി പൻപലൈ 101 കേട്ട് മഹിഴ്ന്നു കൊണ്ടിരിപ്പത് തിരിസൈ. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் ஜென்டில்மேன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. பாடலுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான், வரிகள் வைரமுத்து.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
2: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்
1: இருக்குங்க? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கலையன்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
4: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
5: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
6: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
5: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
4: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
5: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
6: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
7: நேரம் இப்போது 6:53 20. நேர்களை குமரிப்பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் சொக்கத்தங்கம் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலுக்கு இசை தேவா.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரிப்பண்பலை 101.
5: நீங்கள் இதுவரை திரை இசை கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் இப்போது 7 மணி.
6: குமரி FM 101. குமரி FM 101.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி FM 101.01. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM 101. குமரி FM 101.
1: தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குழுக்கள் பரிசுகளும் உண்டு.
2: வரும் September 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, குலசேகரம்.
3: புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை நடத்தும் மாபெரும் நீரிழிவு நோய் மற்றும் வெறிகோசுவையின் சிறப்பு இலவச மருத்துவ முகாம் வருகிற 16ஆம் தேதி புதன் காலை 8 மணி முதல் 1 மணி வரை. இடம் புனித சவேரியார் பல்நோக்கு மருத்துவமனை, சுங்கான் கடை.
4: இன்றைய இனிசை நேரத்தில் ராஜ்குமார் பாரதி பாடியிருக்கும் பாடல்களை கேட்கலாம். முதலில்

0: இன்னிசை நேரம் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.
1: இன்று இடம்பெறுவது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன்.
2: இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் கேந்திரா சார்பில் தேசிய இளைஞர் விழாவை முன்னிட்டு விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் போட்டி நடத்தப்பட உள்ளது. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியான இளைஞர்கள் இதில் பெருமளவில் பங்கேற்க வேண்டும்.

0: மாவட்ட மைபாரதம் அலுவலகம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட நாமக்கல் அரசு சட்டக்கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் பா பிரியா, விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2027 நிகழ்ச்சி மற்றும் அதில் பங்கேற்கும் முறைகள் குறித்து பேசினர்.
1: கலாச்சார போட்டிகளான நாட்டுப்புற நடனம், பாடல், ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, பல போட்டிகளும் இதுல நடைபெறுதுங்க. இது இளைஞர்களுக்குரிய தொழில் முனைவு, புதுமை, அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துற விதமாக இப்போட்டிகள் அமைந்திருக்கு. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 17/8/2026 ஆரம்பிச்சு 30/9/2026 வரை இதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவுகள் சென்று கொண்டிருக்கு. இதற்கு பதிவு செய்யும் ஆர்வமுள்ள மாணவர்கள் வந்து மை பாரத் போர்ட்டல் அதுல வந்து பதிவு செய்து மாணவர்கள் அவங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்.
0: காலதாமதம் இல்லாமல் உரிய காலத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யுங்கள் என்று நாமக்கல்லில் நடைபெற்ற விழிப்புணர்வு கூட்டத்தில் வருமான வரித்துறை இணை இயக்குநர் திரு சுரேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். வருமான வரி செலுத்துவோருக்கான விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் கலந்தாய்வு கடந்த 9ஆம் தேதி நாமக்கல் நகரில் கோயம்புத்தூர் மண்டல வருமான வரித்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் அத்துறையின் கோவை மண்டல இணை இயக்குநர் திரு சுரேஷ்குமார் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் வருமான வரி செலுத்துவதில் உள்ள புதிய நடைமுறைகள், சிரமமின்றி எவ்வாறு எளிதாக வரி செலுத்துவது என்பது குறித்தும் எடுத்துரைத்தார். மேலும் உரிய காலத்தில் காலதாமதமின்றி தங்களது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்து அபராதம் விதிப்பதிலிருந்து தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். புதுச்சத்திரம் அடுத்த திருமலைப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட தெத்துக்காடு பகுதியில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் லீ மதுபாலன், கால்நடைகளுக்கு செயற்கை முறை கருவூட்டல், குடற்புழு நீக்கம் செய்தல், சினை பரிசோதனை, வெறிநோய் தடுப்பூசி போடும் பணிகள் ஆகியவற்றை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மாவட்டத்தில் 15 ஊராட்சி ஒன்றியங்களிலும் தலா 18 முகாம்கள் வீதம் 270 முகாம்கள் நடத்திட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து கால்நடை பராமரிப்புத்துறை நாமக்கல் மண்டல இணை இயக்குநர் பொறுப்பு டாக்டர் எஸ் அருள் பிரகாஷ் ராஜ் கூறும்போது,
2: கால்நடைகளுக்கு சிகிச்சை, கருவூட்டல், துண்டுவாத அறுவை சிகிச்சை, மைனர் சர்ஜரிஸ், தடுப்பூசி பணி போன்ற அனைத்து பணிகளும் செய்யப்படும். கால்நடை மருந்தகத்திலிருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிற இடத்துல வந்து சூஸ் பண்ணி பண்றோம். நாமக்கல் மாவட்டத்தில் வந்து மொத்தம் வந்து 15 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் வந்து ஒரு மாசத்துக்கு 3 கேம்ப் பண்ணி ஆகணும். அந்த வகையில் எங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல வந்து 270 முகாம்கள் வந்து 15 ஊராட்சி ஒன்றியங்கள்ல இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்தார்.
0: நாமக்கல் துறையூர் சாலை திருமண மண்டபத்தில் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் தொடங்கி வைத்தார். நாமக்கல் துறையூர் சாலையில் உள்ள பாவலர் முத்துசாமி திருமண மண்டபத்தில் பூம்புகார் விற்பனை நிலையம் நடத்திய கைவினை கண்காட்சி என்ற சிறப்பு கைவினைப் பொருட்கள், கைத்தறி, துணி வகைகள், அலங்கார நகைகள் கண்காட்சி August 29 முதல் September 7 வரை நடைபெற்றது. பொதுமக்கள் இந்த கைவினை கண்காட்சியில் கலந்து கொண்டு பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான கைவினைப் பொருட்களை வாங்கி கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணை புரியுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். நாமக்கல்லில் மாவட்ட காவல்துறை மற்றும் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தின. இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த தகவல்களை கொண்டு சேர்க்க முடியும் என மாணவ மாணவிகள் தெரிவித்தனர்.
3: இந்த போதைப் பொருளோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த சமூகத்துல இந்த இளைய தலைமுறைகள் மூலமா அவேர்னஸ் கிரியேட் பண்ணி நாங்க
4: குமாரபாளையம்
0: நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி பல்வேறு திட்டப்பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அமைச்சர் குமாரபாளையம் நகராட்சி புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் 7.38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். தொடர்ந்து தலைமை குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு பணிகளை அமைச்சர் ஆய்வு செய்து குளோரின் அளவுகளையும் பரிசோதித்தார். அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனைக்கு சென்று அவசர சிகிச்சை பிரிவு, உள்நோயாளிகள் பிரிவு, மருந்தகம் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளையும் ஆய்வு செய்த அமைச்சர் அங்கு வரும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்தும் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி 134 பயனாளிகளுக்கு 1.13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
5: இதுவரை நீங்கள் கேட்டது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
6: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். புதுதில்லி பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த அமைப்பின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அறிவாற்றல் ஒட்டுமொத்த உலகிற்கும் வழிகாட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக நலத் திட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் 288,000 அதிகமான மூத்த குடிமக்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஏமன் அரசு படையினரால் சிறை வைக்கப்பட்டிருந்த தங்களது அமைப்பைச் சேர்ந்த 210 பேரை மீட்டுள்ளதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த அமைப்பின் வலிமையை உலகிற்கு உணர்த்தி

0: நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த அமைப்பின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற இம்மாநாட்டில் பங்கேற்ற ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார். பாரத் மண்டபத்தில் இன்று எகிப்த், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பரஸ்பர நலன் சார்ந்த இருதரப்பு ஒத்துழைப்புகளை அதிகரிப்பது குறித்து திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பிராந்திய மற்றும் சர்வதேச நிலவரம் குறித்தும் இந்த சந்திப்புகளின்போது விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற ஒத்துழைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பன்னாட்டு அமைப்புகளின் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு உணர்வு மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வோம் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் புதுதில்லி பிரகடனத்தில் ஆயுஷ் மருத்துவத்திற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று இத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அங்கீகாரம் பாரம்பரிய மருத்துவ முறைகளை மேலும் முன்னெடுத்துச் செல்லவும் உலகளாவிய ஒத்துழைப்புகளை வலுப்படுத்தவும் உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய மற்றும் ஒருங்கிணைந்த மருத்துவத்திற்கென பிரிக்ஸ் நிபுணர் குழுவை அமைக்கும் முடிவு, உறுப்பு நாடுகள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஆராய்ச்சிகளை மேம்படுத்தி ஆதாரப்பூர்வ அணுகுமுறைகளை பின்பற்றவும் உதவும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல் பூர்வ ஆராய்ச்சி, தர உத்தரவாதம், சர்வதேச ஒத்துழைப்புகள் வாயிலாக ஆயுர்வேத மருத்துவத்தை ஊக்குவிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அறிவாற்றல் ஒட்டுமொத்த உலகிற்கும் வழிகாட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏசியாட்டிக் சொசைட்டி அமைப்பினரால் மும்பையில் நடத்தப்படும் சிறப்பு கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், பல்வேறு அந்நிய படையெடுப்புகளையும் கடந்து நாட்டின் தனித்துவமிக்க அடையாளமும் கலாச்சார செழுமையும் சிறந்த முறையில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டின் வரலாறு, கலாச்சாரம், மொழி, தொன்மை வாய்ந்த ஆவணங்கள் மற்றும் பாரம்பரிய நடைமுறைகளை அந்நியர்களிடம் அடிமைப்பட்டுவிட ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஏசியாட்டிக் சொசைட்டி அமைப்பால் பராமரிக்கப்பட்டு வரும் அரிய வரலாற்று குறிப்புகள் மற்றும் ஆவணங்களை நாட்டு மக்கள் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். நாட்டின் சரக்கு போக்குவரத்து கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 5.4% அதிகரித்துள்ளதாக ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 130.9 மில்லியன் டன் சரக்குகள் ரயில் மூலம் எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 137.9 மில்லியன் டன் எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இரும்பு தாது, நிலக்கரி, எஃகு பொருட்கள், உரம் மற்றும் எண்ணெய் உள்ளிட்டவை அதிக அளவில் ரயில்கள் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சரக்கு போக்குவரத்து மூலம் கிடைக்கும் வருவாயும் கடந்த ஆண்டை விட 6.27% அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று பயணிகள் போக்குவரத்தும் வெகுவாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் 67.27 கோடி பயணிகள் ரயில்களில் பயணம் செய்துள்ளனர். புறநகர் ரயில்களில் மட்டும் பயணிகள் போக்குவரத்து சுமார் 9% அதிகரித்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர்கள் வழங்கும் திட்டத்தின் மூலம் இந்த ஆண்டு 7500 மின்சார ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சரின் ஸ்கூட்டர் திட்டத்தின் கீழ் நாளை மறுதினம் போபாலில் நடைபெறும் மாநில அளவிலான நிகழ்ச்சியில் இவை வழங்கப்பட உள்ளது. அரசு பள்ளிகளில் படித்து பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தோல்வியடையாமல் 70% குறையாத மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் கல்லூரிகளுக்கு சிரமமின்றி சென்று வரும் வகையில் இந்த மின்சார ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 23,000 அதிகமான மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் மத்திய பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகை

0: அனைத்தும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் பல்வேறு சமூக நலத் திட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் 288,000 அதிகமான மூத்த குடிமக்கள் பயனடைந்துள்ளதாக சமூக நீதித்துறை செயலர் திரு சுதான்ஷ் பந்த் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், மூத்த குடிமக்களுக்கென ஊட்டச்சத்துள்ள உணவு, சுகாதார சேவைகள், பொழுதுபோக்கு உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதுடன் புதிதாக 142 தங்கும் விடுதிகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மூத்த குடிமக்கள் கண்ணியத்துடனும் சுதந்திரமாகவும் வாழ்வதை உறுதி செய்யும் விதமாக 200 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு சுமார் 500,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் வறுமைக் கோட்டிற்கு கீழே வசிக்கும் மூத்த குடிமக்களுக்கு சக்கர நாற்காலிகள், காது கேட்கும் கருவிகள், ஊன்றுகோல், மூக்கு கண்ணாடி போன்றவையும் வழங்கப்பட்டுள்ளதாக திரு சுதான்ஷ் பந்த் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் மாவட்டத்தில் நேரிட்ட சுரங்க விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அப்பகுதியில் சட்டவிரோதமாக நிலக்கரியை வெட்டியெடுக்கச் சென்றபோது சுரங்கத்தின் மேல்பகுதி சரிந்து விழுந்து இந்த விபத்து நேரிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருகில் உள்ள கிராம மக்கள் விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்ட போதிலும் இடிபாடுகளில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துவிட்டதாகவும் எஞ்சியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இப்பகுதியில் கிடைக்கும் நிலக்கரியை சிலர் அனுமதியின்றி வெட்டியெடுத்து அருகிலுள்ள சந்தைகளில் விற்பனை செய்து வருவதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா கம்போடியா இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய கடற்படை கப்பலான INS குலிஷ் கம்போடியாவின் ரீம் கடற்படை தளத்தை சென்றடைந்துள்ளது. இந்திய கடற்படை கப்பல் ஒன்று இந்த கடற்படை தளத்திற்கு செல்வது இதுவே முதன்முறை என்ற நிலையில் இந்த பயணம் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கப்பல் கம்போடியாவில் இருக்கும் காலத்தில் இருநாட்டு வீரர்களும் தங்களது தொழில் ரீதியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுடன் விளையாட்டுப் போட்டி மற்றும் பயிற்சியில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் இருநாட்டு ராணுவமும் இருவார கால கூட்டு பயிற்சியை மேற்கொண்ட நிலையில் INS குலிஷ் கப்பலின் தற்போதைய பயணம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பை விரிவுபடுத்தும் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏமன் அரசு படையினரால் சிறை வைக்கப்பட்டிருந்த தங்களது அமைப்பைச் சேர்ந்த 210 பேரை மீட்டுள்ளதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சானாவில் இதனை தெரிவித்த அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர், செங்கடல் பகுதியை கைப்பற்றும் தங்களது முயற்சியின் ஒரு பகுதியாக அரசு கட்டுப்பாட்டில் இருந்த சிறைச்சாலையை தகர்த்து இவர்களை விடுவித்துள்ளதாக கூறினார். மேலும் துறைமுக நகரான மோச்சாவையும் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர்ராஜ் விஜய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்குர் வட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லி பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த அமைப்பின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அறிவாற்றல் ஒட்டுமொத்த உலகிற்கும் வழிகாட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக நல திட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் 288,000 அதிகமான மூத்த குடிமக்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஏமன் அரசு படையினரால் சிறை வைக்கப்பட்டிருந்த தங்களது அமைப்பைச் சேர்ந்த 210 பேரை மீட்டுள்ளதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்போது 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால்

0: மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 33 to 34 degrees Celsius, குறைந்தபட்ச வெப்பநிலை 23 to 25 degrees Celsius உள்ளது. நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். மழை மிக குறைவாக இருப்பதால் கிராம மரங்களுக்கு நீர் பாய்ச்சவும். மரவெளியில் மாவு பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதால் மீன் எண்ணெய் ரோசின் சோப்பை லிட்டருக்கு 25 grams என்ற அளவில் இலைவெளி தெளிப்பு செய்யவும். தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளையி தாக்குதலை கட்டுப்படுத்த பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்த்து இயற்கை எதிரி பூச்சிகளை ஊக்குவிக்கவும் மற்றும் ஆமணக்கு எண்ணெய் தடவிய மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறியினை 1 hectare 8 எண்கள் வீதம் வைக்கவும். வாழையில் குலைத்தடும் பருவத்தில் மகசூல் மற்றும் தரத்தை அதிகரிக்க நுண்ணூட்டு சத்துக்களான துத்தநாக சல்பேட் 0.5%, ஃபெரஸ் சல்பேட் 0.2%, தாமிர சல்பேட் 0.2% மற்றும் போரிக் அமிலத்தை 3, 5, மற்றும் 7 மாதங்களுக்கு இடைவெளி விட்டு தெளிக்கவும். மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவெளி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கவும். தென்னை மரங்களை சுற்றி 1.8 meters ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு தென்னை தொண்டுகளை அல்லது தென்னைநார் கழிவுகளை பரப்பி மண்ணின் நீர்வளத்தை பாதுகாக்கலாம் என பீச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் KMS காரி மார்க்கெட்டிங் சீசன் 2026-2027 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இம்மாதம் 1st முதல் திறக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி சன்ன ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2,750 மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2,600 வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்ன ரகம் 2,545 பொது ரகம் 2,500 கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி கொள்முதல் நிலையங்கள் பறக்கை புத்தளம், பல்பநாபன் புதூர், தேரூர், தட்டுவிளை, குழந்தர்கோடு, தாளக்குடி, கடுக்கரை மற்றும் கிருஷ்ணன்கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளன. எனவே கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கிரிக்கெட். துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் பெண்களுக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் போட்டிகள் 2026 இறுதிப் போட்டி. இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டியின் நேர்முக வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்லேயே குமரி பண்பலை 101 திரை இசையை கேட்கலாமா? நிகழ்ச்சியில் முதல்ல உங்களுக்காக வருது சாமி படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல்.

நேரம் இப்போது 7:36. நேர்களே, குமரி பண்பலை 101 திரை இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் ஜெயம் படத்திற்காக மாணிக்க விநாயகம் ஹரணி பாடியது. பாடலுக்கு இசை ஆர்.பி. பட்நாயக்.

நேரம் இப்போது 7:42 நேர்களே குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் திருமலை.

0: நேரம் இப்போது 7:46 40 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரைசே நிகழ்ச்சியில. அடுத்ததா உங்களுக்காக காக்க காக்க படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே இணைஞ்சிருங்க நேர்களே. இது நம்ம குமரி பண்பலை 101.
1: சிறகுகள் ஏழுதே பறவைகள் போலவே

நேரம் இப்போது 7:53. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் வசீகரா.

நியூஸ்லி இதுவரை. கிரிக்கெட். துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் பெண்களுக்கான ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் போட்டிகள் 2026 இறுதிப் போட்டி இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா அணிகளுக்கிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியின் நேர்முக வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை கேட்கலாம். சென்னை அஞ்சல்

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற இம்மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த மாநாட்டின் வெற்றிக்கு உதவிய சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளின் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு சீனா தலைமையேற்க உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், அதற்காக அந்நாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக அளவிலான தடுப்பூசி உற்பத்தியில் 60% இந்தியா கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகள் 100 மேற்பட்ட நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச

0: தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பிக்கப் பிளாசாவில் காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். பயணிகள் விமான நிலையத்திற்கு எளிதாக வந்து செல்லும் வகையில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு எதிரான நேர்மையான விமர்சனங்களை எதிர்கொள்ளும் திறன் தங்களுக்கு உள்ளதாக தெரிவித்தார். அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாக உள்ளது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அக்கட்சி, மாநிலம் முழுவதும் மின்வெட்டு நிலவுவதாக தெரிவித்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறை, பாலியல் அத்துமீறல்கள், விவசாயிகள் போராட்டம் என எதற்கும் தாவேக அரசு செவிசாய்க்கவில்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க முதலமைச்சர் திரு விஜய் மக்களின் வரிப்பணத்தில் லண்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் திமுக கூறியுள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாராபுரத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுராந்தகத்திலும் போட்டியிட உள்ளதாக கூறினார். இந்த இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதால் தாவேக அரசுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தாவேக அரசுக்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்றும் திரு சண்முகம் கூறினார். இந்த 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனிடையே இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இதன் மூலம் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை ஹாக்கி இந்தியா அறிவித்துள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பக தங்கப்பதக்கத்தையும், உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் சுகந்த் கடம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத், சுகந்த் கடம் இணை வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. வியட்நாம் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரி தங்கப்பதக்கத்தையும், சாய்னா மணிமுத்து வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆதித்யா நேகி தமை வர்மா இணை வெண்கலப் பதக்கத்தை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும், அங்குர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். பாலியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆப்கானிஸ்தான் அணி சற்றுமுன் வரை 5.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 41 ரன் எடுத்துள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கை இடையேயான இறுதி ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:05:40.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டில்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, டிஸ்ட்ரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை.

0: தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: மற்றும்
2: குலசேகரம் திருஷூர் ஃபேஷன் ஜுவல்லரி 10th anniversary celebration செப்டம்பர் 13 ஞாயிறாழ்ச.
3: சலச்சித்ர தாரம் தன்யா மேரி வர்கீஸ் முக்கிய அதிதியாய் எத்தனும். நறுக்கெடுப்பிலூடെ സമ്മാനങ്ങൾ നേടൂ.
2: പണിക്കൂലിയിൽ 50% ഡിസ്കൗണ്ട്, 500 രൂപ അടച്ച ഗോൾഡ് അഡ്വാൻസ് ബുക്കിംഗ് സൗകര്യവും. തൃശൂർ ഫാഷൻ ജുവല്ലറി, കുലശേഖരം, തമിഴ്നാട്.
4: ஏங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
5: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்
4: இருக்குங்க? இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டனன்ஸ் தராங்க.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கல்யாண்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. டிஎன்சி அப்ளை.
6: நேர்களே, இப்போது கிரிக்கெட். துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் பெண்களுக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் போட்டிகள் 2026 இறுதிப் போட்டி இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா அணிகளுக்கிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியின் நேர்முக வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் சே கேட்கலாம். நேரம் இப்போது 8:07. நீர்களே, குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பரும்பாடலின் படம் காதல் கொண்டேன்.

நேர்மிப்போது 8:13 20 நொடி. நேர்களை குமரி பண்பலை 101 திரு இசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக திருடா திருடி படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே இணைஞ்சிருங்க நேர்களே. இது நம்ம குமரி பண்பலை 101.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா.
1: நேரம் இப்போது 8:18:40. நேர்களே, குமரி பண்பலை 101 திரையிசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக கில்லி படத்திலிருந்து ஒரு அசத்தலான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே இணைஞ்சிருங்க நேர்களே. இது நம்ம குமரி பண்பலை 101.

நேரம் இப்போது 8:24 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை நிகழ்ச்சியில். அடுத்ததா உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பாடல் கேட்கலாமா? மன்மதன் படத்திலிருந்து.

நேர்மிப்போது 8:28 40 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். திரு இசை நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக வரப்போற பாடல் ஜோர் படத்திலிருந்து. சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே இணைஞ்சிருங்க நேர்களே. இது நம்ம குமரி பண்பலை 101.

நேர்மைப்போது 8:33 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி வருகிறார் கந்தசாமி.

நேர்மிப்போது 8:38 50 நேர்களை உங்களின் மனங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101 திரையிசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா சிவகாசி படத்திலிருந்து பாடல் வருது, கேட்கலாமா?

நேரம் இப்போது 8:43 நொடி. நேர்களே, குமரி பண்பலை 101 திரை இசையை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். திரை இசையில் இனி வருகிறார் கஜினி.

நீர்மிப்போது 8:49 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. திரு இசையில் இனி வருகிறார் திருப்பாச்சி.

நேர்களே, இதுவரை கிரிக்கெட். துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் பெண்களுக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் போட்டிகள் 2026 இறுதிப் போட்டி இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா அணிகளுக்கு இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியின் நேர்முக வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்

0: final to successfully defend its title. Ajit Yadav, Anmol Ekka, Prabdeep Singh and Ashu Maurya scored for India. With this victory, India secured its sixth title following earlier triumphs in 2004, 2008, 2015, 2023 and 2024. The Indian women's team also emerged victorious, defeating host China 1-0 in the final. Sanika Chandrakant Mane scored the only goal in the 17th minute to secure the title for India. The victory completed a hat-trick of Junior Asia Cup titles for the Indian women's team, which had previously won in 2023 and 2024. Both the Indian men's and women's teams have also qualified for the Junior Hockey World Cup by winning their respective Asia Cup titles. Prime Minister Narendra Modi has congratulated India's junior women's hockey team on retaining the Asia Cup title with an unbeaten campaign. In a social media post, Mr. Modi said the team's success reflects the talent and determination of players and extended his best wishes to the entire team. Congratulating the junior men's hockey team, the Prime Minister described the achievement as remarkable and reflects the immense talent of the young players. In women's cricket, India were 145 for 2 in 15.3 overs against defending champion Sri Lanka in the final of the Women's T20 Asia Cup in Dubai when reports last came in. Earlier, Indian skipper Harmanpreet Kaur won the toss and elected to bat. In men's cricket, Afghanistan were 148 for 8 in 19.4 overs against India in the first T20 international of the three-match series in Delhi a short while ago. In para badminton, Tokyo Paralympic gold medalist Pramod Bhagat secured gold medal in the men's singles SL3 category and teamed up with Sukant Kadam to win the silver in the men's doubles SL3 SU5 at the Japan International today. The six-time world champion Bhagat produced a dominant performance in the singles final, defeating fellow Indian Umesh Kumar 21-16, 21-8 to clinch the top honour. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says BRICS is an ecosystem of solutions, stresses need to translate all outcomes of New Delhi Declaration into time-bound actions as 18th BRICS Summit concludes. Prime Minister holds 15 bilateral meetings with world leaders besides engagement with heads of international institutions on the sidelines of the summit. Home Minister Amit Shah says India should aim to become a global leader in lab-grown diamonds and jewellery sector. Six persons killed and nearly 130 missing after Indonesian ferry capsizes in Java Sea. In hockey, India's men's and women's team clinched Junior Asia Cup title at Moshi in China. And in cricket, women's T20 Asia Cup final match between India and defending champion Sri Lanka underway in Dubai. Indian men's team takes on Afghanistan in the opening game of the three-match T20 series in Delhi. For details of these stories and more, log on to our website, newsonair.gov.in and News on AIR app. And that's all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்போது 9:15.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 10th ஆண்டு கொண்டாட்டம்.
3: தங்க நகைகள் செய்குலியில் 50% வரை தள்ளுபடி. வெறும் 500 ரூபாய்க்கு தங்கத்தை முன்பதிவு செய்யுங்கள். மேலும் குலுக்கல் பரிசுகளும் உண்டு.
2: வரும் செப்டம்பர் 13 தமிழ் மலையாள திரைப்பட நட்சத்திரம் தன்யா மேரி வர்க்கீஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்கின்றனர்.
3: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி குலசேகரம்.
4: ஏங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கார் வாங்கலாமா?
5: விநாயகருக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம்?
4: இருக்கங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ரமணி ஸ்கோடால ஸ்கோடா கைலாக்கு அப் டு ரூபீஸ் 50,000, ஸ்கோடா குஷாக்கு அப் டு ரூபீஸ் 80,000, ஸ்கோடா ஸ்லாவியாக்கு அப் டு ரூபீஸ் 1,90,000, ஸ்கோடா கோடியாக்கு அப் டு ரூபீஸ் 2,50,000, எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு ரூபீஸ் 50,000 எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. கூடவே 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி, 4 இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸ், 4 இயர்ஸ் ரோட் சைட் மெயின்டெனன்ஸ் தராங்க.
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோயில் ஹைவே, திருநெல்வேலி, கலையன்காடு நாகர்கோயில், மதுரை, திருச்சி பைபாஸ் மற்றும் திண்டுக்கல். கால் 9500700774. TNC apply.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நேர்களே, இப்போது கிரிக்கெட். துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் பெண்களுக்கான ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் போட்டிகள் 2026 இறுதிப் போட்டி இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா அணிகளுக்கிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியின் நேர்முக வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் இப்போது 9:27 இருபது நொடி. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசையை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் வேட்டையாடு விளையாடு.

நேரம் இப்போது 9:33. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் வரலாறு.

நேரம் இப்போது 9:39. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் யாரடி நீ மோகினி.

நேரம் இப்போது 9:43:50. நேர்களே, குமரி பண்பலை 101 திரை இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் சில்லன் ஒரு காதல்.

நேரம் இப்போது 9:50. திரை இசையில் இனி உனக்கும் எனக்கும் இந்த படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வருது, கேட்போமா?

நேரம் இப்போது 9:56. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி வருகிறார் வல்லவன்.

நேரம் இப்போது 10:03. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் திருவிளையாடல் ஆரம்பம்.

நேரம் இப்போது 10:08. குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் வாரணமாயிரம்.

நேரம் இப்போது 10:14 20 நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் பீமா.

நேர்மி போது 10:19:30. நேர்களே, குமரி பண்பலை 101 திரை இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி வருகிறார் சிவாஜி.

நேரம் இப்போது 10:25 நேர்களே, குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் குருவி.

நேரம் இப்போது 10:29. இரவின் இனிமையில் நம் இதயங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலையின் 101 திரை இசை நிகழ்ச்சியில. அடுத்தால மதுர படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே இணைஞ்சிருங்க நேர்களை. இது நம்ம குமரி பண்பலை 101.

நேரம் இப்போது 10:34 நொடி. திரு இசையில் இனி வருகிறார் பேரழகன்.

நேரம் இப்போது 10:39. நேர்களே, குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி அருமையான பாடல் அட்டகாசம் படத்திலிருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

நேர்மிப்போது 10:49 40 நொடி. திரையிசையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். திரையில் ரசித்த பாடல்களை வானொலியில் கேட்டு மகிழும் இனிய நேரம் இது. இசையோடு ஒரு பயணம், குமரி பண்பலை 101. திரையிசையில் உங்களுக்காக இனி வருகிறார் சச்சின்.

நேரம் இப்போது 10:55. உற்சாகம் தரும் இசை, மகிழ்ச்சி தரும் பாடல்கள், துள்ளல் பாடல்களின் இனிய அணிவகுப்பு நிகழ்ச்சியில் இனி வருகிறார் சந்திரமுகி.

இப்படியே ஆட்டம் பாட்டம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய அருமையான பாடல்களை இதுவரைக்கும் கேட்டுங்க. நேர்களே, இப்படி இந்த வைபோடு அப்படியே இருங்க. ஏன்னா வாழ்க்கையில சந்தோஷம் ரொம்ப முக்கியம். சந்தோஷம் தான் வாழ்க்கையில பாதி பலம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன்.

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது சுகமான ராகங்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 11:10. நீர்களே ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1190 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். தொடர்ந்து பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். மாலை நேர நிகழ்ச்சிகளில் உங்களோடு கலந்திருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கபில் தேவ்.

11 மணி 18 நிமிஷத்துல ரொம்பழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஊட்டி மலை பியூட்டி உன் பேரு என்னமா அப்படின்னு எஸ் தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எஸ் வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகள்ல, எஸ்பிபி அவங்களுடைய குரல் மற்றும் சுனலதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் பாஷா. படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. ரா ராமையா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாமான்னு சொல்லுங்க எஸ் இலையோட.

0: 11:25 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. பாஷா படத்துல இருந்து தொடர்ந்து உங்களுக்காக மனசு மயங்கும் நிகழ்ச்சியில பாடல் என்ன காத்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவா மற்றும் சபேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் ஆனந்த பூங்காற்றி படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம் அணிஞ்சிருங்க இசையலையோட.
1: சாமியை கூப்பிடறேன்டா.

0: எஸ் ரொம்ப அழகான பாடல் மீனாட்சி பாட்டு கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவா அவங்களுடைய இசையில் தான் பாடல் எடுத்ததாக காத்துட்ருக்கு. காதல் கோட்டை படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், கவலைப்படாதே சகோதரா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம் நினைச்சிருங்க இசையோட.
1: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படா.

0: எஸ் கவலைப்படாதே சகோதரா அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. பிரியமுடன் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். எஸ் உங்களுக்காக பாட்டு என்ன காத்துட்ருக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வைட்டில் லகான் கோழி ஒன்று கூவுது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம் உணைச்சிருங்க இசையலையோடு.
1: வைட்டில் லகான் கோழி ஒன்று கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்டு கட்ட

11:40 ரொம்ப அழகான பாடல், வயிற்று லக்கான் கோழி ஒண்ணு கூவுது அப்படின்னு பாட்டு கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்துல உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். கண் எதிரே தோன்றினால் படத்திலிருந்து சலோமியா அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், முடிஞ்சிருங்க இசையோட.

11:45 உங்களுக்காக அடுத்த பாடல் காத்துட்டு இருக்கு. விஷ்ணு படத்துல இருந்தா பாடல் எடுத்து வச்சிருக்கேன், தொட்டப்பட்ட ரொட்ட மேல ஒட்டப்பா ரொட்டா அப்படிங்கிற பாட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். கேட்கலாம் அப்படிஞ்சிருங்க இசையோட.

0: 11:52 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக சூரியன் படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். மனோ ஜானகி மற்றும் குழுவினர் எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல் தான் லலாக்கு டோல் டப்பிமா அப்படிங்கிற அந்த பாட்டு தான் காத்துட்டு இருக்கேன். கேட்கலாம் முடிஞ்சிருங்க இசையோட.
1: மரமும் பங்கும் அம்மலையும் பங்கும்.

0: 11:55 நிமிஷம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல்கள் கேட்கக்கூடிய தருணத்துல இருக்கோம். முகநூல நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் பர்வதவர்தினி, சிவகுமார், ரங்கராஜன், மாதவரம்ல இருந்து வீரராகவன், தொடர்ந்து ரமா, சாந்தி, ரமேஷ், எல்லாரும் இணைஞ்சிருந்தீங்க. மாதவரம் வீரராகவன் ரொம்பவே அழகான ஒரு வரிகளோட பண்ணியிருக்காரு. வணக்கம் நண்பரை, மனசு மயங்கள் நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனந்த பெரும் மதகளம் அனைத்தும் கீதங்களும் அற்புதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்பவே நன்றி. தொடர்ந்து ரங்கராஜன் தித்திக்கம் இனியரோ வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனியரோ வணக்கம், மனசு மயங்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். முதல் பாடலாக ஒழித்த காதல் கோட்டை பாட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளரிக்கா மிஞ்சி வெள்ளரிக்கா பருவதோடு இவங்க எல்லாரையும் தொடர்ந்து பாடல் கேட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபேஷ் மற்றும் தேவா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் நினைவிருக்கும் வரை படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்தடிக்குது காத்தடிக்குது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கீழணிச்சிருங்க, திரும்பவும் உங்களை நான் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.
1: தொடர்டே நோதுரா
2: வண்டம்பா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ், தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: காற்றின் மொழி.

0: முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்

கவிஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. ஒவ்வொரு பாரதிய தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பிள்ளையார் பாடல்கள் தொகுப்பிலிருந்து யாரி வணங்கிட வேண்டும் என்னும் பாடலை சூளமங்கலம் ராஜலட்சுமி அவர்கள் பாட கேட்கலாம்.

4:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பக்த மார்கண்டேயா திரைப்படத்திற்காக ஓம் நம சிவாய எனும் பாடல் வி நாயகி பி லீலா அவர்கள் குரலில்.

ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய.

விவத் பாரதி தமிழ் பண்பாடு 102.3. நேரம் சரியாக 4:10. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். செங்கல்பட்டு என்இ குணசேகரன், என்இ வெங்கடராமன் நாகஸ்வரம், ஓங்கூர் டி ஜீவா தவிழ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நயன விநாயகனே எனும் பாடல், கம்பீர நாட்டை ராகம், ஆதிதாளம், சரவண பவானந்தா சாகித்யம்.

4:21 நிகழ்ச்சியில் நடத்த பாடலாக நீ தயா ராதா எனும் பாடல், வசந்த பைரவி ராகம், ரூபகம் தாளம், தியாகராஜர் சாகித்யம்.

4:30 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ராமனுக்கு மன்னன் முடி என்னும் பாடல், ஹிந்தோளம் ராகம் ஆதிதாளம், அருணாச்சலா கவிராயர் சாகித்யம்.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஜகதோதரணா எனும் பாடல், கபீராகம் ஆதிதாளம், பிதேவர் நாமம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது செங்கல்பட்டு என் இ குணசேகரன், என் இ வெங்கடராமன் நாகஸ்வரம், ஓங்கூர் டி ஜீவா தமிழ்.

நேரம் 5 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக விக்னேஸ்வர சுப்ரபாரதம், டாக்டர் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில்.

மன்யம் கிருகம் மனைவி மைந்தர் பயில் நட்பாதி கதியாவும் கலந்து சர்வாயுதர் காக்க காமர் பௌத்திர